ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்தா மாதம் 25 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணித்திங்கள் 1 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 15 தேதி திங்கட்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றையமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. கேட்கலாம் மங்கள இசை. இடம்பெற்ற ராகம் சக்கரவாகம்.

சக்கரவாகம் ராகத்தில் இடம்பெற்ற மங்கள இசையினை கேட்டீர்கள். தொடர்வது அறிவுக்கு விருந்தாக குரல் அமுதம், அதிகாரம் 107, இரவச்சம், குரல் எண் 2. குரல்: இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். பொருள்: உலகை படைத்தவன் சிலரை பிச்சைக்காரனாக படைத்திருப்பானாயின் படைத்தவனே வந்து பிச்சை எடுத்து அலைந்து திரியட்டும். குறளும் பொருளும் மீண்டும். குறள்: இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். பொருள்: உலகை படைத்தவன் சிலரை பிச்சைக்காரர்களாக படைத்திருப்பானாயின் படைத்தவனே வந்து பிச்சை எடுத்து அலைந்து திரியட்டும். அறிவுக்கு விருந்தாக குறள் அமுதம் கேட்டீர்கள்.

நேர்களே, இந்த நாள் எல்லா நலத்தையும் வளத்தையும் தந்து உங்கள் செயல்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சி தொகுப்பில் இணைகிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சே ஆர்ச்சே ராகவேந்திரா.

நேரம் 6 மணி, நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 அருள் செய் பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. இதில் நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் காணப்படும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் முனைவர் லாம்வேல் அவர்கள். 7 மணிக்கு காலை கதிர். இதில் நலமுடன் வாழ. சர்க்கரை நோய் குறித்து பல்வேறு தகவல்கள் வழங்குகிறார் மருத்துவர் ஏஞ்சல் சன்னி அவர்கள். தொடர்ந்து திரைக்காணும் நிறைவாக சட்டம் அறிவோம். இதில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்பு சட்டம் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். சேவை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ் திரைக்காணம். 8:45 சர்வதேச யோகா தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. வளம் பெறுவோம், நலம் பெறுவோம், வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் கேட்கலாம். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 பயணிகள் விருப்பம். 11:00 செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து என் கேள்விக்கு என்ன பதில், அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். இன்றைய தலைப்பு, ஒரு திரைப்பட கதாபாத்திரமாக இருந்தால் யாராக இருக்க விரும்புகிறீர்கள்? 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைக்காணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் காட்டு நாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம். இதில் சரிவிகித உணவு மற்றும் உடல் எடை சீரமைப்பு பயிற்றுனர் ரேணுகா தேவி அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 4:00 வரை ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை. இடம்பெறும் சொல் மழை. நேயர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி. மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 6:00 வரை பொன் மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரை இசை பக்தி பாடல்கள். 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள்.

7 மணிக்கு தரைகாணம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும். இதில் கறவை மாடுகளுக்கு தாது உப்புக்கள் அளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 இசைப்பேருரை, நிகழ்த்துபவர் நீடமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் அவர்கள், 10:30 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள், இன்றையமது அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: நேரம் 6:10 17 நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
2: சமுதாயத்தில் மனிதன் மதிக்கப்படுவதற்கு காரணமாக அமைவது பொருள். அத்தகைய பொருளை ஈட்டுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவிடுகின்றான். செல்வம் அதிகம் உடையவனுக்கே சிறப்பும் மரியாதையும் கிடைக்கின்றது. மனிதன் தன் வாழ்நாளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொருள் தேவைப்படுவதால் பொருள்தான் மனித வாழ்வின் அடிப்படை என்றாகிவிட்டது. ஆனால்தான் பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்கிறார் வள்ளுவர். எவ்வித தகுதியும் இல்லாதவரையும் உலகம் மதிக்கும் அளவிற்கு தகுதி படுத்தி காட்டுவது அவரிடம் சேர்ந்திருக்கும் பொருள்தான். ஆனால்தான் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்னும் குரலால் இக்கருத்தை உணர முடிகின்றது. பணம் எப்படி வேண்டுமானாலும் இக்காலத்தில் சம்பாதித்துவிடலாம் என்னும் தவறான போக்கு உலகத்தில் நிலவுகின்றது. செல்வம் ஈட்டும் முறையை சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் வள்ளுவர். பெரிய அளவில் பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும் அப்பொருள் வரும் வழி அருளுடன் அன்புடன் பொருந்தாத வழிகளாக இருந்தால் அப்பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் விலகி விடுதலே சிறப்பு. நல்வழியில் பொருளை ஈட்டி சேமித்து வைப்போர்க்கு அறமும் இன்பமும் தானே வந்து சேரும். அறனியனும் செல்வமும் ஈனும் திறனின்றி தீரின்றி வந்த பொருள். வினையே ஆடவர்க்கு உயிரே என்பது பின்னாளில் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்றாயிற்று. ஒரு நாட்டின் பொருள் உற்பத்தியை பற்றி கூறும் போது வள்ளுவர் 3 வழிகளை கூறுகின்றார். ஒரு பொருள், உள்கு பொருள், ஒன்னார் தெருபொருள் என்பதே அம்மூன்றும். பொருள் இல்லாமல் தனி மனிதனோ அல்லது தனி நாடோ இவ்வுலகில் உயர்வு பெற்றதாக சரித்திரம் இல்லை. செல்வ செழிப்பில் திளைக்கும் அமெரிக்காவும் தீராத வறுமையில் தவிக்கும் சோமாலியாவுமே இதற்கு சான்றுகளாகும். செல்வம் பகையறுக்கும் எகாக பயன்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் உட்பகை புறப்பகை என்று 2 பகைகள் உள்ளன. உட்பகை என்பது சுற்றத்தாலோ நோயினாலோ வரக்கூடியது. புறப்பகை எதிரியால் வரக்கூடியது. இரண்டையுமே நம்மிடம் உள்ள செல்வத்தால் தீர்த்து கொள்ளலாம் என்கிறார் வள்ளுவர். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூடியதில் ஈட்டிய செல்வத்தை யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைத்து பயன்படாமல் போவதை போன்ற கயமத்தனம் பொல்லாதது. அவ்வாறு பதுக்கி வைக்கும் செல்வம் அவனிடமிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் விலகி சென்றுவிடும் என்பதே உண்மை. எனவே செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்பதை புரிந்து கொண்டு நற்காரியங்களுக்கு பொருளை பயன்படுத்தி புண்ணியம் பெறலாம். பொருள் ஈட்டுவது வாழ்க்கையின் தேவைக்குத்தானே தவிர அதுவே வாழ்க்கையின் நோக்கமாகிவிடாது. உண்மையில் அழியாத செல்வம் என்பது கல்வி செல்வமே. அதை நாம் அனைவரும் பெற வேண்டும். பணம் காசு போன்ற அழியக்கூடிய செல்வங்களை நம் சந்ததிக்கு சேர்த்து வைப்பதை விட கேடில் விழிச்செல்வமாகிய கல்வி செல்வத்தை பண்பாட்டு செல்வத்தை சேர்த்து வழங்கி செல்வதுதான் ஒரு மனிதன் அவன் சந்ததிக்கு சேர்க்கும் உண்மையான செல்வமாகும். எனவேதான் கல்வி செல்வத்தை வெள்ளத்தால் அழியாது, வேந்தனால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறையதும் குறைபடாது, கள்ளத்தால் கல்வேன் எனலும் ஆகாது, கல்வி என்னும் பொருள் உள்ளத்தே இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழலுவது என்ன என்று விவேக சிந்தாமணி கேட்கின்றது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 6:15.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேர்கள் கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள்.

0: உன்னிகிருஷ்ணன் மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம்.
1: நேயர்களே, உங்கள் ஊட்டியம் 101.8
2: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30
1: டி
2: கடி
3: பேச்சு
4: நகைச்சுவை நிகழ்ச்சி
2: கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: தொடர்ந்து கேட்கலாம் வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 13 முதல் 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 95% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 85% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 முதல் 4 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும், விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பிரலம் 1 கிலோவிற்கு 4 கிராம் அல்லது பாசிலிப்ஸ் ஆக்டலிஸ் 1 கிலோவிற்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நிறுத்தி செய்யலாம். மேலும் எந்தவொரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். குறுமிளகு, ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பிரலம் அல்லது பாசிலிஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: உப்பு தேவையை பத்தி சொல்லதுக்கு போறேன். மனிதர்கள் மாதிரிதான் கால்நடைகளுக்கும் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குமே வந்து உயிர் வாழ 6 ஊட்டச்சத்துக்கள் மிகவும் இன்றியமையாது சார். இன்றியமையாது முதல்ல வந்து என்ன, நீர் தான். தண்ணி இல்லைன்னா, அதாவது சாப்பிட்டு

0: எல்லாம் 10 நாள் கூட படுத்துருந்தான். ஆனால் வந்து நீர் இல்லைன்னா 3 நாள் செத்து போயிடும். அந்த அளவுக்கு வந்து நீர் தான் மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்து சார்.
1: கறவை மாடுகளுக்கு தாது உப்புகள் அளிக்க வேண்டியதன் அவசியம் இது குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் சாண்டினல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்து கொண்டுள்ள அவர், விவசாயிகளுக்கான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அவர்களது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து மத்திய அமைச்சரின் கட்டுரையில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் சுகாதாரம், ஆழ்கடல் இயக்கம், ககன்யான் போன்ற திட்டங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருவதை சுட்டிக்காட்டினார். உலக அரங்கில் விண்வெளி, அணுமின்சக்தி போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் கூறினார். அரசின் முன்முயற்சிகள் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்ப திறன் மேம்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்பத் துறையில் இந்தியா மீது உலக நாடுகள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் மின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையில் அரசிற்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என்று கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பான திட்டங்களில் முறைகேடுகள் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அவர் குறை கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், அரசு பொருட்காட்சியில் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் அரசின் திட்டங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட பின் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று திரு வன்னியரசு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மீன்பிடி தடை காலம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நாகை துறைமுகத்தில் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க புறப்பட்டுச் சென்றனர். இந்திய கடற்பகுதியில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க ஏதுவாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு ஆண்டும் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு விதிக்கப்பட்ட 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்ததை அடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் இன்று காலை உற்சாகமாக கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். நாகை துறைமுகம் முழுவதும் மீனவ குடும்பத்தினர் ஏராளமானோர் கூடி கடலுக்கு செல்லும் மீனவர்களை கையசைத்து வழி அனுப்பி வைத்தனர். கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தல் இல்லாமல் இந்திய கடல் எல்லையில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் 5 முதல் 10 நாட்கள் கடலில் தங்கி மீன்பிடித்துவிட்டு கரை திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: அறுபத்தோரு நாட்கள் தடை காலத்திற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் உற்சாகத்துடன் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இன்று அதிகாலை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம், வேம்பார் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். இன்று 2:10 இந்த மீனவர்கள் கரை திரும்புவார்கள். 60 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு இந்த மீனவர்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் நாள்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் முட்டை விலை கடந்த 2 வாரங்களாக அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பனைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் லாரிகள் மூலம் நாமக்கல்லிலிருந்து முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. நாளொன்றுக்கு சுமார் 1 கோடி முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. தற்போது அது 25 லட்சமாக சரிந்துள்ளது. கடந்த 2 வாரங்களாகவே முட்டை நுகர்வு அதிகரித்து காணப்பட்டது. அதுமட்டுமின்றி டீசல் விலை உயர்வால் லாரி வாடகை உயர்வு, சுங்க கட்டணம், உதிரி பாகங்கள் உயர்வு காரணமாக முட்டை விலை தொடர்ந்து ஏற்றமாக காணப்படுகிறது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 7 ரூபாய் அளவிற்கு வரலாற்று சாதனையை எட்டும் என்றும் கோழிப்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு இப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதக்குழு கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்கில கால்வாயில் ரஷ்யாவின் கடற்பகுதிக்கு சொந்தமான தடை செய்யப்பட்ட ஸ்மிர்டோஸ் என்ற எண்ணெய் கப்பலை நேற்று பிரிட்டிஷ் ஆயுதப்படை தடுத்து நிறுத்தியது. எந்திரக் கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் தொலைத்தொடர்புத்துறை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே 8 குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் விமான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதனையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் காணப்படும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் முனைவர் வி. லாமுவேல் அவர்கள்.
2: இதுல நீலகிரி உயிர்கோள காப்பகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகமாக இது இருக்கிறது. இது வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் பறந்து விரிந்த ஒன்றாக இருக்கிறது. இந்த பகுதியில வந்து மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியாக வந்து இது விளங்குறத வந்து நாம் வந்து முன்னமே நாம பார்த்தோம். இந்த காப்பகத்துல 3000 மேற்பட்ட பூக்கும் தாவர இனங்களும் 100 பறவை, பாலூட்டி, ஊர்வன மற்றும் நீள்வார் உயிரினங்களும் வந்து இங்க வந்து காணப்படுகிறது நாம் பார்க்க முடியும். தாவரங்களை பொறுத்த வரைக்கும் நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் தாவர உலகம் மிகவும் வந்து செழிப்பானது. சோ இதுல வந்து மலைப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால இங்க வந்து தாவரங்கள் மிகவும் செழித்து வளரக்கூடிய ஒன்றாக இருக்கிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். இதோட உயரம் மற்றும் காலநிலை வேறுபாடுகள் காரணமாக பல்வேறு வகையான தாவர அமைப்புகள் வந்து இங்க வந்து இருக்கிறது வந்து நாம் பார்க்க முடியும். நீலகிரிக்கே உரித்தான ஒரு சில தாவரங்கள் கூட இங்க இருக்கிறது வந்து நாம் வந்து பார்க்க முடியும். இந்த உயிர்கோள காப்பகத்துல அநேக காடுகள் வந்து இருக்கிறது. இதுல குறிப்பா சொல்லும் போது சோலா ஃபாரஸ்ட், அதாவது சோலா காடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சோலா காடுகள் வந்து நீலகிரியின் வந்து ஒரு தனி சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. இவை வந்து உயரமான மலைப்பகுதியில் மட்டுமே காணப்படும் பசுமை மாறா காடுகளாக இருக்குது. எப்போ ஆண்டு முழுவதுமே அது எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ரொம்ப பசுமையா இருக்கும், அதே சமயத்துல ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும். சோ இங்க வந்து பல அரிய தாவர இனங்களோட வாழ்விடமாக இது இருக்கிறத வந்து நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக வந்து புல்வெளிகள். புல்வெளிகள்னு சொல்லும் போது கிராஸ்லேண்ட்ஸ். இந்த சோலா காடுகளுக்கு இடையே பரந்த புல்வெளி வந்து இருக்குது. சோ இந்த நீலகிரி தார் போன்ற விலங்குகள் வந்து முக்கியமா இந்த பகுதிகளில் வந்து அதிகமா வசிக்கிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். இந்த புல்வெளிகள் மண்ணெரிப்பை கூட தடுப்பதில் முக்கிய பங்கு வந்து வகிக்கிறது. அடுத்ததாக முக்கிய மர இனங்கள். முக்கிய மர இனங்களை பார்க்கும்போது இங்க தேக்கு, சந்தனம், அடுத்தது நறுமண எண்ணெய் மற்றும் மருத்துவ பயன்பாட்டுக்கு பிரசித்தி பெற்ற பல மரங்கள் வந்து இங்க வந்து வளர்வதை நாம் வந்து பார்க்க முடியும். இதுல வந்து ரோஸ்வுட், மூங்கில், சோ இன்னும் வேங்கை, இன்னும் பல மரங்கள் வந்து இங்க முக்கிய மரங்களாக வந்து கருதப்படுகிறத வந்து நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக இதுல ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கும்போது 12 ஒரு முறை பூக்கும் இந்த குறிஞ்சி மலர் கூட இங்க வந்து முக்கிய ஒன்றாக இருக்குது. சோ இது நீலகிரிக்கு வந்து இந்த பெயர் வருவதற்கு காரணமே இந்த குறிஞ்சி மலர்கள் தான் அப்படின்னு சொன்னா அது வந்து மிகையாகாது. அடுத்ததாக அநேக மூலிகை தாவரங்கள் கூட இங்க இருக்கிறத வந்து நாம் பார்க்க முடியும். சோ நாம் வந்து அசுவக விலங்குகளை பொறுத்தவரை இந்த நீலகிரி உயிர்கோள காப்பகம் இந்தியாவின் முக்கிய வனவிலங்கு பாதுகாப்பு பகுதிகளில் ஒன்றாக வந்து திகழ்கிறது வந்து நாம் வந்து பார்க்க முடியும். இதுல வந்து அநேக பாலூட்டிகள், அநேக பறவைகள், அநேக பூச்சி இனங்கள் சோ இருக்கிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். குறிப்பா வந்து பாலூட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்திய ஆணை, அதாவது இந்தியன் எலிபென்ட், இது வந்து நீலகிரி பகுதிகளில் வந்து அதிக அளவில் இருக்கிறது வந்து நாம் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆசியன் எலிஃபண்ட்டுன்னு கூட நாம் இதை சொல்கிறோம். இந்த யானை வழித்தடங்களில், இந்த யானை வாழக்கூடிய பகுதிகளில் இது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ இந்த பகுதியில் வந்து யானைகள் மிக அதிகமாக வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியும். இந்த யானைகள் வந்து விதைகளை வந்து பரப்பி காடுகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். அடுத்ததாக புலி. இந்த உணவுச் சங்கிலியில் வந்து இது வந்து உச்ச வேட்டையாடியாக இருக்கிறது. சோ இது வன சூழ்நிலையோட சமநிலையை வந்து பேணுகிறது, அதாவது ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, அந்த வன சூழ்நிலையை வந்து சமநிலைப்படுத்துவதில் இந்த புலி வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்ததாக சிறுத்தை. இது வந்து மரங்களில் ஏறும் திறன் கொண்ட ஒரு திறமையான வேட்டையாடியாக இருக்கிறது. அடுத்தது காட்டெருமை. இந்த உலகின் மிகப்பெரிய இந்த விலங்கினம், அதாவது மாட்டு இனத்திலே வந்து ரொம்ப பெரிய இனமாக இருக்கிறது. இது இந்திய காடுகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக வந்து இருக்கிறத வந்து நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக கரடி. இவை வந்து தேன் மற்றும் பூச்சிகளை வந்து உணவாக உட்கொள்கிறது. இதுவும் இந்த சூழியல் மண்டலத்தை வந்து சமநிலையில் வைப்பதற்கு மிகவும் உதவக்கூடிய ஒன்றாக

0: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் காணப்படும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்த தகவல்களை வழங்கினார் இயற்கை ஆர்வலர் வி. லாமுவேல் அவர்கள்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் டாக்டர் ஏஞ்சல் அவர்கள்.
1: இனி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான். இப்போ 10 பேர் இருக்குன்னா அதில் 5 பேருக்கும் டயபெட்டிஸ் இல்லைன்னா பிபி சுகர் எல்லாமே வந்துட்டு இருக்கு. எதனாலே சுகர் வருது? ஒன்று, நம்ம உடம்பில் இன்சுலின் சொல்லி ஒரு சத்து இருக்கு. இந்த இன்சுலின் கம்மியாக இருந்தாலும் இல்லாமல் போனாலும் யூஸ் பண்ண இருந்துட்டு செய்யப்படாமல் போனாலும் ரத்தத்தில் குளுக்கோஸ் என்னது அதிகமாயிடும். இதுக்கு தான் ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்கிறது. இது எப்படி தெரிஞ்சிருக்கும்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் லைட்டாக பேஷண்ட்ஸ் காட்டிடும். இன்னொன்று, பிளட் டெஸ்ட் இருக்குது, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இருக்குது. ஃபாஸ்டிங்னா காலையில் சாப்பிடாமல் வந்து பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸோட அளவு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு 1.5 ஹவருக்கு அப்புறம் திரும்பி சுகர் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, HbA1c என்ன சொல்லிய டெஸ்ட் கூட இருக்குது. அது 3 மாதத்துக்கு ரத்தத்தில் இருக்கிற சுகரோட கண்டென்ட் தான் பார்க்குறது. சுகர் பேஷண்ட்ஸ் என்னென்ன சிம்டம்ஸ் காட்டுறது? 1, போலியூரியா. அப்படின்னா நிறைய வாட்டி அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது எதினாலேனா உடம்பில் குளுக்கோஸுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ இந்த குளுக்கோஸ் உடம்பிலிருந்து வெளியில் போகிறதுக்கு நிறைய வாட்டி யூரின் பாஸ் பண்ணி அதில் தான் இந்த குளுக்கோஸ் உடம்பிலிருந்து வெளியில் போயிட்டு இருக்கு. அப்போ தான் யூரின் நிறைய வாட்டி பாஸ் பண்ணுற மாதிரி ஃபீலிங்கே பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் தான் தாகம் அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கும். நிறைய வாட்டி யூரின் பாஸ் பண்ணும்போது உடம்பில் தண்ணி ரொம்ப கம்மியாகுது, டீஹைட்ரேஷன் சொல்லிடும். அதனாலே அவருக்கு நிறைய வாட்டி தண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும் அந்த ஃபீலிங் வந்துட்டே இருக்கும். இன்னொன்று, போலிஃபேஜியான் தான் சொல்கிறது. அது எதினாலேனா நிறைய வாட்டி சாப்பாடு எடுத்துகிட்டே இருக்கிறதுக்கு ஃபீல் பண்ணிடும். செல்லுக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்கிறதே இல்லை, அதனாலே தான் நிறைய வாட்டி சாப்பிட்றதுக்கு ஃபீலிங் வந்துட்டு இருக்கு. இன்னொன்று, மெதுவாக காயம் குணப்படுத்துது. எதினாலே சுகர் வருது? 1, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இன்னொன்று, மோடிஃபேபிள் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஜெனட்டிக்னா அம்மா அப்பா யாராவது இல்லைனா ஃபேமிலியில் இருக்கணும் யாருக்காவது சுகர் இருக்குன்னா குழந்தைகளுக்கு சுகர் வருதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று, உட்கார்ந்த வாழ்க்கை முறைகள், ஒபீசிட்டி, இன்னொன்று ஆரோக்கியமற்ற உணவு, தூக்கம் கம்மியாக இருக்கிறது, ஜாஸ்தி ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த மாதிரி ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது எல்லாமே சுகர் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு காரணமாகிடும். 45 இயர்ஸ்க்கு மேலே சுகர் பேஷண்ட்ஸ் ஏஜ் ஃபேக்டரும் இருக்குது. 50 இயர்ஸ்க்கு மேலே சுகர் இருக்கிறவர் ட்ரீட்மெண்ட் எப்படி? ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறது டயட்டு தான். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டிலே ஓரளவுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னென்ன ஃபுட்டை எடுத்துக்கலாம், என்னென்ன ஃபுட்டை எடுக்க முடியாது, இது எல்லாருக்குமே ரொம்ப டவுட்டாக இருக்குது. என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம்னு கேட்டுச்சுன்னா, உலுவா, நெல்லிக்காய், பச்சை இலை காய்கறிகள், வெண்ணப்பழம், கிவி, பதாம், மீன், பூண்டு, கேரட்டு, முட்டை, இதில் எல்லாமே சுகர் கம்மி தான். இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே எடுக்கிறது நல்லதுதான். என்னென்ன ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம்? வாழைப்பழம், மாங்காய், அன்னசை, தர்பூச்சினி, கேக், ஐஸ்கிரீம், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று, எக்ஸசைஸ் தான். வாரத்தில் 5 நாள் தினமும் 30 நிமிஷங்கள் வாக்கிங் அல்லனா எக்ஸசைஸ் சைக்கிளிங் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது தான்.
2: நலமுடன் வாழ.
0: நிகழ்ச்சியில் இதுவரை சர்க்கரை நோய் குறித்த பல்வேறு தகவல்களை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஏஞ்சல் அவர்கள் வழங்க கேட்டோம்.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: தொடர்பது திரைக்கானம் பாடல் ஒலிக்கிறது உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திற்காக பி.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம்.
2: கரெக்டாக விசாரிக்கணும். உங்களை வந்துட்டு அவங்க முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் மென்டலி ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு லீவாவோ இல்லை டிரான்ஸ்ஃபராகவோ இல்லை வேறு இடத்துல வேறு டிபார்ட்மெண்ட்டுக்காகவோ அந்த மன உளைச்சல் குறைக்கிறதுக்காக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது இல்லை அப்படின்னா கேட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். அதே மாதிரி காம்பன்சேஷன், மானிட்டரி காம்பன்சேஷன் வந்துட்டு இதுக்கு வரவே கூடாது. அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணலான்னு அவங்க பேசவே கூடாது. நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மீடியேஷனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்காக மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் மீடியேஷனுக்கு இது போக முடியும். இதனால் பாதிப்படைகிறவங்க யாரு அப்படின்னா நிஜமான விக்டிம்ஸ் தான். அதனால் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு அது சௌகரியமாக இருக்குது அப்படின்னு மட்டும் இல்லாமல், இது நம்ம பண்ணுறதா இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்க பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், அதோடைய பாதிப்பு வந்துட்டு உங்களுக்கு வேணால் அது எஃபெக்டிவாக இருக்கலாம், உங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனால் நம்ம பண்ணுற ஒவ்வொரு தப்பும் ஒரு என்டையர் கம்யூனிட்டிக்கே இல்லை ஒரு என்டையர் செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கே வந்துட்டு உபதிரவம் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் வேணும். ஏன்னா இன்றைக்கி எனக்கு வேணால் நிஜமாக நடக்காமல் இருக்கலாம், நாளைக்கு எனக்கு நடந்தால் கூட இந்த ஆக்டை நம்ம டைல்யூட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதனால நமக்கும் பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும். நமக்கு அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய இது. ஏன் அப்படின்னா இவ்வளோ திருப்பியும் திருப்பியுமே கோர்ட்டு இல்லை ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு செக்ஷன் ஆஃப் லா மேக்கர்ஸ் இதை எது கொண்டு வராங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்துட்டு பெண்களுடைய ஜென்ரல் மைண்ட் செட்டே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை தாங்கி இப்படியாவது தன் குடும்பத்துக்கு வேண்டி இல்லை தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு வேண்டி எப்படியாவது வாழ்க்கையை கடத்துறதுங்கிறது வந்துட்டு இருக்கு. வேலைக்கு வரும்போதும் அதே மாதிரி தான், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தையெல்லாம் கடந்து கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறது அப்படின்னு, அப்படி இருக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது. இவங்க மனரீதியாக பாதிக்கப்படுறாங்க. பல இடங்களில் வந்துட்டு வேலை விடவும் முடியாமல் வேலையை கண்டினியூ பண்ணவும் முடியாத ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்காங்க. இந்த விஷயத்துக்கு எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற லால வந்துட்டு நமக்கு சமீபத்தில் இந்த சம்சிதா கேஸ் வந்துட்டு ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி கேரளாவில் நடந்த ஒரு விஷயம்னா கூட தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை இந்தியாவே பேசின ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இல்லைன்னா சும்மா ஒரு ஜஸ்ட் மட்டும் சொல்லிடுறேன். பஸ்ஸில் இவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் வந்துட்டு பேக் இப்படி கையில் வச்சுட்டு வேற ஒரு பொண்ணை வந்துட்டு தவறதெல்லாம் இடிச்சிட்டு இருந்தாரு. செக்ஷுவலி ஒரு டச் போயிட்டு இருந்தது, எனக்கும் அப்படி தான் ஆச்சு அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அது சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அது ஒரு பெரிய விஷயமாய் அவர் நெக்ஸ்ட் டே தற்கொலையே பண்ணிட்டாரு. அந்த வீடியோவில் வந்துட்டு அந்த மாதிரி அவர் எதை தவறுதலாக பண்ணுற மாதிரி ஒன்றுமே இருக்கலை. இதோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு, ஏன் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா ஜென்ரலி ஒரு ஈவ்டீசிங் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போகும்போது போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டம் முடிவு பண்ணுறதுக்கு. நிஜமாவே தப்பாக தான் தொட்டாங்களா இல்லை கூட்ட நெரிசலில் தெரியாமல் மேலே கைப்பட்டுதா அப்படின்னு தெரியாது. ஏன்னா சாதாரணமாகவே இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது இப்படி இடிச்சிட்டாரு அப்படி வந்து மேலே மோதிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஜென்ரலாக கொடுக்குற ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, சாதாரணமான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது கொஞ்சம் கூட்ட நெரிசலில் இருக்கும்போது தெரியாமல் கை கால் படத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு சாதாரண விஷயந்தான். அதுக்கு வந்துட்டு இவங்க தப்பாக ஒரு வியாக்கியானம் கொண்டு வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேஷுவல் எக்ஸ்பிளனேஷனாகவே ரொம்ப காலமாக நடந்துட்டுருக்கு.
0: சட்டம் அறிவோம்.
1: இதுவரை பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
3: நிறைவு பெற்றது காலை கதிர். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆர்மேனியா பொது தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. 3 நாள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா, கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, யுக்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். உலக அளவில் நிகழும் புவிசார் அரசியல் சூழலில் இந்தியாவின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவீன தொழில்நுட்பம், பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு மற்றும் வளரும் நாடுகளின் நலன்கள் குறித்து இந்தியா தனது கருத்துக்களை எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார். இதையடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்லோவேனியா செல்கிறார். அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் பெல்லேகிரி மற்றும் பிரதமர் திரு ராபர்ட் ஃபீகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். இந்திய பிரதமர் ஸ்லோவேனியா நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற கருத்தரங்கின் நிறைவு விழாவில் பேசிய அவர், யுபிஐ, டிஜி யாத்திரை, ஆகாஷ் ஏவுகணை போன்ற உலகத்தரத்திலான தயாரிப்புகள் உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்பங்களில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கார்கில் போரின்போது GPS தரவுகளை இந்தியாவுக்கு அளிக்க அமெரிக்கா மறுத்ததை சுட்டிக்காட்டிய அவர், நாவிக் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் பாதுகாப்பு படையினருக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் செலவுகளை பெருமளவில் குறைப்பதுடன் அந்நிய செலாவணியை சேமிக்கவும் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் உற்பத்தி துறையில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் பேசிய அவர், காற்று மாசுபாட்டிற்கு எதிராக காடு வளர்ப்பு திட்டத்தை பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தூய்மையான பசுமையான இந்தியாவை கட்டமைப்பதற்காக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் பிரச்சாரத்தின் கீழ் மக்களிடையே மரக்கன்று நடும் இயக்கம் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும் மரக்கன்று நடும் இயக்கத்தில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று திரு சர்பானந்த சோனோவால் கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தா நகரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வர்த்தக ரீதியிலான விமான போக்குவரத்து இன்று தொடங்குகிறது. லக்னோவிற்கு இன்று காலை புறப்படும் முதல் விமானத்தில் 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணிக்கின்றனர். யமுனா விரைவு சாலை தொழில்துறை மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து வடிவமைக்கப்பட்ட இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விமான நிலையத்தை அமைப்பதற்காக 3,300 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த விமான நிலையம் 1.2 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அர்மேனியா பொதுத் தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஜூன் 7ஆம் தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளும் கட்சி 49.7% வாக்குகளை பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த பொதுத் தேர்தலில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதன் காரணமாக தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். பந்தர்பூரில் உள்ள ரஞ்சனி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சித்தானந்த் கோயிலில் வழிபட்ட பின்னர் சொந்த கிராமத்திற்கு திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை அருகில் இருந்த கிணற்றில் விழுந்து இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் காயமடைந்த 5 பேர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள காவல்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளூர் மக்களுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் நிதி உதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் கிருஷ்ணா நதியில் படகு நீரில் மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 6 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிருஷ்ணா நதியில் இருந்த மணல் திட்டு மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இம்மாதம் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகும் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள தடை விரைவில் முடிவுக்கு வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் ஹார்மோஸ் நீரிணை பகுதியின் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்காக மீண்டும் திறந்துவிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே லெபனான் உட்பட அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர் மாநிலங்களில் சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. ராஜஸ்தான், கிழக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபர் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் வடகிழக்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7:25. இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரீஸ். பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களோட பல அருமையான பாடல்களும் நிகழ்ச்சியில் வந்து கேட்க போகிறோம். ஸோ எப்போவுமே நான் வந்து நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்கிற ஒரு விஷயம்தான், ஸோ பாசிட்டிவான விஷயத்தை வந்து எப்போவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கிறது அப்படின்றது நல்லது. ஸோ காலையில் எழுந்தவுடன் நம்ம வந்து ஒரு செல்ஃபோனை பார்க்காம இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை வந்து செய்ய போகிறோம், என்னென்ன பாசிட்டிவான விஷயங்களை வந்து நம்ம எப்படி பாசிட்டிவாக எடுத்து செய்யலாம் அப்படின்றத வந்து நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னாலே நம்முடைய நாள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, முடிந்த அளவு வந்து நம்ம ஸ்மைல் பண்ணலாம், அதிகமாக சிரிக்கிறது அப்படின்றது நம்மளுடைய என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடந்து செல்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் வருது. டிராகன் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா பாடியது லியோன் ஜேம்ஸோட இசையமைப்பில். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8, எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம லட்ச ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
2: ஏழு மணி 32 நிமிஷம் ஆயாச்சு அன்புலங்களே. குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் வந்து இணைஞ்சிருக்கோம். ஒரு அருமையான பாடலையும் கேட்டு ரசிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் ஒரு டிப் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு இசையமைப்பாளருடைய ஒரு இன்டர்வியூ வந்து கேட்டேங்க. அதில் ஒரு வேலிடான ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, காலங்காத்தில் அவங்க எல்லாமே மியூசிக் வாசிக்க வருவாங்க இல்லைங்களா, இந்த ஆர்கெஸ்ட்ரா இந்த வயலின் வாசிக்கிறவங்க எல்லாமே வருவாங்க இல்லையா, ஸ்டுடியோக்கு வருவாங்க. அப்போ காலையில் அவங்க வந்து வரும்பொழுது நமக்கு நிறையவே தெரியும், ரொம்பவே சீக்கிரமாக வந்து இந்த மியூசிக் வாசிக்கிற அந்த ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி மியூசிக்ஸ் எல்லாமே வந்து காலையிலேயே அந்த ஸ்டுடியோவில் ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா. அப்போது அவர் வந்து சொன்னார், காலையில் வந்தோடனே நாங்கள் யாருமே ஒருத்தர்கிட்ட வந்து பேசிக்க மாட்டோம், வந்தோடனே அமைதியாக இருப்போம், எங்களுடைய ஒர்க்கை வந்து சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணி எங்களுடைய வேலைகளை வந்து சீக்கிரமாக சுறுசுறுப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நம்ம காலங்கத்தில் வந்து அரட்டை அடிக்கலாம் சிரிக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனாலும் எதற்காக அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அதற்கான காரணம் என்னன்னு கேட்டபோது, அந்த மார்னிங்கில் இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை ரொம்ப கரெக்டாக பெஸ்ட் யூட்டிலைஸ், அதாவது ரொம்ப கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது வந்து ஆகச்சிறந்தது அப்படின்றதுனால தான் யாருமே ஒருத்தர்கிட்ட கூட ஒருத்தர் பேசிக்காம அவங்களுடைய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிப்பாங்களாம். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பொதுவாகவே நம்ம காலையில் பேசுவோம் அப்படின்றது ஒரு விஷயமாக இருந்தாலும், நம்மளுடைய எனர்ஜியை வந்து எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நம்முடைய ஒர்க்காக இருக்கட்டும் மற்ற செயல்களில் எப்படி வந்து அதை நம்ம டைரக்ட் பண்ணுறோம் அப்படின்றது மிக மிக வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக இந்த விஷயத்தை புரிய வைக்கணும்னா, நம்மளுடைய மொபைலில் ஓரளவுக்கு சார்ஜ் இருந்தாலும் கூட நம்ம வந்து ஒரு பவர் சேவிங் மோட்லலாம் வைப்போம் இல்லையா, அது நமக்கு டே ஃபுல்லாக லாஸ்ட் ஆகணும் அப்படின்னு. ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவும். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் வருது. எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடியது. இணைந்திருங்களது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு. இது குட் மார்னிங் நீலகிரிஸ்.

0: இன்று ஜூன் 15 உலக முதியோர் துன்பத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு நாள். இந்த நாளின் நோக்கம் வயதானவர்கள் எதிர்கொள்ளும் உடல் மன ரீதியான கொடுமைகள் மற்றும் நிதி மோசடிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதாகும். இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக விழிப்புணர்வை தாண்டி முதியோர் மீதான வன்முறை தடுப்பை செயல்படுத்துதல் என்பதாகும். பியாண்ட் அவேர்னஸ் மேக்கிங் எல்டர்ஸ் அப்யூஸ் ப்ரிவென்ஷன் ஒர்க் என்பதாகும். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வயது ஏறிக்கொண்டேதான் செல்கிறது. இளைய பருவத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் முதிய பருவத்தை கடந்து வந்துதான் ஆக வேண்டும். கடவுளுக்கு நிகராக முதியோரை கருதிய காலம் ஒன்று இருந்தது. ஆனால் தற்பொழுது முதியோரை மதிக்கும் பண்பாடென்பது மிகவும் குறைந்துவிட்டது. இன்று முதியோர்கள் சுமையாகவோ தண்டனையாகவோ கருதப்படுகிறார்கள். இது போன்ற செயல்களால் முதியோர்களின் நிலைமை என்பது இன்று மிகவும் பரிதாபத்திற்கு உரியதாக உள்ளது. தனிமையும் புறக்கணிப்பும் அவர்களை பெருமளவில் பாதிக்கிறது. தாம் இருப்பதே தேவையற்ற ஒன்று என்று கருத தொடங்குகிறார்கள். இது போன்ற நிலை மாற வேண்டும். வயதில் முதியவர்களும் இந்த பூமியில் வாழ தகுதியானவர்களே என்பதை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த நாள் ஐக்கிய நாடுகள் சபையால் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 அனுசரிக்கப்படுகிறது. இன்று ஜூன் 15 உலக முதியோர் துன்புறுத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு நாள்.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3 பருவம்.

கண் பார்வை மங்கி முதுகு கூன் விழுந்து மூதாட்டி ஒருத்தி கூட்டத்தில் திணறிக் கொண்டிருந்தாள். ஊன்றுகோலையே கண்ணாக கொண்டு நடந்து கொண்டிருந்த அவள் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே கூட்டத்தினால் நெருக்குண்டு தடுமாறி விழுந்தாள். ஏதோ ஒரு பல்லக்கின் முன்பக்கத்து கொம்பை சுமந்து கொண்டு வந்த யவனன் ஒருவன் கீழே குனிந்து பாராததனால் கவனக்குறைவாய் அந்த மூதாட்டியை மிதிப்பதற்கு இருந்தான். அவளை கைதூக்கி நடத்தி கொண்டு போய் நேரான வழியில் விடுவதற்காக இளங்குமரன் ஓடினான். அந்த முதுமகள் விழுந்த இடத்தில் இருந்தவர்களே அதற்குள் அவளை தூக்கிவிட்டிருக்கலாம். ஏனோ செய்யவில்லை. மிதிப்பதற்கு இருந்த பல்லக்கு தூக்கி கூட கீழே பார்த்துவிட்டு அருவறுப்போடு துள்ளி விலகுவதையும் இளங்குமரன் கண்டான். சுற்றிலும் இருந்தவர்கள் கூசி விலகுவதையும் கீழே விழுந்திருப்பவளை பார்த்து ஏதோ இறைவதையும் கவனித்து இன்னும் வேகமாக நடந்து அவளை அணுகினான் அவன். அருகில் போனதும் மற்றவர்கள் அவனை தடுத்தார்கள். தொடாதீர்கள், அவளுக்கு பெருநோய் என்று பல குரல்கள் இளங்குமரனை எச்சரித்தன. தன் உடம்பின் அழகால் தானே பெருமிதப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் இப்படி ஓர் உதவி செய்ய நேர்ந்திருந்தால் அவன் பயந்து பின்வாங்கியிருப்பானோ என்னவோ. இப்போது அப்படி பயந்து பின்வாங்கவில்லை. கையை முன்விரித்து குனிந்தான் அவன். அப்படி குனிந்தபோது, ஐயோ வேண்டாம், கீழே கிடக்கிறவள் உங்களை பெற்ற தாயாக இருந்தாலும் தீண்டத்தகாத நோய் இது என்று இனிய குரல் ஒன்று மேலே பல்லக்கிலிருந்து ஒலித்தது. ஒரு வினாடி அந்த குரலுக்கு உரியவளை பார்ப்பதற்காக நிமிர்ந்தான் இளங்குமரன். பார்த்தபோது பார்க்கப்பட்ட முகத்தினால் தானே சிறிது வியப்படைவதை அவனால் தவிர்க்க முடியவில்லை. சுரமஞ்சரியா என்று அவன் நாவிலிருந்து மிகவும் மெல்ல ஒலித்த பெயர் அவளுக்கு கூட கேட்டுவிட்டது போலிருக்கிறது. சுரமஞ்சரி இல்லை, அவளுடைய சகோதரி வானவல்லி என்று அந்த பெண் மறுமொழி கூறினாள். அப்படி மறுமொழி கூறும்போது அவள் முகத்தில் பயத்தின் நிழல் படிந்து மறைவதை காண முடிந்தது. அந்த உணர்ச்சி நிழலில் அவள் வேறு எதையோ மறைத்துக் கொள்ள முயல்வது தெரிந்தது. இளங்குமரன் சிரித்துவிட்டு அவளை நோக்கிச் சொன்னான், அம்மணி, நீங்கள் இதை பெருநோய் என்று சொல்லி பயப்படுகிறீர்கள், பயப்படுத்துகிறீர்கள். இதைவிட கடுமையான பெருநோய் ஒன்று இருக்கிறது, அதை உங்களுக்கு சொல்லட்டுமா? பிறருடைய துன்பத்தைக் கண்டு மனம் இறங்காமல் தன்னுடைய கௌரவத்தையே நினைத்து கூசுகிற மனத்தில் அந்த கூச்சம்தான் பயங்கரமான பெருநோய். நெடிய வார்த்தைகளை சொல்லி பிறரை ஏவியும் கட்டளையிட்டும் ஆழ்வதையோ வேகமாக தேரிலும் சிவிகையிலும் ஏறிப்போவதையோதான் செல்வத்தின் லட்சணங்களாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் செல்வமாக நினைப்பது துன்பப்படுகிறவர்கள் மேல் உண்டாகிற அனுதாபத்தையும் உதவி செய்யும் ஆவலையும் தான். மனதை அரித்தெடுக்கின்றதனால் ஆசைதான் பெருநோய் என்கிறேன் நான். என் கண்களுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சத்தில் என்னிலிருந்து அந்நியமாகவும் அயலாகவும் தெரிகின்ற எல்லா உயிர்களும் எந்த கணமும் சிறிது கூட துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்று, மற்றவர்களுக்கு துன்பம் வரக்கூடாது என்பதற்காக எனக்குள்ளேயே நான் மனப்பூர்வமாக அஞ்சி அனுதாபப்படுகின்ற உணர்வுதான் பெரிய செல்வம் என நம்புகிறேன். பெற்ற தாயாயிருந்தாலும் தகாத நோய் இது என்று பயமுறுத்துகிறீர்கள். நான் இந்த உலகத்தை இப்போது பார்க்கிற பார்வையில் எல்லா பெண்களிலும் தாயை காண்கிறேன், எல்லா தாய்களிலும் பெண்ணை காண்கிறேன். இல்லை, எல்லா பெண்களிலும் என் தாயை காண்கிறேன், என் தாய்மையையே உணர்கிறேன். அவனுடைய தத்துவத்தை இதற்கு மேல் கேட்க விருப்பமில்லாதது போல் அந்த அழகிய முகம் பல்லக்குள் மறைந்தது. உடனே பட்டுத்திரையும் விழுந்து பல்லக்கை மூடியது. உலகத்திலேயே அதை காட்டிலும் பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய காரியம் வேறொன்று இல்லாதது போல் சிரத்தையோடு அந்த மூதாட்டியை தொட்டு தூக்கி ஊன்றுகோலை கையில் எடுத்துக் கொடுத்து சிறிது தொலைவு தழுவினார்போல தாங்கி நடத்தி கொண்டு போய் நெருக்கமில்லாத வழியில் அனுப்பிவிட்டு திரும்பினான் இளங்குமரன். திரும்பும் முன் அந்த முதுமகள் கூறிய நன்றி உரை இன்னும் தன் செவிகளில் ஒலித்துக் கொண்டே இருப்பதாக உணர்ந்தான் இளங்குமரன். பழுத்து தளர்ந்த பாகற்பழம்போல் இமைகள் தொங்கி பார்வையை மறைக்கிறதப்பா. நீ யாராயிருந்தாலும் உன்னை ஒருமுறை கண்குளிர பார்க்க வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறது. ஆனால் பார்க்க முடியவில்லை. என்னால் உன்னுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் அகத்தை பார்க்க முடிகிறது. பிறர் மேல் கருணை கொள்வதையே பெருநிதியாக கருதும் நெஞ்சுக்கு உரியவன் எப்படி இருக்க முடியும் என்று நினைத்து நினைத்து அந்த நினைப்புகளையே கோடுகளாக இழுத்து என் நெஞ்சில் உன் உருவத்தை எழுதி பார்க்கிறேன். அப்படி எழுதி பார்க்கும் பொழுது சாந்தம் திகழும் கண்களை அகல விழித்து அவற்றில் பெருகும் கருணையையே அழகாக கொண்டும் நித்திய சௌந்தரியத்தின் எல்லைகளாய் இரண்டு கைகளை நீட்டிக்கொண்டும் நீ உருவாய் நிற்கிறாய் என்று அந்த முதுமகள் நா தழுதழுக்க சொல்லிய போது அவளுடைய சொற்களில் மனமும் உணர்வுகளும் குழைந்து பரிவு பெருக நின்றான் இளங்குமரன். அவளுக்கு ஏதாவது பதில் சொல்ல வேண்டுமென்று அவன் நினைத்ததும் சொல்ல வரவில்லை. அவள் பேசியதை கேட்ட பின்பு அவனுக்கு பேசவே வரவில்லை.
அந்த முதுமகள் நிறைய கற்றவளாய் இருக்க வேண்டும் என்று அவளுடைய சொற்களிலிருந்து புரிந்தது. அவளுடைய சொற்களுக்கு பின் தன்னுடைய சொல்லாமையே மௌனமே மதிப்பு நிறைந்தது என்று எண்ணிக்கொண்டு யானை நின்ற இடத்திற்கு திரும்பி நடந்தான் அவன். அவ்வாறு நடக்கும்போது தன்னுடைய பழைய சொற்களையே மறுபடியும் நினைத்து கொண்டான். எல்லோருடைய தாய்களிலும் என்னுடைய தாய் இருக்கிறாள். என்னுடைய தாயாரை தெரிந்து கொள்கிறவரை எல்லா பெண்களையும் தாயாகவே பார்க்கிறேன். நான் தாயாகவே உணர்கிறேன். இன்று இந்த மூதாட்டிக்கு உதவினோம் என்று திரும்ப திரும்ப நினைத்து இப்படி நினைப்பதனாலேயே மனதில் கர்வச்சுமை ஏறிவிடுமோ என்ற பயத்தை உணர்ந்தவனாக யானை மேல் ஏறினான் இளங்குமரன். மீண்டும் புகழில் நனைந்து விடாமலும் மிதந்து விடாமலும் தன்னை தன் நிலையில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்பு அவனுக்கு ஏற்பட்டது.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஏழு மணி 7:48 ஆயாச்சு. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் குட் மார்னிங் நீலகிரிஸ். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பல சுவாரஸ்யமான தகவல்கள், அதே மாதிரி ஒரு அருமையான ஒரு கதையும் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அற்புதமான பாடல் வருது. பியார் பிரேமா காதல் திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் பாடியது யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில். இந்த பாடலை தொடர்ந்து இந்த நாளில் இன்னும் என்னென்ன ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லி, June 15 இல்லையா இன்றைக்கி, இன்னும் என்னென்ன ஸ்பெஷலான டேஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ச்சி ராகவேந்திரா.

0: 7:50 ஆயிடுச்சு. இணைந்திருக்கிறோம் உங்க ஓடிஎஃப் 101.8 குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில. பல அருமையான பாடல்கள் தகவல்களும் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். அந்த வரிசையில் இன்றைய நாள் June 15 வந்து மற்றும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக கூட அனுசரிக்கப்படுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை புகைப்பட தினம், அதாவது நேச்சர் ஃபோட்டோகிராஃபி டே அப்படின்றது வந்து அனுசரிக்கப்படுது. 2009 சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர்களால் வந்து உருவாக்கப்பட்ட தினம் தான் இந்த தினம். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை காட்சிகள், வனவிழ அதே மாதிரி தாவரங்கள், அதே மாதிரி இந்த சின்ன சின்ன நுண்ணிய உயிரினங்கள் எல்லாத்தையும் வந்து நம்முடைய கேமரா மூலமாக படம் பிடித்து அந்த இயற்கையினுடைய அழகை வந்து போற்றுவது தான் இந்த நாளினுடைய மிக ஒரு முக்கியமான முக்கியத்துவம் அப்படின்னு கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அழகான முகங்கள் இருக்கு இல்லையா, நமக்கு எல்லாமே அழகான முகம் தானே, அதையும் வந்து ஃபோட்டோ எடுத்து ரசிக்கக்கூடிய தினமாக கூட வந்து இன்னைக்கு சொல்கிறாங்க. ஸோ ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேமரா வந்து நம்ம வாடகைக்கு எடுப்போம், ஒரு சின்ன ஒரு கேமரா வச்சுருப்போம், அதில் வந்து இந்த ஃபிலிம் ரோல், அந்த ரோல் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் தான் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்போம். உடனே எல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, அதை எடுத்து காப்பி எடுத்து அதை ஒரு ஆல்பமாக எல்லாம் வந்து நம்ம போட்டு வைப்போம். ஆனால் அப்படியே காலப்போக்கில் இன்றைக்கி நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா, ஒரே ஜஸ்ட் ஒரு கிளிக், எல்லோருடைய கையிலையுமே ஃபோன் வந்திருக்கு, அதை எடுத்தோம் அப்படின்னா செல்ஃபியாக இருக்கட்டும், இயற்கை காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம படம் பிடிக்கிறோம் இல்லையா. அதையும் தாண்டி ஹியூமனுடைய ஐயில் இருக்க மெகா பிக்சல் விட கேமராவில் இருக்கக்கூடிய மெகா பிக்சல் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவ்வளோ அழகான காட்சிகள் சோஷியல் மீடியாலாம் எடுத்தால் வந்து நம்ம புகைப்பிடிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட அழகான ஒரு புகைப்பட தினமாக வந்து இன்றைக்கி அனுசரிக்கப்படுது அப்படின்னே நம்ம நிச்சயமாக சொல்லணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கையான அழகான இயற்கை காட்சிகளாக இருக்கட்டும், உங்களுடைய முகத்தை கூட வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேச்சர் ஃபோட்டோகிராஃபி டே அப்படின்னு சொல்லி கூட நம்ம போஸ்ட் பண்ணி ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வருது நுட்பம் கற்போம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நுட்பம் கற்போம்.
2: சோசியல் என்ஜினியரிங் டிஃபென்ஸ் இணையதள மோசடி குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: ஹேக்கர்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சிஸ்டம்ஸ், ஏதோ ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ் அது இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஹேக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அந்த கேமராஸ் எல்லாம் அவங்களால அட்டாக் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், செல்ஃபோன்ஸ், ஸோ எதெல்லாம் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் ஹேக் பண்ணுறவங்க பேர் தான் ஹேக்கர்ஸ். ஸோ இந்த சோஷியல் இன்ஜினியரிங் டிஃபென்ஸ், இந்த சோஷியல் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக ஹியூமன் பீங்ஸ், அதாவது நம்மளை மாதிரி ஆட்களை வந்து எமோஷனை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அது என்னன்றது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம், அதாவது போன டாப்பிக்கில் பார்த்த மாதிரி நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் பப்ளிக்காக ஓப்பனாக இருந்ததுன்னா அதை வந்து அவங்க இனிஷியலாக அதை எடுத்து வச்சுக்குவாங்க. எடுத்து வச்சுட்டு எமோஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது நம்ம எப்படி பேசுனா அவங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு நம்பிக்கை, அதை ட்ரஸ்ட், அது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பயம், ஃபியர் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னும் ரெண்டு இருக்குது, அது என்னென்னா, ஐ திங்க் அர்ஜென்சி, ஒரு அவசரம் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது அவசரமாக இமீடியட்டாக அதை பண்ணணும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னொன்று க்யூரியாசிட்டி. க்யூரியாசிட்டினா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து காசு கொடுக்க வேண்டாம், 3 நாளைக்கு மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துக்கு ஃப்ரீயாக அவங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்யூரியாசிட்டி நம்மளுக்கு இந்த காலத்தில் யாருமே ஃப்ரீயாக அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ், அதாவது ட்ரஸ்ட், ஃபியர், அர்ஜென்சி, அப்புறம் க்யூரியாசிட்டி, பார்த்தாலும் அந்த அந்த 4 விஷயத்தை வச்சு பண்ணுவாங்க. ஸோ ஒரு உதாரணம் பார்க்கலாம். யாராவது வந்து உங்களுக்கு கால் பண்ணலாம், ஸோ ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் கூப்பிட்றோம், இல்லைனா நாங்கள் ஹெல்த் சென்டர், கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர்லேருந்து கூப்பிட்றோம், இல்லைனா நாங்கள் ஒரு ரெப்யூட்டட் பேங்க் நேம் சொல்லிவிட்டு அந்த பேங்க்லேருந்து கூப்பிட்றோம். கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க் அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஃபோனில் இஷ்யூ இருக்குது, ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி தரோம்னு சொல்லுவாங்க. இல்லைனா உங்களோட சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டமில் இருக்கிற ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஹேக்கர்ஸு அவங்க ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் அது லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு வேணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையான ஆளாக பேசி உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெசேஜஸ்லாம் வாங்கிடுவாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க. எப்படின்னா, அந்த ட்ரஸ்ட், ஃபியர், அர்ஜென்சி, அப்புறம் க்யூரியாசிட்டி, இந்த 4 விஷயத்தை வச்சு அவங்க வாங்க முடியும். உதாரணத்துக்கு ட்ரஸ்ட்னா, இப்போ நம்பிக்கையான ஒரு பேங்க்லேருந்து கூப்பிட்றாங்க, பேங்க்கோட ஆப் இம்மீடியட்டாக ஒர்க் ஆகணும், இல்லைனா உங்களுக்கு சேலரி போடும்போது உங்களுக்கு சேலரி எடுக்க முடியாது, இல்லைன்னா சேல்ரி போட முடியாது, இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. சார் சேல்ரி போட முடியலன்னா உங்களுக்கு இமீடியட்டாக சேல்ரி போட தான் அந்த மந்தில் என்னென்னலாம் நெசசிட்டி வேணுமோ இல்லை என்னென்னலாம் நம்ம பண்ணமோ அதை பண்ண முடியும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேக்கை ஒரு பொய்யை சொல்லி நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சார் உங்களுக்கு மெசேஜில் வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கிறோம், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும், அப்போ உங்கள் பேங்க் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுங்க, அதுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும், நீங்கள் ரெண்டுத்தையும் கொடுங்க, கொடுத்துட்டு சப்மிட்டின்னு கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் சார்னுவாங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் ஓகே பேங்க்லேருந்து லிங்க் அனுப்புகிறாங்க. அந்த லிங்க்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் பார்த்தாலும் ஹேக்கர்ஸ் மூலியமாக பண்ணுறது, அது ஒரு ரிப்பீட்டட் பேங்க் டாட் காம் மாதிரி இருக்கும், ஒரு பேங்க் டாட் காம்னு கரெக்டாக தான் இருக்கும். ஓ இந்த பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் இருக்கே, பேங்க்ல பார்க்குறதுக்கு எல்லாமே அப்படியே ஃபேக்காக பண்ணியிருப்பாங்க. நீங்களும் நம்பிக்கையாக என்ன பண்ணிடுவீங்க, போய் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்களுக்கு போயிடும். அப்போ அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சார் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு சார், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல உங்களுக்கு சேலரி கிரெடிட் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் கிரெடிட் பண்ணுறாங்க இல்லை ஆல்ரெடி கொஞ்சம் அமௌண்ட் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைம் அந்த சேலரி கிரெடிட் ஆகிற டைமில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு அவங்க உள்ளே போய் உள்ள இருக்க அமௌண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நம்ம வாசிக்கலாம். நிறைய பேர் வந்து ஒரு சிலர்லாம் ஃபேமிலியில் இருந்தவங்க பல லட்சம் வந்து ஏமாந்துருக்காங்க. ஸோ இதுதான் சோஷியல் இன்ஜினியரிங் டிஃபென்ஸ். ஸோ இந்த சோஷியல் இன்ஜினியரிங் டிஃபென்ஸ்ன்ற கான்செப்ட் வச்சு நம்ம எப்படி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ண வேண்டாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி, உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்லேருந்து நாங்கள் கூப்பிட்றோம் எங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அது உண்மை கிடையாது. அந்த ஸ்கூலுமோ எந்த ஒரு கார்ப்பரேட்ஸோ வந்து ஃபோன் பண்ணி உங்களோட ஐடென்டிட்டி அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கேட்கவே மாட்டாங்க. தட் இஸ் அப் டு யூ, உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ யாராவது வந்து இந்த சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, அப்புறம் வந்து ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷன் சேனல்லேருந்து நாங்கள் கூப்பிட்றோம் நீங்கள் இதில் எங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க, எப்பொழுதுமே அந்த மாதிரி இருந்தால் இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த காலை என்கரேஜ் பண்ணாதீங்க. நான் எங்கள் பேங்க்கில் நாங்கள் டேரெக்டாக கூப்பிட்றோம் இல்லை எங்கள் ஸ்கூலோ இல்லை எங்கள் ஆஃபீஸோ கார்ப்பரேட்டோ டேரெக்டாக நாங்கள் கால் பண்ணுறோன்னு இம்மீடியட்டாக காலை கட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைமில் ரொம்ப ப்ரெஷர்டாக இருக்காமல் இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த காலை கட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபியரையும் அர்ஜென்சியும் வச்சு இந்த மாதிரி கால்ஸ் வரும். ஸோ எப்பொழுதுமே ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியா அட்டாக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு ஒரு ட்ரஸ்ட் பேஸிஸில் வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணி உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. ஆர்கனைசேஷன் அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்கீங்க, நான் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறேன் சார் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் இந்த அவேர்னஸ்லாம் ட்ரைனிங் நீங்கள் கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ யாராவது வெளியிலேருந்து இந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் டிஃபென்ஸ் அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சேஃப் இன்டர்நெட் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி நிறைய பார்க்க போகிறோம் நம்ம ஃப்யூச்சரில். ஸோ அதை பற்றிலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கறனாலது. இன்னொன்று இந்த ரேடியோ ஷோ வருது, ஸோ இந்த ரேடியோ மூலயமா நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சைபர் செக்யூரிட்டி பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதனால் ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஃபினான்ஷியல் லாஸ் டேட்டா தெஃப்ட் அப்புறம் இன்னும் ரெப்புடேஷனல் டேமேஜ்லாம் இருக்குது. ஒரு வீடியோ எடுத்து அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க, ஆனால் அவங்க அப்படி பண்ண மாதிரி வீடியோ எடுத்து போடுறதுல இப்போ நிறைய ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ ஒருத்தரோட லைஃப் அவங்களோட பிராண்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சோஷியல் இன்ஜினியரிங் டிஃபென்ஸை பற்றி பேசணும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ரெகுலராக வருது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சேஃப் இன்டர்நெட் ப்ராக்டிஸ். ஸோ அது நம்ம இம்பார்ட்டண்ட்டான டாபிக், நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே இந்த அவேர்னஸை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வேளை இதை நீங்கள் நீ கேட்டுட்ருக்கீங்கன்னா இதை நீங்கள் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை பற்றி இந்த டாபிக் பற்றி உங்கள் ஃபேமிலி கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது நல்லது, அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியட்டும். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.
2: சோஷியல் இன்ஜினியரிங் டிஃபென்ஸ் இணையதள மோசடி குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

யூத் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் விக்னேஷ் ஸ்ரீகாந்தோட பாடல் வரிகளை ஒரு அற்புதமான பாடலை கேட்டோம். குட் மார்னிங் நிலையஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்தை நெருங்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது நிகழ்ச்சியில் இன்னும் அடுத்ததாக வந்து இன்னும் மற்றும் ஒரு சிறப்பான நாளாக கூட இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க. அதாவது நேஷ்னல் ஸ்மைல் பவர் டே, அதாவது புன்னகை ஆற்றல் தினம் அப்படின்னு சொல்லி கூட கொண்டாடுறாங்க. இதனுடைய இந்த தினத்தை வந்து கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒருவனுடைய புன்னகை வந்து மற்றவங்களை சிரிக்க வைக்கவும் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் செய்வதற்காக வந்து இந்த நாளை வந்து முக்கியப்படுத்தி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்மைல் வந்து நான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவர்களை சிரிக்க வைக்கும் முடிந்தாலும் அவருடைய மன அழுத்தத்தை குறைக்க வைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சாலும் நம்ம ஷேர் பண்ணி அடுத்தவங்களை சிரிக்க வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்டுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்போம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல் வருது. விடாமுயற்சி திரைப்படத்திற்காக இணைந்திரங்கள் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமைக்கிட்டு.

வித்லாவ் திரைப்படத்திற்காக சேன் ரோல்டன் இசையமைத்து பாடிய பாடலோடு நிறைவு பெறுது. குட் மார்னிங் நீலகிரிஸ். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 8:30. நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ். அற்புதமான பாடல் வருது, சூப்பரான ஒரு முதல் பாடலை கேட்டு ரசிக்கலாம். காக்கி சட்டை திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் சக்தி ஸ்ரீ கோபாலன் இணைந்து பாடியது.

0: மாஸ் திரைப்படத்திற்காக தமிழோட இசையமைப்பில் மானசி நிவாஸ் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடலை கேட்டோம். ட்ரைட்டம் பீட்ஸ் கேட்டு ரசிட்டே இருக்கோம் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க, ஆனால் என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
2: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
1: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
2: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
1: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
2: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
1: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
2: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம லட்ச ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
1: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
0: நிறைய பாடல் வருது பாயும் புலி திரைப்படத்திற்காக டி இமானை சைமிட்டல் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: சில நொடிகளில் தொடர்வது சர்வதேச யோகா தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி. வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி. வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவபிரகாஷ். இயற்கை மற்றும் யோகா மருத்துவராக இருக்கேன். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. முதுமைங்கிறது எப்படி பார்த்தோம் அப்படின்னா, 40 வயசுக்கு மேலேயே எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு, 30 வயசுக்கு மேலே எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துல நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ரெகுலரா நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, கன்சிஸ்டன்சி இல்லாம திடீர்னு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைப்போம், திடீர்னு ஏதோ ஒரு சில காரணங்களால அந்த வேலைகள் வந்து செயல்பட முடியாம போயிடும். அப்ப அந்த மாதிரி போறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை வந்து செயல்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகள் அமைஞ்சாலும் நம்ம வந்து அதை வந்து ஒழுங்கா பயன்படுத்திக்க முடியாதனால பல ப்ராப்ளங்கள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுது. இப்போ நான் இதை முக்கியமா இன்னைக்கு சொல்ல போறது என்னன்னா, நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அந்த காலத்துல முனிவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இது மெயினா இந்த டயத்துல நம்ம இந்த யோகாவை பத்தி நம்ம நினைவு கூறுறதுக்கு நம்ம முதல் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, லார்ட் சிவா. அவங்க தான் வந்து யோகாவை வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதாவது மக்களுக்கு வந்து இயற்கையா சீக்கிரமா அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பா ஒரு ப்ராப்பர் சேனல் சொல்லும் பாத்தீங்களா, அதை வந்து கொண்டு கொடுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர்கள் வந்து லார்ட் சிவா. ஆக்சுவலா இந்த லார்ட் சிவா மூலமா தான் பதஞ்சலி யோக முனிவர் மூலமா தான் இது வந்து நம்ம உலகத்திற்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த பதஞ்சலி யோக முனிவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதை ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல வந்து கொண்டு வந்து மக்கள் எல்லாத்தையும் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால அவங்க வந்து பதஞ்சலி யோக முனிவர் வந்து இதை வந்து நமக்கு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. மெயினா இதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யேகார், தாரன், தியான், சமாதி, அதாவது இதை வந்து 8-fold பாத்வே அப்படிம்பாங்க. எதனாலன்னா, இப்ப நார்மலா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கத்துக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா எப்படி எல்லாம் நம்ம கத்துக்கணுங்கிறத ஈஸியான வழியில நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்ப எம் அண்ட் நியம் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எம் வந்து சமூக ஒழுக்கம். ஆக்சுவலா அந்த சமூக ஒழுக்கத்துல என்னென்னலாம் வரும்னா, அகிம்சை, சத்திய, அஸ்தே, பிரம்மச்சாரி, அபரிக்கிரக, யம அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாருடையும் சண்டை போடாம இருக்கிறது, உண்மையா இருக்கணும், திருடாம இருக்கணும், புலநடக்கம் இருக்கணும், பேராசை இது இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இது எல்லாமே எப்படின்னா சமூக ஒழுக்கத்தை குறிக்கும். நியம், நியம்ங்கிறது எப்படின்னா தனிப்பட்ட ஒழுக்கம். இப்ப தனிப்பட்ட ஒழுக்கங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, சௌச்ச, சந்தோஷ், தப, சத்தியாய, ஈஸ்வர், பிரணிதானானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது எப்படின்னா, நம்ம வந்து தூய்மையா இருக்கிறது, மன நிறைவா இருக்கிறது, ஒழுக்கமான முயற்சி இருக்கிறது, சுய ஆய்வு பண்ணிக்கணும், இறை அர்ப்பணிப்பு இருக்கணும், அதாவது சரண்டர் டு காட், பிரிங் பர்ஃபெக்ஷன் சமாதி அப்படிம்பாங்க. அதாவது நம்ம வந்து எந்த ஒரு செயல் செய்யறப்பையும் ஒரு மன நிறைவோட செய்யணும். இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்க போற மாதிரி இருந்தாலும் சரி, யோகா பத்தி கத்துக்கிறவங்க இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஒழுக்க முறைகள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சமூக ஒழுக்கம் இருக்கணும், அடுத்து தனிப்பட்ட ஒழுக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு யோகா கத்துக்கிறதுக்கே அவங்க உடம்பு வந்து தயாராக நிலையில் இருக்கும். இப்ப ஆசனாஸ்ங்கிறது என்ன பண்ணா, உடல்நிலை மற்றும் பயிற்சிகள் சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடலை வலுவாக வைக்கிறதுக்கும், பிளெக்சிபிலிட்டியா இருக்கிறதும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வராமல் இருக்கிறதுக்கும் ஆசனங்கள் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து பிரணயாமா அப்படிங்கிறது என்னன்னா மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய பயிற்சிகள் இருக்கு. நம்ம உடம்பு திடீர்னு வெப்பம் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி கூல் பண்றதுக்கு, திடீர்னு நம்ம உடம்பு வந்து கூலிங் ஆயிடுச்சுன்னா எப்படி வெப்பப்படுத்துறதுக்கு, அந்த மாதிரி நம்ம உடம்புல எப்படி எப்படி எனர்ஜி லெவல் வந்து அதிகப்படுத்தணும், அப்ப என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணா நம்ம உடம்பு வந்து பல வியாதிகள் சரி பண்ணும் அப்படிங்கறது இந்த பிரணயாம பயிற்சியில வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து பிரத்யாகாரம் அப்படின்னா நம்ம என்னன்னா, நம்மளோட ஐம்புலன்கள் சொல்லலாம், அது உள்நோக்கி திருப்புதல். அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம புலன்களை வந்து உள்நோக்கி திருப்புறது, அதனால வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து தியான். தியான்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தொடர்ச்சியான மனக்குவிப்பு அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி தாரணான்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அது என்னன்னா மன ஒருநிலைப்படுத்தல். நம்ம சொல்லுவோம்ல, மனசு டைவர்ட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீ கவனம் செலுத்து அப்படிம்போம் பாத்தீங்களா. அப்ப அந்த மாதிரி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். அதுக்கப்புறம் தியானம். தியானங்கிறது அந்த ஒருநிலைப்படுத்தல வந்து தொடர்ச்சியா ஒரு மன குவிப்புல கொண்டு போய் நிக்கிறது. அதுக்கப்புறம் தான் சமாதி. சமாதிங்கிறது எப்படின்னா உயர்ந்த ஆன்மீக நிலை, அதாவது பேரானந்தம் அனுபவிக்கிறது. இது வந்து எளிய விளக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எம் நியம் ரெண்டுமே எதை குறிக்கிறா, நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்தை குறிக்கும். ஆசனாஸ் பிரணயமாங்கிறது உடல் மற்றும் மூச்சு ஆரோக்கியத்தை குறிக்கும். பிரத்யாகாரா தாரண தியானா இது எல்லாமே எதுனா மன வளர்ச்சியை குறிக்கும். அடுத்து சமாதிங்கிறது ஆன்மீக நிறைவை குறிக்கும். இப்போ இது எதுக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த யம் நியம் ஆசன் பிரணயாமம் பிரத்யாகார் தாரண் தியான் சமாதி இந்த எயிட் போல்டு பாத்வே தான் இந்த யோகாவோட ஒரு முழு சார அம்சம் சொல்லுவோம்ல. அது இதை மெயினா நமக்கு கொடுத்தது வந்து யார் மூலமா நமக்கு கிடைச்சுனா, லார்ட் சிவா மூலமா கிடைச்சது. அதுக்கப்புறம் இதை வந்து ரிட்டர்ன் ஃபார்ம்ல நமக்கு யாரு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, பாம்பாவும் பாலி மனுஷனாவும் இருப்பாங்க. அது நிறைய கோயில்கள்லாம் நீங்க பாக்கலாம் பதஞ்சலி முனிவர் சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த யோகாவை பொறுத்தளவு நம்ம வந்து இந்த பதஞ்சலி யோக முனிவர் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பதஞ்சலி யோக சூத்ரான்னு சொல்லிட்டு இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த யோகாவை பத்தியும் நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது பத்தியும் நிறைய விஷயங்கள் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சட்

சத்கிரியாஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து உடலை வந்து மனசையும் எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ஒரு 6 முக்கியமான யோகால ஒரு சுத்திகரிப்பு முறைகள் இருக்கு. சத்கிரியாஸ் அப்படிம்பாங்க. இதுல வந்து நேத்தி அப்படிம்பாங்க. நேத்திங்கிறது என்ன பண்ணா, மூக்கை கிளீன் பண்றது. இதுக்கு வந்து ஜல நேத்தி பாட்டுன்னு தனியா ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா, மூக்கை வந்து சுத்தப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து சூத்திர நீத்தின்னு ஒண்ணு இருக்கு. சூத்திர நீத்தினா நம்ம ரப்பர் கேத்தட்ருன்னு இருக்கும், அது வந்து மூக்கு வழியா விட்டு உள்நாக்கு வழியா அந்த நாக்கு வழியா வெளியில வரும். அது வந்து எதுக்குன்னா, அந்த மூக்குல ஏதாவது சளி ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை கிளீன் பண்றது பயன்படுத்துறது. அதுக்கடுத்து தோத்திங்கிறது என்னன்னா, உணவு குடலையும் வயிற்றையும் சுத்தப்படுத்துறது. இது என்னன்னா, நம்ம சொல்லுவாங்கல்ல எல்லா வியாதிக்கும் மெயின் காரணம் வந்து வயிறு. வயிறு சுத்தமா இருந்தாவே போதும், உடம்புல இருக்க பல வியாதிகள் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப தோத்திங்கிறது உணவு குடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படும். அதுக்கடுத்து நாளிங்கிறது என்னன்னா, வயிற்று இருக்கிற சதைகள், அந்த சதைகளை வந்து சுத்திகரிப்பு செய்யவும் ஒரு மசாஜ் பண்ற மாதிரி ஒரு சில மூவ்மெண்ட் வந்து அதுல வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து பஸ்திங்கிறது என்னன்னா, பெருங்குடலை சுத்தம் செய்யறது. பெருங்குடலை சுத்தம் செய்யறதுனா எப்படின்னா, அந்த இனிமாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி தான் இதுல வந்து பஸ்திங்கிறது வந்து இதுல சொல்லுவாங்க. அடுத்து கபாலா பாதி என்னன்னா, மூளை ஒளிர செய்யும் சுவாச சுத்திகரிப்பு முறை. இது வந்து என்னன்னா, இந்த பயிற்சியில வந்து கொஞ்சம் வேகமா பண்ணுவாங்க. அது எப்படின்னா, கபாலா பாதிங்கிறது ஆக்டிவ் எக்ஸலேஷன் சொல்லுவாங்க. இப்ப உடனே லைட்டா நான் அதை செஞ்சு காமிக்கிறேன், அந்த மாதிரி செய்வாங்க. இது எப்படின்னா, ஆக்டிவ் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணணும். அதாவது போர்ஸ்ஃபுல்லா மூச்சு காத்து வெளியே மட்டும் தான் உள்ளணும். உள்ள இழுக்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்க கூடாது. இது எதுக்குன்னா, மெயினா வந்து நுரையீரலோட திறனை வந்து அதிகரிக்கும், மன தெளிவு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா திராதகம். திராதகங்கிறது நம்ம ஏற்கனவே இந்த தீபத்தை பாக்குறது, ஏதாவது ஒரு புள்ளிய போக்கஸ் பண்ணி பாக்குறது. திராதகம் வந்து அந்தரங்க திராதகம் அப்படிம்பாங்க. அதே ஒளிய கண்ணை முடிக்கிட்டு நம்ம புருவ மத்தியில பாக்குறது, இல்லாட்டி நம்ம ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு சில வழிகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்து மூலமா நம்ம வந்து பல வியாதிகள் வந்து சரி பண்ண முடியும். அதாவது நம்மளோட கவனங்களை வந்து வெளியில ஃபர்ஸ்ட் ஒருநிலைப்படுத்துறதுக்கும், அதே இது கொஞ்ச நேரம் சென்று உள்பக்கமா நம்மளோட கவனத்தை செலுத்துறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, சத்கிரியாஸ். சத்கிரியாஸ் எப்படின்னா, யோகாவை பொறுத்தளவு நம்ம எந்த ஒரு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த சத்கிரியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அதை கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆசனாசோ பிரணயமாவோ பிரத்யாகாரோ தாரண தியானம் சமாதி ஸ்டேஜ் அடையிறதுக்கு இது ஒரு முதல் நிலைன்னு சொல்லுவோம். இப்போ யோகா பொறுத்தளவு 7 டாக்டர்ஸ் சொல்லி மெயினா நம்ம வந்து அவங்களை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அந்த 7 டாக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சன்லைட் மெயினான முதல் டாக்டர், சூரிய ஒளி, அடுத்து வாட்டர் அதாவது தண்ணி, மூணாவது வந்து உணவு. உணவு வந்து சாத்விக் ஃபுட்னு சொல்லுவாங்க, சுத்தமான இயற்கை உணவு. அதுக்கப்புறமேட்டுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது டாக்டர் வந்து அந்த மனநிலை சொல்லுவாங்கல்ல, அது பாசிட்டிவ் எண்ணங்களோட இருக்கணும் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க, நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், அப்புறம் ரிலாக்ஸேஷன் முக்கியம், அதோட சேர்த்து உடற்பயிற்சி முக்கியமான. இந்த 7 டாக்டர் மூலமாவே நம்மளோட பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். இப்ப சூரிய ஒளி மூலமா நம்ம எப்படி வியாதிகளை சரி பண்ணலாம்னா, சூரிய ஒளி மூலமா நமக்கு என்ன கிடைக்கணும், வைட்டமின் டி சத்து கிடைக்குது. நம்மளோட உடம்புல இருக்க தேவையில்லாத டஸ்ட்கள் கிருமிகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அதனால பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில கொஞ்ச நேரம் ஒரு 6 மணி 7 மணி போல சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் காமிக்க சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கும், தோல் சம்பந்தமான வியாதிகளை சரி பண்றதுக்கும், அதுவும் இல்லாம அவங்களுக்கு வைட்டமின் டி சத்து கிடைக்கிறதுக்கும். ஏன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அனிமிக்கா இருப்பாங்க, அப்ப அது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து நோய்கள் பல வர வாய்ப்பு இருக்கு. அப்ப சூரிய ஒளி வந்து பல வியாதிகளை சரி பண்றதுக்கு உதவியா இருக்கு. அடுத்து ஃப்ரெஷ் ஏர். ஃப்ரெஷ் ஏர்னா காற்று. பிறந்த உடனே முதல் நம்ம உயிரா இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சது எது, அந்த மூச்சு காத்து தான். அப்ப அந்த மூச்சு காத்து வந்து நல்ல சுத்தமான காத்தா இருக்கணும். ஏன்னா நம்ம முக்கியமான சுவாசம் இழுக்கிற காத்து வந்து சுத்தமான காத்தா இருந்தாதான் நம்ம உடம்புல இருக்க பல வியாதிகளை சரி பண்றதுக்கு இதுல வந்து உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்சிஜனை இழுக்கிறோம், அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மூச்சு காத்த இழுக்கிறப்ப ஒழுங்கா இழுக்கிறது கிடையாது. நார்மலா அந்த மூச்சு காத்த எப்படி இழுக்கணும்னா, மூச்சை இழுக்கிறப்போ நம்மளோட வயிறு வந்து வெளியில வரணும், மூச்சை வெளியில வர்றப்ப நம்மளோட வயிறு உள்ள போகணும். இது நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணா மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து ரத்தத்துக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர்னா மூச்சு காத்த இழுக்கிறங்க பேர்ல வயிறையும் உள்ள இழுத்துட்டு மூச்சையும் உள்ள இழுப்போம். ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணாது, காத்து வந்து உள்ள போகவே போகாது. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம ஆக்டிவ் ஆகணும்னா நல்லா ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சாவே போதும், நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமே ஆகும். அதே மாதிரி தண்ணி. தண்ணி பொறுத்தளவு என்னன்னா, நம்ம குறைஞ்ச ஒரு நாளைக்கு 2 லிருந்து 1-5 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அது வெயில் டைம் இருந்தா நம்ம உடம்போட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாகவும் குடிக்கணும். இது என்னன்னா, ஒரு சில பேருக்கு லோ பிரஷர் ஆகும், லோ பிபி ஆகும், தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்க உடம்பு ஹீட் ஆகும். அப்ப இதை நீங்க சரிபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில லைட்டா கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் கலந்து உங்களுக்கு தேவையான பழங்கள், ஏதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம்ல, அது நெல்லிக்காவோ இல்லாட்டி நீங்க சாத்துக்குடியோ லெமனோ புளிஞ்சு விட்டு அதை ஒரு டம்ளர் குடிக்கலாம். இல்ல பிள்ளைங்க எல்லாம் இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா, ஒரு 12 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்க பிள்ளைங்களுக்கு யாருக்கு போய் செக் பண்ணாலும் பிரஷர் வந்து ரொம்ப லோவாவே இருக்கும். அது என்ன காரணம் என்ன, அவங்களோட நீர் சத்து குறையும், உடம்பு ஹீட் ஆகும், பிள்ளைங்க ஒழுங்காவே தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிற டைத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்கு ஸ்கூல் போறப்ப காலேஜ் போறப்ப 1 லிட்டர் பாட்டில வந்து 1:4 இல்லாட்டி 1:5, அதாவது 1 பங்கு உப்புனா 5 பங்கு சர்க்கரையை கலந்து நீங்க என்ன பண்ணா, ஒரு தண்ணி குடுத்துட்டு அதுல தேவையான அவங்களுக்கு பிடிச்ச லெமனோ ஆரஞ்சோ ஏதோ ஒரு பழத்தை புரிஞ்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, நீ மதியானத்துக்குள்ள இந்த தண்ணியை குடிச்சு

0: பண்ணின்னு சொன்னா போதும். ஏன்னா இது வந்து ஒரு வகையான எலக்ட்ரோலைட் அவங்க உடம்புல வந்து வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கப்ப அவங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்டாவும் இருக்கும். அடுத்து உணவு பொறுத்தளவு அவங்களுக்கு எப்படின்னா ஸ்கூலுக்கு போறப்ப எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஏதாவது முளைக்கட்டிய பயிரோ ஒரு சிறுதானியங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து நியூட்ரிஷன் டெபிசியன்சி ஆகுறாங்க. புரோட்டீன் டயட் எதுல கிடைக்குதுன்னா நம்ம பால் முட்டையில கிடைக்கும். அதையும் தாண்டி என்னன்னா முளைக்கட்டிய பயிர்கள் தானியங்கள் இதுல வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ அந்த டாக்டர்ல வந்து எக்ஸசைஸ் ஒன்னு சொன்னேன், அதாவது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் குறைஞ்ச ஒரு மணி நேரமாவது எனது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சி வந்து நம்ம சும்மா பேருக்கு வாக்கிங் போனா மட்டும் பத்தாது, கொஞ்சம் ஹெவியா கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். அது மெயினா எனக்கு உடற்பயிற்சி எதுவுமே தெரியாது சார் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கைக்குரிய எக்ஸசைஸ், காலுக்குரிய எக்ஸசைஸ், இடுப்புக்குரிய எக்ஸசைஸ், அதே மாதிரி தளர்த்துறல் பயிற்சி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் நீங்க செஞ்சு ஒரு 10 நிமிஷம் அதான் சொன்னேன் யோகாவை பொறுத்தளவு அந்த உடற்பயிற்சியை பொறுத்தளவு என்ன பண்ணா உங்களோட உடலும் மனசும் சேர்ந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு பயிற்சியை பண்ணாதான் உங்களுக்கு வந்து தேவையான எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். இதுக்கு வந்து மெயினா வந்து யோகா மூலமா நிறைய மெடிடேஷன்ஸ் இருக்கு, அந்த யோக நித்ரான் பயிற்சி எல்லாம் இருக்கு, அதே மாதிரி நம்ம வந்து என்ன பீச் மந்த்ராஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க அவங்களுக்கு நல்லா என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்ப இது எதுக்காண்டி மெயினா சொல்ல வரும் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து வயசானதுக்கு அப்புறமும் நம்ம உடம்பு இளமையா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சொன்ன ஒரு சில முறைகள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னாவே போதும். மெயினா அவங்க என்ன பண்ணும் உடம்புக்குரிய பயிற்சி பண்ணணும். ஆசனாஸ் மாதிரி தாடாசனா, திரியங்க தாடாசனா, புஜங்காசனா, அர்த்தக்கட்டி சக்கராசனா, இதெல்லாம் ஆசனாஸ் எல்லாம் பேர் ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நின்னுகிட்டு செய்யற மாதிரி ஒரு ரெண்டு ஆசனாஸ், படுத்துக்கிட்டு செய்யற மாதிரி, உட்காந்துட்டு செய்யற மாதிரி, இந்த மாதிரி ரெண்டு மூணு பயிற்சிகளை மட்டும் கத்துக்கிட்டா போதும். பிரணயமால பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணலாம்னா டீப் பிரீத்திங் பண்ணிக்கணும். இதுல வந்து நாடி சுத்தி பிரணயமா இருக்கு, பஸ்திரிக்கா இருக்கு, கபால பாரதி இருக்கு, பிராமரி பிரணயமா இருக்கு. இது மெயினா யாருக்கும் ஏதாவது மூச்சு பயிற்சி எனக்கு எதுவுமே தெரியல சார் அப்படின்னாலும் ஒண்ணும் இல்ல, நார்மலா டீப் இன்ஹலேஷன் டீப் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடம்புல இருக்க பல வியாதிகள் வந்து சரியாகும். இப்போ ஒரு சில பேர் வருவாங்க சார் என் உடம்பு எப்பயுமே ஹீட்டா இருக்கு சார், அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப உடனே என்ன பண்ணலாம்னா நம்ம உடம்பு வந்து நீங்க ரெண்டா பிரிச்சுக்கோங்க. வலது சைடு எப்பயுமே வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகும், இடது சைடு எப்பயுமே உடம்பு வந்து கூலிங் ஆகும். அதாவது சிவன் பார்வதி அந்த மாதிரி உடம்ப நினைச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் வெப்பம் ஆகுதோ அப்போதைக்கு நம்ம உடம்பு அதை கூல் பண்றதுக்கு இடது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து மூச்சு காத்து விடணும். அதே மாதிரி நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் குளிர்ச்சி ஆகுதோ அப்ப நம்ம உடம்புக்கு என்ன தேவை வெப்பம் தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் வலது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து வலது சைடா மூச்சு காத்த விடணும். இதையே வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம நாடி சுத்தி பிரணயமா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் நீங்க கத்துக்கணும்னா பக்கத்துல யாராவது யோகா டாக்டர் இருப்பாங்க, அவங்க மூலமா நீங்க வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கனாவே போதும். ஏன்னா எந்த ஒரு பயிற்சியும் பண்றதுக்கு ஒரு குரு ரொம்ப முக்கியம், அதனால அவங்க மூலமா நீங்க கத்துக்கணும். ஏன்னா ஒரு சில ஆசனங்கள்லாம் நம்ம செய்யறப்ப என்ன திடீர்னு எங்கேயாவது பிடிச்சிக்கும், திடீர்னு ஸ்லிப் ஆயிரும். அதனால ஏதாவது நீங்க பயிற்சி பண்றீங்க யோகா சம்பந்தமா கத்துக்கிறீங்கன்னா ப்ராப்பரா ஒரு குருவோட கைடோட நீங்க இதை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப யோகா பொறுத்தளவு பஞ்சகோசா தேரி இருக்கும், அதாவது ஒவ்வொரு விஷயமே ஏதாவது ஒரு தேரி கீழே தான் வேலை செய்யும். இந்த யோகா வந்து பஞ்சகோசா தேரி கீழே வேலை செய்யுது. இது எப்படின்னா பஞ்சகோசாங்கிறது மனிதனின் இருப்பை 5 அடுக்குகளாக விளக்கும் யோகா மற்றும் வேதாந்த தத்துவமாகும். இத மெயினா என்ன பாப்போம்னா அன்னமய கோசா, பிராணமய கோசா, மனோமய கோசா, விஞ்ஞானமய கோசா, ஆனந்தமய கோசான்னு சொல்லி 5 கோசங்களா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அன்னமய கோசா எதை குறிக்கும் அப்படின்னா உணவால் உருவாகின உடல், பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால உருவாயிருக்குன்னா நம்ம உடல்ல உணவு, நீர், உடற்பயிற்சி ஆகியவற்றை பராமரிக்கப்படுகிறது. இதுல மெயினா என்னன்னா எலும்புகள், தசைகள், உறுப்புகள் அனைத்தும் இதில் அடங்கும். இப்ப அன்னமய கோசா சம்பந்தமா ஏதாவது உடல் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயினா இது அன்னமய கோசா தான் பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த அன்னமய கோசா நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரா உணவு கொடுக்கணும், ப்ராப்பரா நீர் கொடுக்கணும், ப்ராப்பரா உடற்பயிற்சி செஞ்சு அவங்க உடம்ப சரி பண்ண முடியும். அனைவருக்கும் நன்றி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வியல் ரகசியம் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கிய தகவல்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 9 மணி. நேர்கள் கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
2: இந்த உலகத்துல உண்மையாவே வேதாந்தம் பேசுறவங்களும் உண்டு, உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருந்துக்கிட்டு வெளியில வேதாந்தம் பேசுறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார், அவரு ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மகா கஞ்சன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார், எச்சில் கையென்ன ஈர கையை கூட உதரமாட்டார், அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது போய், வெறும் காற்றடைத்த பையம்மா, தர்மம் தலை காக்கும்மா, பணம் என்ன சார் பணம், இன்னைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும் நாளைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், எல்லாம் மாயம், எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறதை கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்கிற, இப்போ கூட நீ சரின்னு சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து இதிலிருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார். உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஐயோ சாமி இப்போ அது எப்படிங்க முடியும், பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க, அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா. சரின்னு முனிவர் போயிடுவார். அடுத்த வருஷம் வருவார், இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான். சரி தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார், பேரம்பேத்தியை பார்க்கணும், கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது, அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவோம், ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார், இவன் கடைக்கும் வந்தார். அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை, அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான். அப்பாவை போலவே பிள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கேன்னு விசாரித்தார் முனிவர். ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார், அவ்வளோதான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாரான், அவன் எங்கடா போவான், உன் அப்பன் எங்கேயும் போகல, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துகிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாரான். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன். உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாராம். உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான், காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பைய அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, நீ விரும்புனா சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன், வர்றியா அப்படின்னு கேட்டிருக்கார். உடனே அந்த நாய் சொல்லித்தான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க, அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துட்டு கிடக்கிறேன், இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டு தான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேர் ராமையா. அவர் கேட்குறது நியாயம் தானே, இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பாக்கிட்ட சொன்னான், அப்பா இன்றைக்கி நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு நானும். அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், ஒரு ரூபா மிச்சம்தானே அப்படின்றான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா 10 ரூபா மிச்சமாயிருக்குமே, வேஸ்ட்டு பண்ணிட்டியே அப்படின்னாரான் அந்த அப்பா.

0: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேரம் 9:15. நேர்கள் கேட்கலாம் இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். கத்திரிக்காய் 45, வெண்டைக்காய் 42, தக்காளி நாட்டு ரகம் 44, ஆப்பிள் ரகம் 50, அவரை 95, புடலங்காய் 34, பீர்க்கங்காய் 48, சுரைக்காய் 28, பாகற்காய் மற்றும் கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 18, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 45 முதல் 55 ரூபாய், சின்ன வெங்காயம் 52, பெரிய வெங்காயம் 32, பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 100, தேங்காய் 50, மாங்காய் 25, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 35, மரவள்ளிக்கிழங்கு 38 ரூபாய், உருளைக்கிழங்கு 40, மேரக்காய் 25, முள்ளங்கி 30, கேரட் 40.

பீட்ரூட் நூல்கோல் இவற்றின் விலை 40 ரூபாய், டர்னிப் முட்டைகோஸ் 30, காலிஃப்ளவர் 40, பட்டாணி 140, இஞ்சி 150, கரி பீன்ஸ் 70, புஷ் பீன்ஸ் 90, டபுள் பீன்ஸ் 90 முதல் 100 வரை, ஊட்டி அவரை 110 முதல் 120 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. கலர்கோஸ் 35, குடைமிளகாய் 80, பஜ்ஜி மிளகாய் 40, பிரக்கோலி 90 முதல் 100, கருவேற்பிலை 35, கொத்தமல்லி 70, புதினா 50. கீரை வகைகள்: அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கிட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை இவற்றின் விலை 70 ரூபாய். வாழைத்தண்டு 10, வாழை இலை 40, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 90, வெள்ளரிக்காய் 35 முதல் 40, மக்காச்சோள கதிர் 30, எலும்புச்சம்பழம் 110 முதல் 120, கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 45, மாதுளம்பழம் 210, திராட்சை 100 முதல் 200, மாம்பழம் 100 முதல் 150 ரூபாய். வாழைப்பழ வகைகள்: பூவன் 50, ரஸ்தாளி 60, மோரிஸ் 35 முதல் 40 ரூபாய், நேந்திரன் 40, செவ்வாழை 80 ரூபாய், கற்பூரவள்ளி 50, ஆப்பிள் 240, ஆரஞ்சு 150, சாத்துக்குடி 100, அன்னாசி பழம் 80 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் கேட்டீர்கள். நமது உணவில் தேவையான அளவு உப்பு, எண்ணெய் மற்றும் சர்க்கரை சேர்த்துக் கொள்வது நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

9:18 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே ராகவேந்திரா. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசை மெட்டல் ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டே டியூன்ட்.

நான் பாடும் பாடல் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுனும் ஜானகி இணைந்து பாடியது. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்து பேக் டு பேக் தொடர்ந்து ரெண்டு பாட்டு. இது ஊட்டி FM 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது ரெட்ரோ ராகங்கள். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்கள் கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததுலாம் பயணி நம்ம கூட இருக்காங்க, உங்க கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் ரோஜா.
0: ஓகே, எங்க இருந்து வந்திருக்கீங்க ரோஜா?
1: சேலம்.
0: எத்தனை நாள் ஆச்சு ஊட்டிக்கு வந்து?
1: இன்னைக்குதான் வந்து.
0: அப்படி எந்தெந்த இடம் பாத்தீங்க இது வரைக்கும்?
1: நாங்க ஃபர்ஸ்ட் போட்டிங் போனோம்.
0: ஓகே.
1: அப்புறம் ரோஸ் கார்டன் போனோம்.
0: ஓகே, ரோஸ் கார்டன் போனீங்க, இப்ப பைன் பாரஸ்ட் வந்துட்டீங்க. அடுத்து எங்க போக போறீங்க?
1: அது தோட்டக்குடி.
0: ஓகே, இந்த ரெண்டு இடத்துல எது ரொம்ப பிடிச்சது? ரோஸ் கார்டன் பிடிச்சதா, பைன் பாரஸ்ட் பிடிச்சதா?
1: பைன் பாரஸ்ட் நல்லா இருக்கு.
0: அப்படியா? சேலம்ல என்னென்ன ஸ்பெஷல்?
1: சேலம்ல ஸ்பெஷல்ங்களா? பானிபூரி ஸ்பெஷல்.
0: அப்புறம்
1: பிளேஸ் முருகன் டெம்பிள்.
0: ஓகே, பானிபூரி முருகன் டெம்பிள் மட்டும் தான் ஸ்பெஷலா? மாம்பழம் ஸ்பெஷல் இல்லையா?
1: மாம்பழம் ஸ்பெஷல் தான்.
0: ஓகே, உங்களுக்கு ஸ்பெஷல் இது ரெண்டு இடம் தான் இல்லையா? ஓகே, இன்னும் எத்தனை நாள் இருக்க போறீங்க ஊட்டியில நீங்க?
1: இன்னைக்கு நாளைக்கு, 2 days.
0: அப்படியா? இன்னும் எந்த நிலையில பாக்கலாம்னு இருக்கீங்க ஊட்டியில?
1: தொட்டபேட்டா பாக்கலாம் இருக்கோம்.
0: சரிங்க.
1: அப்புறம் மறுபடியும் ஈஷா போலாம் இருக்கோம். அப்புறம் சில
0: கிளம்பியா? வருஷம் வருஷம் திருப்பி ஊட்டிக்கு வருவீங்களா? என்ன காரணமா இருக்கும் வருஷம் வருஷம் வருது ஊட்டிக்கு வர்றதுக்கு?
1: வருஷம் வருஷம் ஊட்டிக்கு வருதுங்களா? சேலம்ல ஏற்காடு இருக்கு. நாங்க வருஷம் வருஷம் அங்க போவோம், மாசம் மாசம் கூட போவோம்.
0: சரி சரி சரி.
1: ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால பாக்குறதுக்கோசரம் போவோம்.
0: சரிங்க. என்ன வித்தியாசம் பாக்குறீங்க நீங்க ஏற்காடு ஊட்டிக்கும்?
1: நிறைய வித்தியாசம் இல்ல, அங்க இருக்கிறது இங்க இருக்கு, ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கு.
0: ஓகே ஓகே. கிளைமேட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு?
1: கிளைமேட் எல்லாம் ஒரே மாதிரி.
0: ஓகே, சேம் தான் இல்லையா? குளூர்ல சமாளிச்சிடுறீங்களா நீங்க?
1: குளூரே இல்ல,
0: தெரிஞ்சு வரல இல்லையா? ஓகே சரி சரி. நிகழ்ச்சியில ஒரு விருப்ப பாடல் கொடுக்கலாம், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எந்திரன் படத்துல இருந்து ஏதோ ஒரு
0: பாட்டு. ஓகே, ஏன் பிடிக்கும் எந்திரன் படத்துல பாடல்கள் உங்களுக்கு?
1: ஏறவன் பாட்டு.
0: ஓகே, ஏறவன் ஃபேன் அப்ப நீங்க? ஓகே, இந்த விருப்ப பாடல் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ. ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில நம்முடைய நினையும் அடுத்த சுற்றுலா பயணி. வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: பேர் சொல்லுங்க.
0: பேர் வில்சன் சார்.
1: ஓகே, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
0: மேட்டுப்பாளையம்.
1: ஓகே, ரொம்ப பக்கம் தான் நம்மளுக்கு
0: இல்லையா?
1: இது எத்தனை தடவை ஊட்டிக்கு வருது?
0: ஒரு 10 டைம்ஸ் மேல வந்திருப்போம் சார்.
1: அப்படியே
0: 10
1: தடவை வரும்போது புதுசா இருக்க ஊட்டி
0: எப்பயுமே ஒரே மாதிரி தான்
1: இருக்கு. ஓகே, ரொம்ப
0: கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கு இந்த தடவை. டிராபிக் இந்த மாதிரி அதிகமா.
1: சரி சரி சரி. இந்த டிராபிக்ல வந்து சுத்தி பாக்குற அனுபவம் எப்படி இருக்கு?
0: நல்லாதான் இருக்கு.
1: ஓகே,
0: வெளியில இருந்து வர மக்கள் சந்திக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு.
1: ஓகே, இன்னும் எத்தனை இருக்க போறீங்க?
0: இல்ல, ஈவினிங் கிளம்பிடுவோம்.
1: அப்படி எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
0: ஒரு 7 பேர் வந்திருக்கோம்.
1: எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா?
0: ஆ, ஃப்ரெண்ட்ஸ் தான்.
1: ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கீங்க?
0: ரோஸ் கார்டன், பைக்கரா ஃபால்ஸ், எல்லா ஏரியாவும் சுத்திட்டோம்.
1: ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தி பார்க்க தனி அனுபவம் தான் இல்லையா?
0: ஆமா.
1: ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
0: ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அப்படியா? எந்தெந்த இடம் பாத்தீங்க இது வரைக்கும் ஊட்டியில? நீங்க
0: ஊட்டியில மேக்ஸிமம் எல்லா ஏரியாவுமே பார்த்தாச்சு. பர்டிகுலரா சொல்ல முடியல, ஏன்னா நாங்க எப்படி மந்த்லி ஒன்ஸ் வந்துடும்.
1: சரி சரி சரி,
0: கண்டிப்பா வந்துடும்.
1: ஓகே, இங்க சுற்றுலா தலங்கள் பஞ்சமே இல்ல இல்லையா? உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு இடம் எதை சொல்வீங்க?
0: மனசுக்கு பிடிச்ச எனக்கு வந்து ரோஸ் கார்டன்.
1: ஏன் ரொம்ப பிடிக்குது அந்த இடம்?
0: அது ஃபிளவர்ஸ் அதோட நல்லா இருக்கு.
1: ஓகே, பார்க்கும் போது மனசுக்கு
0: சந்தோஷமா
1: இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில ஒரு விருப்ப பாடல் கொடுக்கணும், என்ன பாடல் கொடுக்கலாம்?
0: அம்மன் கோவில் வாசல்.
1: ஏன் ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல் உங்களுக்கு?
0: அது அடிக்கடி கேட்டு ஃப்ரெண்டு கேட்பான், அதை கேட்டு கேட்டு எனக்கு மைண்ட்ல செட் ஆயிடுச்சு.
1: 90s கிட்ஸ் பண்ணீங்க.
0: ஆமா.
1: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
0: தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த சுற்றுலா பயணி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: பாகியலட்சுமி.
0: ஓகே, எங்க இருந்து வரீங்க?
1: சென்னையில இருந்து வரோம்.
0: அப்படியே முதல் தடவை ஊட்டி வருது?
1: இல்ல, இது ரெண்டாவது தடவை வரும்.
0: அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க?
1: இது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது.
0: அப்படியா? இப்ப குழந்தைங்களோட வந்திருக்கீங்க இல்லையா? எந்தெந்த இடம் எல்லாம் பாத்தீங்க இது வரைக்கும் நீங்க?
1: இது பைன் ஃபாரஸ்ட், லேக், அப்புறம் ஷூட்டிங், இது ஷூட்டிங் ஸ்பாட்.
0: ஓகே,
1: இனிமேல் தான் எடுத்து பாக்கணும்.
0: அப்படியா? இது வரைக்கும் டீ மாதிரி வேற எந்தெந்த மலை பிரதேசங்கள எங்கெங்க போயிருக்கீங்க நீங்க?
1: வால்பாறை, ஆல்மோஸ்ட் ஏற்காடு, ஏலகிரி.
0: ஓகே, நிறைய இடங்க பாத்துருக்கீங்க. அங்க இல்லாத ஒரு சிறப்பு ஊட்டியில என்ன இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
1: நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் நிறைய இருக்கு.
0: சரி சரி,
1: அங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லிமிட்டடா இருக்கும். இது வந்து அது சின்ன ஊரா இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய சிட்டியா இருக்கு.
0: ஓகே, ஊட்டி ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு எத்தனை நாள் வேணும் நீங்க நினைக்கிறீங்க?
1: மேக்ஸிமம் 3 டேஸ்.
0: ஓகே, நீங்க என்ன பண்றீங்க?
1: ஒரு விருப்பாடல்
0: வந்து இருக்கு. தேங்க்யூ.
1: நன்றிங்க.

0: பரிசம் போட்டதால.
1: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்து ஒரு சுற்றுலா பயணி கூட பேச போறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஓகே, பாப்பா பேர் சொல்லுங்க.
2: அனுஷ்கா.
1: அனுஷ்கா, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: சென்னை.
1: ஓகே, அனுஷ்கான்ற பேருக்கு என்ன அர்த்தம்?
2: என்னோட நேம் வந்து துர்கம், உங்களோட நேம் ஷேர் ஆகும். அப்புறம் உன்னோட நிறைய மீனிங் இருக்கு.
1: அப்படியா? யார் வச்சது இந்த பேர் உங்களுக்கு?
2: அப்பாவும் அம்மாவும்.
1: அப்படியா, என்ன பண்றீங்க நீங்க?
2: நான் படிக்கிறேன்.
1: ஓகே, எத்தனை படிக்கிறீங்க?
2: 7th.
1: எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க?
2: சன்ஷைன் எஸ்எஸ்.
1: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்னா நீங்க யார் சொல்வீங்க உங்க ஸ்கூல்ல?
2: என்னோட மேக்ஸ் டீச்சர்.
1: ஓகே, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அவங்கள?
2: அவங்க நல்லா ஃப்ரீயா பேசுவாங்க.
1: அப்படியா? ஓகே, படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க, என்ன விருப்பம் உங்களுக்கு?
2: டாக்டர்.
1: அப்படியே, ரொம்ப விருப்பம் அது டாக்டர்.
2: டாக்டர்னா மித்தவங்கள வந்து நல்லா காப்பாத்த முடியும், ஹெல்ப் பண்ண முடியும்.
1: அப்படியா? இது அப்பா அம்மா சொல்லி டாக்டரா இல்ல உங்களுக்கா ரொம்ப விருப்பமா?
2: இல்ல, என்னோட இது ஆம்பிஷன்.
1: அப்படியா? ஃபேமிலியோட வேற எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்க நீங்க சுற்றுலாக்குன்னு?
2: கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு, ஏலகிரி.
1: ஓகே, ஊட்டில நிறைய இடங்கள் பாத்தீங்களா?
2: ஆமா.
1: உங்களோட ஃபேவரட் என்ன, பர்சனல் ஃபேவரட் ஊட்டில?
2: ஷூட்டிங் ஸ்பாட்.
1: அப்படியா, ஏன் ரொம்ப பிடிச்சது ஷூட்டிங் ஸ்பாட் உங்களுக்கு?
2: அது நல்லா நேச்சுரலா அந்த கிரீன் கிரீனா அந்த இது நிறைய நல்லா இருக்கும் அது.
1: அப்படியா? ஓகே, ஊட்டில நிறைய சாப்பிடுறது ஃபேவரட்டான ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் ஊட்டில?
2: மேகி.
1: ஓகே, ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
2: அந்த சூடோட சாப்பிடுறது
1: குளிரா இருக்கும் போது இல்லையா? ஓகே, தமிழ் பாடல்கள் எல்லாம் விரும்பி கேப்பீங்களா நீங்க? ஓகே, என்ன பாட்டு கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு? ஏன் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு உங்களுக்கு?
2: அது நல்லா வைபா இருக்கு
1: அப்படி கேக்குறதுக்கா? ஓகே, விருப்ப பாடல் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ.

மீண்டும் ஒரு பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்ஜே சதீஷ். அமைப்பில் உதவி சதீஷ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், ஹோர்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா பிரதமர் திரு ரோபர்ட் ஃபிகோவுடன் அந்நாட்டு தலைநகர் பிளாட்டிஸ்லாவாவில் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மும்பை சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த 3 உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை

0: வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் பக்கிங்ஹாம் கால்வாய் அருகே உள்ள சதுப்பு நிலப் பகுதியில் ஏற்பட்ட தீயை மேடவாக்கம் தீயணைப்புத் துறையினர் அணைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்ந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் துனிஷியாவை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி ஆடவர் பிரிவிலும் சென்னை விளையாட்டு மேம்பாட்டு அணி மகளிர் பிரிவிலும் கோப்பையை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: கடந்த தினத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, நாடு முழுவதும் உயர்நீதிமன்றங்களில் விசாரணை முடிந்து ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் எத்தனை மாதங்களுக்குள் கட்டாயம் தீர்ப்பு வழங்க வேண்டும் என தன் உச்சபட்ச அதிகாரமான அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சரியான பதில் 3 மாதங்கள். இன்றைய கேள்வி, திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு அருகிலுள்ள தின்னக்குளம் கிராமத்தில் எந்த மன்னரின் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டது? கேள்வி மீண்டும் ஒரு முறை. திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு அருகிலுள்ள தின்னக்குளம் கிராமத்தில் எந்த மன்னரின் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டது?
4: கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதில் அளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

0: 11:05 ஆயாச்சு. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டவை. உங்க விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். அது மட்டுமல்ல, ஒரு தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம பேச போற ஒரு அருமையான தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திரைப்பட கதாபாத்திரமாக இருந்தால் யாராக இருக்க விரும்புகிறீர்கள்? தலைப்பு மீண்டும், ஒரு திரைப்பட கதாபாத்திரமாக இருந்தால் யாராக இருக்க விரும்புகிறீர்கள் அப்படின்றதான் தலைப்பு. இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 9342901018 9342901018 8300010018. நிறைய திரைப்படங்கள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட லைஃபோட நிறைய நேரத்தில் ஒன்றி போன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் நிறைய திரைப்படங்கள் பார்த்து நம்ம மீண்டு கூட வந்திருக்காம இருந்திருப்போம். ஒரு சில கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், அதில் இடம்பெறக்கூடிய கதையாக இருக்கட்டும், பா என்னமா பண்ணியிருக்காருங்க, நான் இந்த திரைப்படத்தில் ஒரு ஹீரோவாக இந்த ரோல் நான் வந்து பண்ணியிருந்தேன்னா வேறு லெவலில் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனலோட நீங்கள் வந்து ரிலேட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரியான திரைப்பட கதாபாத்திரம் எது அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே ராகவேந்திரா. நிகழ்ச்சியில் முதல் பாடல் வருது நாடோடி தென்றல் திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி இணைந்து பாடியது இளையராஜாவின் இசைமெட்டில். ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டேடியூண்ட்.
1: மணியே மணிக்குயிலே மாலையிளங்கதிரழகே கொடியே கொடிமலரே

0: நல்லா இருக்கிறேன் சார். நீங்க?
1: நான் சூப்பரா இருக்கோம். சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா இன்னைக்கு? கொஞ்சம் சத்தமாக பேசுங்களேன். கேக்குது சொல்லுங்க. ஒரு திரைப்பட கதாபாத்திரமாக இருந்தால் யாராக இருக்க விரும்புகிறீர்கள்? ஏதோ ஒரு திரைப்படம் சொல்லுங்கள். உலகம் சுற்றும் வாலிபர்ல எந்த கேரக்டர், எந்த கதாபாத்திரம்? அந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படிதானே? உலகம் சுற்றுவாளிப்பன் திரைப்படம். சரிங்க, ஓகே. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க? ஓகே, பாடல் கொடுத்துடலாமா? நன்றிங்களை தமிக்கு. நேரில் இன்றைய நிகழ்ச்சியில் தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திரைப்பட கதாபாத்திரமாக இருந்தால் யாராக இருக்க விரும்புகிறீர்கள் அப்படின்றது தான் வந்து இன்றைய டாபிக். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உதாரணமாக ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாஷா திரைப்படத்தை அந்த கதாபாத்திரமாக நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அல்லது கர்ணன், சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த கர்ணன் திரைப்படத்தில் அந்த கேரக்டராக நான் வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நேர்கிட்ட பாடல் வருது, இணைந்திருங்கள், கேளுங்கள், ரசியங்கள், இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 11:20 ஆயாச்சு. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டவை. ரொம்ப அற்புதமாக நேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திரைப்பட கதாபாத்திரமாக இருந்தால் யாராக இருக்க விரும்புகிறாங்க அப்படின்றத பற்றி ரொம்ப அற்புதமாக வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம கூட இணைய போகிற அடுத்த அன்பு அழைப்பாளரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். வாங்க, வெல்கம்.
1: வணக்கம். வணக்கம். மனமாற சிரி திறர் மனம் வருந்த சிரிக்காதே எனும் வாசகத்தில் நினைவு பள்ளி நகைப்படியிலிருந்து கமலவேணிங்க.
0: நலமாக இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்க. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும். தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டேன்.
0: சொல்லுங்க தலைப்பு.
1: எனக்கு அண்ணன்ங்கிற உறவு ரொம்ப பிடிக்குங்க. எங்க வீட்டுல எங்க ரெண்டு பொண்ணுங்க, நான் சிஸ்டரு. ஆனா எனக்கு கூட பிறந்த அண்ணன் கூட பிறக்காத அண்ணன் இருக்காங்க. கூட பிறந்தவங்களை விடவே அவங்க படி மேலையும் சொல்லலாம்.
0: சரி,
1: அதனால எனக்கு சமுத்திரம் படத்துல இருந்து எனக்கு அந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும். அந்த அண்ணன் அவங்க ஒரு
0: பாதம் காலிலேயே படாத மாதிரி அண்ணன்கள் தாங்குவாங்களே, அந்த மாதிரி கதாபாத்திரமா?
1: ஆமா.
0: ஓகே,
1: என்னோட சூழ்நிலை வாழ்க்கை அப்படித்தானுங்க. கூட்டுக்கிளியாவதான் இது வரைக்கும் வாழ்க்கை போகுது. அதனால எனக்கு அந்த பாத்திரம் ரொம்ப பிடிக்கும், கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓஹோ, அப்போ நீங்க இருந்தா சமுத்திரம் படத்துல அந்த குறிப்பிட்ட கேரக்டர், அதாவது வீட்டை வந்து ஆளக்கூடியவங்கள வந்து அந்த கேரக்டர் நீங்க இருக்க விரும்புறீங்க? பரவாயில்ல, என்ன ஒரு ஆசை, என்ன ஒரு யோசனை. ஓகே, சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல்மா?
1: படம் மனசுக்கு ஏற்ற மகாசம் பாடல் ஆத்துமேட்டு தோப்புக்குல.
0: ஓகே, பாடல் வழங்கலாம். நன்றிங்க அழைத்தமைக்கு.
1: நன்றி.
0: நேரலை, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் அழைத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9344910018, 9342901018, 8300019 ஆகிய இந்த எண்களுக்கு அழைத்து இன்றைக்கு நாம் பேசிகிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு திரைப்பட கதாபாத்திரமாக இருந்தால் யாராக இருக்க விரும்புகிறீர்கள் அப்படின்றது தான் இன்றைய தலைப்பு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய இமேஜினேஷன்ஸ் இருக்கும். ஒரு காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா, நான் சின்ன பையனாக இருக்கும் போதும் கூட இந்த மேஜிக்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த ஜீபும்பா அந்த மாதிரியான திரைப்படங்களை பார்த்துட்டு நம்மளும் இப்படி இங்கே ஏறி குதிக்கலாம், நம்மளும் இந்த மாதிரி கை நீட்டினா மேஜிக்லாம் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து செஞ்சுருக்கிறோம். அப்புறம் போக போக நிறைய மாஸ் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தா ரொம்ப யதார்த்தமான கேரக்டர்ஸ் அப்படின்னு நிறைய வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஏதாவது ஒரு திரைப்படம் பார்த்தா இந்த கதாபாத்திரமாக இருக்கும், கதாபாத்திரமாக நாம இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப நேர்கேட்ட பாடல் வருது, இணைந்திருங்கள், கேளுங்கள், ரசியுங்கள். இது உங்கள் UTFM 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: வெல்கம் பேக் அன்புங்களே. 11:25 ஆச்சு. கேட்டுக்கொண்டிருக்கோம் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில். தலைப்போடு சேர்ந்து நேர்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் நம்மோடு இணைய போகும் இனிய நேயர், வருக வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: சென்னையிலிருந்து ராஜேஸ்வரர் சார். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் ராஜேஷ் அவர்களே, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் அனைவரும் நல்லா இருக்கோம் சார்.
0: எப்படி இருக்கு சென்னை?
1: சென்னை கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கு.
0: ஹாட்டா தான் இருக்கு.
1: ஆமா.
0: எப்பப்ப ஜூஸ் எல்லாம் குடிப்பீங்கப்பா?
1: சத்திய திரைப்படம் கமல் நடிச்சிருப்பாரு பாத்தீங்களா?
0: ஆமாங்க.
1: ஒரு புரட்சிகரமான விஷயம், ஒரு ஒரு சில விஷயங்கள் தட்டி கேட்கக்கூடிய ஒரு விஷயமா
0: இருக்கும்.
1: நியாயத்தை
0: தட்டி கேட்கக்கூடியவரா?
1: கேட்கணும் கண்டிப்பா.
0: சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே, சூப்பருங்க. நல்லா நல்லா ரோல் சூஸ் பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? எனக்கு திரைப்படம் கூலி, அந்த படத்துல ஏதாவது ஒரு பாடல் எனக்கு
0: பாடலாம். ஓகே, உங்களுக்கு அங்கே இருக்க பாடல் கொடுத்தாலும் நன்றிங்க. அழைத்தமைக்கு
1: நன்றி.

0: பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:30 சம வைபான ஒரு பாடல் கேட்டோம். அறிவோட பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரோட இசை மற்றும் குரல்களில். நேர்களாக நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பேசிட்டு இருக்க தலைப்பு, ஒரு திரைப்பட கதாபாத்திரமாக இருந்தால் யாராக இருக்க விரும்புகிறீர்கள் அப்படின்றதான் இன்றைய தலைப்பு. ஸோ இன்னும் இதை கொஞ்சம் கிளியராக இன்னும் சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு சின்ன தம்பியில் இருக்கக்கூடிய பிரபுவாக இருக்கட்டும், மன்னனில் வர ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமாகத்தான் நான் இருக்க விரும்புகிறேன் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி தான் இன்றைய தலைப்பு. நீங்களும் அழைத்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9344-9010-18, 9349-9010-18, 8300-0019-1918 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைக்கலாம். நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அன்பு அழைப்பாளர் இணைப்பில். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பள்ளி பாட்டப்பன் பேசுறேன்.
0: நலமாக இருக்கேன்.
1: ஆறு பாத்திரம் அழிக்க வேணும், பணிவாவும் இருக்க வேணும் ஐயா, பண்பாவும் இருக்க வேணும், வீரமாவும் இருக்க வேணும்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இதாத்தான் இருக்க வேணும்.
0: எந்த திரைப்படம் சொல்லுங்க?
1: பட்டிக்காட்டு பொன்னையாவுல அவர் நல்ல பணிவாவும் இருப்பாரு, நல்ல வீரமாவும் சண்டை காட்சிகள் நல்லா இருக்கும் ஐயா. அது சிலம்போ சண்டை காட்சி எம்ஜிஆர்னாவே ஒரு தனி ஒரு ஒரு இது இருக்கு, அந்த ஒவ்வொரு சண்டையிலும் ஒவ்வொரு இதுலயுமே அவ்வளவு ஒரு நுணுப்பா அவ்வளவு ஒரு இதா இருக்கு, அது எனக்கு நல்லா பிடிக்கும் அருமையா.
0: அதுலயும் அந்த 3 அடி வாங்குவாரு, அப்புறம் வில்லன் அடி வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதே வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும்ல.
1: ஆமாங்க.
0: சரி, ஓகே. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ஐயா, பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து ஆத்தோரம் தோப்புக்குள்ள அத்தானை செஞ்சுக்கத்தான் ஆசை வச்சாங்கிற பாடல் நம்ம அனைத்து நேயர்களுக்காகவும் ஐயா.
0: எதனால இந்த பாடல்?
1: ஐயா, பாடல் நல்லா இருக்கும் ஐயா. அதாவது ஒரு பெண் வந்து ஒரு இப்படி நினைச்சு ஒரு ஏமாற்றம் ஆகி அதை அந்த பாடலை வந்து கனவா நினைச்சு பாடுற பாட்டு அருமையா இருக்கும் ஐயா.
0: ஓகேங்க, கொடுத்தலாம் பாடல். நன்றி அழைத்தமைக்கு.
1: நன்றி ஐயா.
0: இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 103.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: ஆசை வச்சேன் ஆசை வச்சேன் அப்படின்னு சொல்லலை. அவருடைய குரல் ஒரு அற்புதமான பாடலை கேட்டோம். இப்போ எவ்வளோ ஆசை வச்சிருக்காங்க, குறித்து வச்சிருந்த மாமா அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான பாடலை கேட்டோம். பாஞ்சாலம் குறிச்சி திரைப்படத்தில் தேவாவோட இசையமைப்பில் நேரில் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. அருமையான ஒரு தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இணைய போற அடுத்த அன்பு அழைப்பாளரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கு. அருமையான பாடல் போட்டீங்க.
0: நிச்சயமாக ஒரு அருமையான பாடல்.
1: ஆமா சார்.
0: ஓகே, சொல்லுங்க தலைப்பு பற்றி உங்களுடைய கருத்து.
1: என்னுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா, கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா 6 to 60 வரை.
0: அடடா,
1: அந்த படத்துல பாத்தீங்கன்னா ரம் த பீடிங்ல இருந்து படம் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரஜினி கேரக்டர் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறக்க முடியாது.
0: ஒரு சுமை தாங்கி.
1: ஆமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் பண்ணிருப்பாரு. அது ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் அந்த படம். அதனால அந்த கதாபாத்திரத்துல ஆக்ட் பண்ணலாம்னு பாக்குறேன்.
0: ஓகே, ரொம்ப கவர்ந்த காட்சினா எது அந்த திரைப்படத்துல உங்களுக்கு?
1: இல்லையே சார், அவங்க தம்பி ஹெல்ப் பண்ணிருப்பார், தம்பி கூட மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாதிரி ஃபேஸ் பண்ற, அந்த மாதிரி ஃபேஸ் பண்றாரு அந்த காட்சியில எல்லாம். சோ அந்த எல்லாம் மறக்க முடியாத காட்சிகள், அதெல்லாம் மறக்க இது ஒண்ணும் இன்னையும் அப்படியே மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும்.
0: நிச்சயமாக நிறைய பேருடைய, அதாவது என்ன சொல்றதுன்னா, அவங்க ரியாலிட்டியை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். உனக்கு நீதான் துணை அப்படின்ற ஒரு யதார்த்த ரியாலிட்டி இதுதான்ற ஒரு கசப்பான ஒரு உண்மையை
1: சொன்ன ஒரு ரஜினி படத்துல. ஆனா அந்த படம் சார்.
0: ஓகேங்க, ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படமும் கதாபாத்திரத்தையும் சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல்?
1: இது பொன்மனை செல்வன் பாடல் வந்து பொட்டு வச்ச தங்க கூட.
0: ஓகே, கேட்டலாமா? நன்றிங்க அழைத்தமைக்கு
1: சார். நன்றி சார்.

0: 11:45 ஆயாச்சு. கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் கேட்டவை எங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இன்றைக்கு நாம பேசிட்டு இருக்கிற அருமையான தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திரைப்பட கதாபாத்திரமாக இருந்தால் யாராக இருக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை வந்து நேர்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்க லைஃபோட ரிலேட் பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அன்பு அழைப்பாளர் இணைப்பில் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க
1: சார்? ஊட்டில இருந்து ராஜ்குமார் சார்.
0: சொல்லுங்க ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் ராஜ்குமார். சொல்லுங்க, எந்த திரைப்படம், எந்த கதாபாத்திரம்?
1: காதலர் தினத்துல இருந்து அந்த குணால் கதாபாத்திரம் தான் எனக்கு பிடிக்கும்.
0: வை?
1: ஏன்னா அது வந்து ஒரு அப்பாவி இளைஞனா இருப்பாரு.
0: சரி,
1: ஒரு நல்ல வசதியா இருக்கிற ஒரு இந்த இவர் இருக்காரு பாத்தீங்களா?
0: சரி,
1: நாசர் வந்து அவரு படிக்க வைப்பாரு.
0: சரிங்க,
1: படிக்க வச்சு வேலையும் கொடுப்பாரு.
0: சரி,
1: அப்ப திடீர்னு வந்து ஒரு பொண்ணு வந்து மீட் பண்ணுவாரு.
0: சரி,
1: அந்த ரோஜா மேல காதல் வந்துடும். இவருடைய மகள் என்று தெரியாம நிறைய அவங்க மேல காதல் வசப்பட்டுருவாங்க. அப்புறம் வந்து
0: படிக்க வச்சு தெரியாம காதல் வசப்பட்டுறாரு. சொல்லுங்க,
1: தெரிஞ்ச பிறகு அப்புறம் வந்து அது ஒரு சகோதரனா இருந்து நீ
0: வாழ்த்துன்னு
1: சொல்லி சொல்லுவார். காதலியை விட்டு கொடுத்து அந்த காதலிக்கு ஒரு சகோதரனா போவார். அப்புறம் விஷயம் வந்து இவர் காதுக்கு கேட்க வரும். ஒரு இடத்துல பேசிட்டு இருப்பாங்க, அப்ப வந்து இவர் காது கேட்டுரும். அப்புறம் வந்து பொண்ணு வந்து அவங்க லவ் பண்ற தெரிஞ்சிடும்.
0: ஓகே, ஹீரோ என்ன பண்ணுவார்?
1: அப்ப கடைசியில வந்து திருமணம் இதுல நடக்கும்போது அந்த அந்த மணமகள் கோலத்துல இருக்கும்போது வந்து பாப்பாரு.
0: சரி,
1: பார்த்துட்டு அது வந்து அப்படியே வந்து விழுந்துரும், மயங்கி விழுந்துரும். அந்த மாதிரி ஒரு கதைங்க.
0: சரி, நம்ம ஹீரோ பத்தி சொல்லுங்க, அந்த கதாபாத்திரத்தை பத்தி நீங்க சொல்லணும். ராஜ்குமார் ஏன் இந்த கதாபாத்திரமாக ஆக விரும்புகிறார், அதான் வேணும் இன்னைக்கு சொல்லுங்க.
1: அதுதாங்க, அந்த மெயின் வந்து அந்த காதல் தாங்க. அந்த ரோஜா ராஜான்றது அந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்குது.
0: சரி,
1: அந்த காம்பினேஷன்ல வந்து ஒரு லெட்டர் அவங்கவுங்க எழுதிக்குவாங்க, எழுதும் போது ரெண்டு பேரும் மிஸ் பண்ணிடுவாங்க.
0: சரி,
1: ஆனா அது ஒரு வரிகள் வருங்க, நான் ஒரு அகதி போல அழுகிறேன், உன் இதயத்தில் இடம் கிடைக்காதான்ற, உன்னை தேடி அழைகிறேன் திரிகிறேன், அதே மாதிரி சுவாசிக்கிற காற்றாத்தி சுவாசிக்க முடியுமா என்று, சுவாசித்த காற்றை சுவாசிக்க முடியும் என்று, ஒரு கண்ணாடியை போல உலகத்தில் இருக்கிற அனைத்து கண்ணாடியை போல உன்னை பிரதிபலிக்கிறேன் சொல்லி ஒரு ஒரு கவிதை கதை ஒரு லெட்டர் எழுதுவாங்க.
0: சூப்பர், சூப்பருங்க. சரி,
1: அந்த ஹீரோயின் எழுதின அந்த லெட்டர் அது படிக்கும் போது அதுல அவங்களுக்கு காதல் வசப்படுதுங்க.
0: சரி சரிங்க, அவர் வந்து ரொம்ப வந்து உண்மையான அன்பு செலுத்துறாரு, அதானே?
1: ஆமாங்க, ஒரு ரியல் லைவ் வந்து ஒரு லவ் எப்படி இருக்கும்ன்றது ஒரு காதல்.
0: சூப்பர், சூப்பர், சூப்பருங்க.
1: ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்த படம், ரீ ரிலீஸ் ஆகி இந்த வருஷம் கூட ரீலீஸ் ஆகி ஓடி வந்து கூட நல்லா ஓடிச்சுங்க அந்த படம்.
0: ஓகே, ஓகே, ஓகே.
1: படத்தை எனக்கு மறக்க முடியும், எத்தனை தடவை நான் டிவியில பார்த்தானுங்க. இந்த ரோஜா ராஜா இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
0: ரோஜா ராஜா, அதனாலதான் நம்ம ராஜுக்கு பிடிக்குது. ஓகே, இப்ப ரோஜா படத்துல இந்த பாடல் கொடுத்துடலாமுங்க. ரோஜா ராஜா பாடலை கொடுத்துருவோமா? நன்றி, அழைத்தமிகு ராஜ்குமார், சூப்பர்.

0: நிகழ்கட்டவே நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டே இருக்கோம். அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் நேரில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ அதிகமாக ஒரு திரைப்படத்தையும் அந்த கதாபாத்திரத்தையும் உள்வாங்கியிருக்காங்க அப்படின்றது வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த தலைப்பு வாயிலாக நானுமே வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைய போகிற அடுத்த அன்பழைப்பாளர், வருக வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நெஞ்சமே.
0: வணக்கம் அன்பு உள்ளமே. யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் வழி நரசீவரம் கந்தசார்.
0: நலமாக இருக்கிறீர்களா? என்ன கருத்து உங்களுடைய கருத்து திரைப்படம் கதாபாத்திரம்?
1: எனக்கு பழனி பாடல், அதாவது சிவாஜி கணேசனோட கேரக்டர் தான் எனக்கு நல்லா பிடிச்சது.
0: சரி,
1: பழனி படத்துல அனந்தமி நாகரோட சேர்ந்து அவங்களுடைய பிரச்சனைகளை ஏற்படுத்திய போதும் அவர்களை ஒன்றிணைத்து கொண்டு வந்து மிகவும் குடும்பத்தை பாங்காக போட்டு சொல்கின்ற கேரக்டர், அந்த கேரக்டர் எனக்கு
0: ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அன்பாக அரவணைத்து செல்லும் அருமையான அண்ணன்.
1: ஆமாங்க,
0: நீங்களும் ஒரு அருமையான அண்ணன் அப்போ.
1: ஆமா ஆமா, கண்டிப்பா.
0: ஓகே, கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன பாடல் நிகழ்ச்சியில?
1: கேப்டன் பிரபாகரன். கொஞ்சம் ஆட உள்ள
0: ஒரு வெயில் அப்படியே ஆட்டமா தேரோட்டமா கேக்குறீங்க
1: என்ன?
0: ஓகேங்க, நன்றிங்க, அழைத்தமா.
1: நன்றி.
0: நேரலை நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்குமே வந்து நம்ம வந்துவிட்டோம். ஒரு திரைப்பட கதாபாத்திரமாக இருந்தால் யாராக இருக்க விரும்புகிறீர்கள் அப்படின்ற இந்த தலைப்பின் கீழே நிறைய திரைப்படங்கள், நிறைய கதாபாத்திரங்கள் அவங்களோட லைஃபோட ரிலேட் பண்ணி அவங்க இப்படி தான் இருக்க விரும்புகிறாங்க, நான் இப்படி தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ அழைத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நேயர்களுக்கும், அதே போல் ஒரு சில நேயர்களுக்கு வந்து லைன் வந்து இணைப்பு கட்டாயிடுச்சு, அதே போல் முயற்சி செய்த அனைத்து நேயர்களுக்கும் நல்லுளங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இந்த பாடலோட கிளம்புற நேரம் வந்தாச்சு. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ஆர்ஜே ராகவேந்திரா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வருது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திற்காக. ஸ்வர்ணலதா மற்றும் குழுவினர் பாடியதை இளையராஜாவின் செமிட்டில் ஊட்டி FM 101.8 ஸ்டேடியூண்டு.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சி நிரல் இன்று பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழின் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. ஒன்று 5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 1:55 திரைகானம், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் காட்டு நாயக்கர் பாடல்கள், 2:30 பூவையர் பூங்கா. இதில் சரிவிகித உணவு மற்றும் உடல் இடை சீரமைப்பு பயிற்றுநர் ரேணுகாதேவி அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்று பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை, இடம்பெறும் சொல் மழை நேயர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, இன்றைய தலைப்பு ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:41 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகானம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும், கறவை மாடுகளுக்கு தாது உப்புகள் அளிக்க வேண்டுதல் அவசியம் குறித்து சாண்டிநல ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நேத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 இசை பேருரை நிகழ்த்துபவர் நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர், 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 12:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்,

உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-26-43-542 9442643542.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஸ்நேகிதியே நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி மகளிருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில மகளிர் நீங்க கால் பண்ணி நீங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். அதாவது நிறைய விதமான குறிப்புகள் நீங்கள் வந்து சொல்லலாம், குக்கிங் டிப்ஸ்லேருந்து அதே மாதிரி எப்படியெல்லாம் வந்து காசை சேமிக்கலாம், அதே மாதிரி எப்படியெல்லாம் வந்து வீட்டை டெக்கரேஷன் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஹெல்த்தை பார்த்துக்கலாம், எப்படியெல்லாம் ஃபினான்ஸை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான டிப்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் கால் பண்ணுடைய நம்பர் 9309101818 8300019 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 296671 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணின்ற நிகழ்ச்சியை நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய குறிப்புகளை வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப வேண்டிய நம்பர் 8300019

0: பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க மகா, என்ன குறிப்பு சொல்ல போறீங்க இன்னைக்கு?
0: நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கோம்.
0: அதாவது மேடம், அதாவது பெண்கள் அப்படின்னாலே வீட்டோட கண்கள், நம்ம தான் கண்களா இருந்து குடும்பத்தை காப்பாற்றணும். அது குடும்பத்தை காப்பாற்றணும், ஆரோக்கியம் தான் முதல் தேவை நமக்கு. ஆரோக்கியம் தான் ஆடம்பரமா வாழ்றது, காரு பங்களா அதெல்லாம் ரெண்டாவது. முதல் வாழ்க்கையே நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான உணவை நம்ம தான். இப்போ வந்து நிறைய நான் எந்த ரேடியோவில் பேசினாலும் உணவை பற்றியே தான் பேசிட்டு இருப்பேன். எல்லாரும் நினைவுன்னா இந்த லேடிஸ் எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டை பற்றியே பேசுறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. நான் பயந்தது எதுக்காக இருக்கீங்களா, இந்த உரம் போட்டுறது, இந்த மருந்து அடிக்கிறது, மனுஷன் எங்க கொண்டு போய் நிறுத்துமோன்னு. அதே மாதிரி இப்ப யாருக்கு பார்த்தாலும் கேன்சர், இப்ப கேன்சர் முதல்ல எல்லாம் இப்படி கேன்சர் யாருக்குமே அதிகமா இருக்காது. ஊருக்குள்ள ஒரு 4 பேர், 3 பேர், 2 பேர் அப்படிதான் இருக்கு. இப்போ 20 பேருக்கு கேன்சர்.
1: ஓகே, இப்ப வந்து நீங்க வந்து உணவு பத்தின ஹெல்த்தியா அப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல வரீங்க இல்லையா? சொல்லுங்க, எப்படி வந்து ஹெல்த்தியா சாப்பிடலாம் நினைக்கிறீங்க?
0: அதனால நம்ம உணவுதான் நம்மளுக்கு முக்கியம். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, இந்த உரம் போடாதத, காய்கறி மருந்து அடிக்காத உணவை, நம்ம காய்கறிகள் சும்மா பூத்தொட்டியில வச்சாலும் கூட வந்துருது, வெண்டிக்காய் அதெல்லாம் போட்டு இந்த இது.
1: ஓகே, அதாவது வீட்டு தோட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க?
0: ஆமாங்க, வீட்டு தோட்டம் போட்டு கடலை புண்ணாக்கு அதெல்லாம் போட்டு, அப்புறம் இயற்கை மருந்து சும்மா இந்த கலா கிராப் காடி கிராப் சாப் சோப்பு இருக்கு வரீங்க, அந்த சோப்பை கரைச்சு சுண்ணாம்பு தண்ணி வச்சு வச்சிருந்த பாடையில எப்போ வச்சிருக்கணும், அந்த சுண்ணாம்பு கல்லா போட்டோம்னா அது தண்ணி ஊத்துனா குபு குபு குபுன்னு தண்ணி கரைஞ்சிரும். அதை எடுத்து கொஞ்சமா தெளிவா எடுத்து கொஞ்சமா ஊத்தினா போதும். கொஞ்சமா ஊத்தி இந்த இலை இதெல்லாம் சுருட்டை பூ சுருட்டை இலை புழுவெல்லாம் விழுகும் போது அது தெளிச்சு விட்டுக்கிட ஜம்முன்னு அது விலகிடும். விலகிட்டு காய்கறி வரும். காய்கறி எல்லாம் நம்ம நல்லா நம்மளே உற்பத்தி பண்ணி நம்ம குடும்பத்துக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். ஒரு பொண்ணுக்கு 100 பவுன் நகை எடுத்து வைக்கிற முக்கியம் இல்ல, அவன் 100 வருஷம் வாழ்றதுக்கான வழிதான் செய்யணும்.
1: ஓகே, அதனால வந்து வீட்டு தோட்டம் வந்து போட்டு அதுல இருந்து நம்ம வந்து காய்களை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்து சூப்பரான வந்து ஒரு குறிப்பு சொல்லியிருக்கீங்க. அண்ட் இது வந்து ஒரு குறிப்பு மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு ஐடியாவே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த வீட்டு தோட்டம் அப்படின்றது வந்து எல்லாருமே பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன நம்ம தொட்டிகளில் கூட இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் அதெல்லாமே வந்து பயிர் செஞ்சு நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து நம்ம விவசாயம் பண்ண ஒரு காய்கறியை வச்சு இன்றைக்கி சமைக்கிறோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஓகே, கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. சூப்பரான ஒரு குறிப்பு கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல்.

0: ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நீர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்னேகிதியை கேட்டுகிட்டே இருக்கோம். ஸ்னேகிதியை நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான ஒரு பிரத்யேக நிகழ்ச்சினே சொல்லலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வரிசையில் அடுத்த குறிப்பு வந்து யார் சொன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் வந்து பண்ணியிருக்காங்க மகாலட்சுமி திருப்பூர் மாவட்டத்துலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து என்ன குறிப்பு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு அப்படின்றது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த மின்சாரம் வந்து நம்ம வந்து சேமிக்கணும், மின்சாரம் போன்ற நம்ம வந்து சில ரிசோர்ஸஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து தண்ணி அது மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இருந்தாலே அது மூலமாக நிறையா சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு ரூமில் வந்து ஃபேன் எல்லாம் ஓடிட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த ரூமில் யாருமே இல்லைன்னா அதை வந்து ஆஃப் பண்ணும். அதே மாதிரி மின்சாரம் வந்து ரொம்பவே வேஸ்ட்டாக போகிற அந்த மின்சாரத்தை வந்து நம்ம சேமித்தா அதுலேயே நம்ம வந்து ஒரு அளவுக்கு நம்மளால் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்மளால் காசு செலவு பண்ணாமல் சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மெசேஜ் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. அண்ட் இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளை நீங்கள் கால் பண்ணியும் சொல்லலாம், மெசேஜ்லையும் சொல்லலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னொரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.
1: ஸ்நேகிதியே
2: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

0: குஷி திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கிட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில பேசுறதுக்காக நேயர் இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ.
1: ஹலோ வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: குளப்பல்ல இருந்து மங்களமா பேசுறேன்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: எப்பயுமே குழந்தைங்களுக்கு சர்க்கரைய போட்டே குடுக்க கூடாது. அது என்ன செய்யணும்? லேசா ஒரு கொஞ்சமாக போட்டு, இல்ல ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்தும் சேர்த்து அதை அரைச்சி, அதோட சேர்த்து கொஞ்சம் தாளிச்சு காரம் கம்மியா போட்டு தாளிச்சு கொடுத்தா குழந்தைங்க கொஞ்சம் வாய்க்கு இதா சாப்பிடுவாங்க.
0: ஓகே.
1: எப்பயுமே வந்து அந்த சர்க்கரைய போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது அலுப்பு தட்டி, கொஞ்சம் காரமா சேர்த்து கொடுத்துட்டோம்னா அவங்க கொஞ்சம் அதை சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சங்கடம் இல்லாம சாப்பிடுவாங்க.
0: தாளிப்புல என்னெல்லாம் போடணும்?
1: எப்பயும் தாளிக்கிற மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு ஒரு பூண்டு ஒண்ணு, ஒரு ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு பூண்டும் நச்சு போடணும். வெட்டக்கூடாது. வெட்டாம கடுகு போட்டு கருகப்புலையும் ஒரு அரை வரமிளகா அதே மாதிரி உளுந்தும் பச்சரிசியும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அத கூழு உப்மாவு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், கூழும் காய்ச்சி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு.
0: ஓகே, சூப்பராக வந்து ரெண்டு குறிப்பு மட்டும் இல்லை, ரெண்டு ரெசிபியே எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நார்மலாக வந்து வெறும் சர்க்கரை, வெறும் அந்த ஸ்வீட் மட்டுமே கொடுக்கறதுக்கு பதிலாக இதையும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சூப்பரான வந்து ஒரு ரெசிபியை வந்து சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. தொடர்ந்து கால் பண்ணுங்கள். ஸ்நேகிதியை கேட்டுகிட்டே இருக்கோம் ஊட்டிஎஃப்எம் 101.8. இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில குறிப்புகளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கேட்டுட்ருக்க அத்தனை பேருமே அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்ற ஒரு நோட்டோட நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னொரு பாடல் வந்துட்டே இருக்குது. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிற இது நிகழ்ச்சி ஸ்னேகிதியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸ்னேகிதே நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு பெண்களெல்லாம் வந்து கால் பண்ணி சூப்பரான டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தீங்க. அண்ட் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து உங்களோட டிப்ஸை கொடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கனாலும், இல்லைனா எந்த டிப்ஸும் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் எதுவுமே வந்து யோசிக்கல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலும், நீங்கள் வந்து நாளைக்கும் கால் பண்ணலாம். தினம் தினம் உங்களுக்காக ஸ்னேகிதியை நிகழ்ச்சி தினம்தோறும் பகல் 12:10 உங்களுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் வந்து கேட்டு மகிழலாம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்கள், உங்களுடைய தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிப்ஸ் வந்து எதுவுமே இப்போதைக்கு ஞாபகம் வரலனா, நாளைக்கு ரெடி பண்ணி வச்சு கூட நீங்கள் அதே நம்பருக்கு கால் பண்ணி ஸ்னேகிதே நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ மீண்டும் சொல்கிறேன், ஸ்னேகிதே நிகழ்ச்சி தினம்தோறும் பிற்பகல் 12:10. இத்துடன் இன்றைய ஸ்னேகிதே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியன் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். 2 பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ஸ்லோவாக்கியா பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக தமது பயணம் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தும் பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1993 ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம், முதலீடு, தானியங்கி வாகன உற்பத்தி மற்றும் ரயில்வே துறைக்கான உற்பத்தி ஆகியவற்றில் பல்வேறு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளவும் பிரதமரின் ஸ்லோவாக்கியா பயணம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 7 உறுப்பு நாடுகள் இதில் பங்கேற்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறும் விழாவில் உரையாற்ற உள்ளார். இந்தியா, பிரேசில், எகிப்த், கென்யா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதிய அளவு உணவு தானியங்கள் கையிருப்பில் இருப்பதாக கூறினார். எல்னினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். நவம்பர் மாதம் தொடங்கும் ரபி பருவத்திற்கு தேவையான உரங்களும் கையிருப்பில் இருப்பதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்த தேசிய

0: ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 140,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணியர் விமான சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். லக்னோவிற்கு இன்று புறப்பட்ட முதல் விமானத்தில் விமான நிலைய பயணிகளுக்காக நிலம் வழங்கிய 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணம் செய்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த விமான நிலையம் உலகத்தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தற்போது 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையம் எதிர்காலத்தில் 22,50,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட சர்வதேச விமான நிலையமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விமான நிலையத்திலிருந்து விரைவில் பெங்களூரு, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 16 நகரங்களுக்கு விமான சேவை தொடங்க உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இரு தலைவர்களும் தனித்தனியாக விடுத்துள்ள செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நடுத்தர மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடுத்தர மக்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி சீர்திருத்தத்தால் நடுத்தர மக்களின் வரிச்சுமை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வெளிப்படைத் தன்மையுடன் பின்பற்றப்படுவதாகவும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். பிரதமரின் உஜ்வலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களால் மக்கள் பெரிதும் பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஆயுஷ்மான் பாரத், மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் போன்றவற்றால் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிகள் மேம்பாட்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. விமான நிலைய இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய சுற்றுலாத்துறையின் சார்பில் மாணவர்களுக்கு விமான நிலைய சேவை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சீதா நிவாஸ் பயணிகளின் வசதி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையம் நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக் இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமைகள் கையாளுதல் அமைப்புகள் மற்றும் சிறந்த அணுகல் வசதிகளுடன் திகழ்கிறது. இந்த மேம்பாடுகள் பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தை பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்து விமானத்தின் நேர தவறாமை செயல்பாட்டை மேம்படுத்தவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயணத்தை அனுபவிப்பதற்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பயணிகளின் தடையற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும் 19 சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடை

0: வரும் வெள்ளிக்கிழமை நீக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் அப்பகுதியில் அமைதி ஏற்படும் என்றும் ஹோர்மூஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபார், பீகார், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, மேற்குவங்கம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் தெற்கு சத்தீஸ்கட்டில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 5 நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மேற்குவங்கத்தின் ஒரு சில பகுதிகள், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தலைநகர் தில்லியில் இன்று காலை லேசான மழை பெய்துள்ளது. தில்லியில் பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இன்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை தீபிகா 2 கோலும் நவ்னீத் கவு 1 கோலும் அடித்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் துனிஷியாவை வென்றது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கிய அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் PM கிரேட் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று நம் நாட்டின் தொழில் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தந்திருக்கும் ஒரு மிக முக்கியமான திட்டம்தான் மத்திய அரசின் PM கிரேட் திட்டம். கிரேட் என்பது கிராண்ட் ஃபார் ரிசர்ச் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அக்ராஸ் ஆஸ்பைரிங் இன்னோவேட்டர்ஸ் இன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் என்பதன் சுருக்கமே கிரேட் ஆகும். அதாவது நம் நாட்டின் இளம் கண்டுபிடிப்பாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொழில்நுட்ப ஜவுளி துறையில் உலகத்தரம் வாய்ந்த சாதனையாளர்களாக மாற்றுவதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு உன்னதமான மானிய திட்டம்தான் PM கிரேட் திட்டம். டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் எனப்படும் தொழில்நுட்ப ஜவுளித்துறை என்றால் நாம் வழக்கமாக உடுத்தும் ஆடைகளை தாண்டி சில குறிப்பிட்ட செயல்பாடுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அறிவியல் தேவைகளுக்காகவும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் துணிகள் தான் இவை. உதாரணத்திற்கு மருத்துவ துறையில் பயன்படுத்தப்படும் அறுவை சிகிச்சை உடைகள், செயற்கை உறுப்பு துணிகள், இராணுவ வீரர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் அணியும் அதீத தட்பவெப்பத்தை தாங்கும் ஆடைகள் மற்றும் விவசாயத்தில் பயிர்களை பாதுகாக்க பயன்படும் வலைகள், விண்வெளி மற்றும் வாகன துறையில் பயன்படுத்தப்படும் அதிநவீன பொருட்கள். இன்று உலகளவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு துறை இது. இந்த துறையில் இந்தியா உலக நாடுகளுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையில் தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் கீழ் இந்த கிரேட் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் பிரதான நோக்கங்கள் 3. 1. புதுமைக்கு ஆதரவு. நம் நாட்டில் உள்ள இளைஞர்களிடம் அசாத்திய ஐடியாக்கள் உள்ளன, ஆனால் அதை நிஜமாக்க பணம் இருப்பதில்லை. அதை நிவர்த்தி செய்வதுதான் இதன் முதல் நோக்கம். 2. சுயசார்பு இந்தியா. இதுவரை நாம் இறக்குமதி செய்து வந்த உயர் தொழில்நுட்ப துணிகளை இந்தியாவிலேயே சொந்தமாக உற்பத்தி செய்வதை இது ஊக்குவிக்கிறது. 3. வேலை வாய்ப்பு உருவாக்கம். புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகும் போது இவை ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்தரும். இந்த திட்டத்தினால் கிடைக்கும் நன்மைகள் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்படும் ஒவ்வொரு தகுதியான ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்கும் அல்லது இளம் கண்டுபிடிப்பாளருக்கும் அதிகபட்சமாக 50 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு 18 மாத காலத்திற்குள் நிதி உதவியாக வழங்குகிறது. இது கடனோ அல்லது பங்கோ அல்ல, இது ஒரு மானிய உதவி. இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? 21 வயது நிரம்பிய இந்திய குடிமகன் எவர் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர் ஏதேனும் ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற தொழில் காப்பகத்துடன் இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இருந்தால் அது பதிவு செய்யப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். மேலும் அதன் ஆண்டு விற்று முதல் 100 கோடி ரூபாய்க்கு குறைவாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக உங்கள் கண்டுபிடிப்பு புதியதாகவோ அல்லது ஏற்கனவே உள்ள ஒரு பொருளை மேம்படுத்துவதாகவோ இருக்க வேண்டும். இந்த திட்டம் வெறும் காகித அளவில் மட்டும் இல்லை. ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் நிதி உதவி பெற்று தங்கள் தயாரிப்புகளை தொடங்கிவிட்டன. வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் ஆடைகள், சுயசுத்தம் செய்யும் துணிகள், காயம்பட்டால் குணமாக்கும் மருத்துவ ஆடைகள் மற்றும் இராணுவ வீரர்களுக்கான அதிநவீன உடைகள் என பல பிரிவுகளில் நம் நாட்டு இளைஞர்கள் புதிய சாதனைகளை படைக்க இந்த PM கிரேட் திட்டம் ஒரு ஏணியாக அமைந்துள்ளது. இதை கண்காணிப்பதற்கும் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அடுத்த கட்ட சந்தைப்படுத்துதலுக்கு கொண்டு செல்வதற்கும் மத்திய அரசு ஒரு தனிக்குழுவை அமைத்து தொடர்ந்து வழிகாட்டி வருகிறது. ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் என்பார்கள். ஆனால் இன்று தொழில்நுட்ப ஆடை இல்லாத நாடு முழுமையான வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்க முடியாது என்ற நிலை உருவாகியுள்ளது. இந்தியாவின் பாரம்பரிய ஜவுளித்துறையை நவீன தொழில்நுட்பத்துறையாக மாற்றி உலகளவில் இந்தியாவின் கொடியை உயர பறக்கவிட்ட இந்த PM கிரேட் திட்டம் மிகச்சிறந்த அடித்தளமாக அமைந்துள்ளது. நம்மிடம் நல்ல ஐடியாக்கள் இருந்தால் அதனை தொழிலாக மாற்ற இந்த அரசு தயாராக இருக்கிறது என்பதற்கு இந்த திட்டமே சாட்சி.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் தலைநகர் பிரட்டிஸ்லாவாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். அதிபர் பீட்டர் பெலகிரினியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தமது ஸ்லோவேக்கியா பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தி புதிய வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமையும் என்றும் பிரதமர் சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர பிரிவினரின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்காக பணியாற்றுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு ஆட்சி நடத்தியுள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வாய்ப்புகள், மேம்பட்ட கட்டமைப்பு, பொது சேவை, அனைவருக்குமான சுகாதாரம், தரமான கல்வி, தூய்மை நகரங்கள் போன்றவற்றால் மக்கள் பயனடைவதை அரசு உறுதி செய்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நடுத்தர பிரிவினர் பொருளாதார பாதுகாப்பு புதிய வாய்ப்புகளுடன் ஆளுமை பெறும் வகையில் மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக விரிவான வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வரி சீர்திருத்தங்கள் மூலம் வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வரி கட்டமைப்பு முறையில் GST மூலம் வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். சமையல் எரிவாயு, ஜல்ஜீவன், நீர் மேலாண்மை, ஸ்வச் பாரத், தூய்மை பாரத பணிகளால் அனைவரும் அடிப்படை வசதிகளை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தால் ஏழை எளிய மக்களின் வீட்டு கனவு நனவானதாகவும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் சுகாதார பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சக்தியாக திகழும் நடுத்தர பிரிவு நுகர்வோரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதோடு சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இப்பிரிவினரின் பங்களிப்பு அதிக அளவில் இருக்கும் என்றும் கூறினார். எல்நிலோ சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். கரீஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் ரபி பருவத்திற்கான உர விநியோகம் வரும் நவம்பர் மாதம் தொடங்கும் என்றும் கூறினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் வரும் 21ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். புதுடெல்லியில் சர்வதேச யோகா தின முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான முதுமைக்காக யோகா என்ற தலைப்பில் இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டார். நலமான, சுறுசுறுப்பான, தற்சார்பு மற்றும் எழுச்சியுடன் கூடிய மனதுடன் மக்கள் செயலாற்ற யோகா துணை புரிவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உலகளாவிய மாபெரும் இயக்கமாக யோகா முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறிய அமைச்சர், உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் யோக கலையை தங்களது வாழ்க்கையின் அங்கமாகவே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா இயக்கங்கள் மூலம் யோகா கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை உறுதி செய்யும் வகையில் பயணிகள் நலதினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் மருத்துவ பரிசோதனைகளும் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் இன்று பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தவும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கவும் யாத்ரி சுவிதா திவாஸ் என்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரைக்கு வருகை தரும் பயணிகளுக்கு நாட்டுப்புற நடன கலைஞரின் நிகழ்ச்சியுடன் கூடிய உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஏக் பெட் மா கே நாம் என்ற திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழாவும், ரத்ததான முகாம், இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம்கள் மருத்துவ நிபுணர்களின் உதவியுடன் நடத்தப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தை சேர்ந்த கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது முதலமைச்சர் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படை பிரிவில் பணியாற்றும் தேனி மாவட்டத்தின் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் 2024 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குல்ஹாம் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட பலத்த காயத்தையும் பொருட்படுத்தாது தீரத்துடன் போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தி துணிச்சல் மிகு செயலை பாராட்டி இந்நடவடிக்கை. அவரது துணிச்சல் மிகு செயலுக்காக கடந்த 8ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் நாட்டின் 2வது உயரிய அமைதிக்கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் அவருக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் தேர்போகி கிராமம் அருகே இன்று பணியின் போது நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் இன்று ஆணை பிறப்பித்தார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கட்டப்படும் மேம்பாலம் பகுதிகள் இம்மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இப்பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மேம்பால பணிகளின் தரத்தில் எவ்வித குறைகளும் இல்லாமல் பணிகள் முன்னெடுத்துச் செல்லப்படுவதாக கூறினார். மழைக்காலங்களில் மேம்பாலத்தில் தேங்கும் மழைநீரை விரைவாக வெளியேற்றும் வகையில் வடிகால் வசதிகள் முறையாக ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் தொகுதிகள் காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ள நிலையில் அஇஅதிமுக இந்நடவடிக்கையை மேற்கொண்டது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்க கூடாது என்றும் அக்கட்சி கூறியது. தமிழக கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடை காலம் முடிவடைந்ததை அடுத்து புதுக்கோட்டை, நாகை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மீனவர்கள் இன்று அதிகாலை முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த 15ஆம் தேதி முதல் நேற்று வரை மீன்பிடி தடை காலம் அமலில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இலவச வைஃபை வசதி, நவீன மின்னணு தகவல் பலகை, கூடுதல் வசதிகளுடன் கூடிய காத்திருக்கும் அறை, சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி, பார்வையற்றோருக்கான நடைபாதை, மேற்கூரை வசதியோடு விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு 99% பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் முடிவடைந்து வரும் செப்டம்பர் மாதத்தில் இந்த ரயில்வே நிலையம் திறந்து வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினத்தையொட்டி வேலூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி இன்று வேலூரில் அரசு பெண்லன் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நடைபெறுகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று முதியோர்களின் குரலை கேளுங்கள், அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், முதியோரின் நேசிப்போம், காப்போம், மதிப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மனித சங்கிலியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: திருப்பூர் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத் துறையினரின் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இந்தியா நாளை ஜப்பானுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் யாதவ் கூறினார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: Between Iran and the United States says it will help restore peace and stability in the region. Sensex jumps over 1,100 points as global crude oil prices tumble up to over 4% as adequate buffer stock of food grains in the country despite El Nino conditions. United Kingdom announces social media ban for children under 16. And in FIFA World Cup 2026, Spain to take on Cabo Verde in Group H clash at Atlanta Stadium in the United States this evening. With that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
4: நீலமலை நேரம்.
3: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி காட்டுநாயக்கர் மக்களின் பாடல்கள், இசை ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி காட்டு நாயக்கர் மக்களின் பாடல்கள், இசை ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-26-43-542 9442643542

0: நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. பூவையர் உலகம். இன்றைய நிகழ்ச்சியில் உடல் எடை சமன்படுத்துதல் மற்றும் சரிவிகித உணவு முறைகள் குறித்து ஊட்டச்சத்து மற்றும் சரிவிகித உணவு முறை பயிற்சியாளர் எஸ் மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். வணக்கம் மேடம்.
2: வணக்கங்க மேடம்.
1: ஊட்டச்சத்து மற்றும் சமச்சீர் உணவு முறை என்றால் என்ன, அதை பற்றி முதல்ல சொல்லுங்க.
2: அதாவது மேடம், இப்போ ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட உணவுல எல்லா சத்துமே இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு சமச்சீர் உணவு முக்கியம். அதாவது ஊட்டச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்போ இருக்கும் காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து கரெக்டான சமச்சீரான உணவும் எடுக்கிறது இல்ல, ஊட்டச்சத்தான உணவும் எடுக்கிறது இல்ல. இப்ப காலையில நம்ம ஒரு ஃபுட்டை எடுக்கிறோம் அப்படின்னா அதுல எல்லா சத்துமே வேணும். ஏன்னா இப்போ முடியில இருந்து நகை வரைக்கும் ஆயிரக்கணக்கான செல்கள் இருக்கு, உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா நமக்கு சமச்சீரான உணவும் ஊட்டச்சத்தான உணவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஊட்டச்சத்தான உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடுற உணவுல நம்ம ரைஸ் எந்த அளவுக்கு எடுக்கணும், வெஜிடபிள்ஸ் எப்படி எந்த அளவுல சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் எந்த அளவுல சாப்பிடணும், வெயிட்டுக்கு தகுந்த வாட்டர் எவ்வளவு குடிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயம் தெரிஞ்சு சாப்பிடுறதா அது வந்து சமச்சீரான உணவு.
1: இப்ப ஊட்டச்சத்து மற்றும் சமச்சீர் உணவு அப்படின்னு சொல்றத ஒரு சராசரியா எந்தெந்த வயதுக்காரர்கள் எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம், அதற்கு எப்படி நீங்க பயிற்சி அளிக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: அதாவது மேடம், இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கிறாங்கன்னு வைங்கள, அவங்களோட உணவு முறைய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து நாங்க ஒரு சின்ன கலோரி ஒரு 1000 கலோரி எடுக்கணும். அதாவது இப்போ நம்ம ஒரு பால் அளக்குறோம்னா லிட்டர் எடுக்கிறோம், ஒரு துணி அளக்குறோம்னா ஒரு மீட்டர் எடுக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஃபுட்டு எந்த அளவுல எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் கலோரி. 18 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 1000 கலோரி உணவு வந்து அவங்களுக்கு எடுக்கணும். இந்த கலோரியில என்னென்னவெல்லாம் ஆட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ரைஸ், அவங்களுக்கு தேவையான எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒண்ணு சேர்ந்துதான் 1000 கலோரி. அதாவது மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 300 கலோரி, ஆஃப்டர்நூன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 கலோரி, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நைட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 கலோரி. அதுக்கேத்த மாதிரி நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட்டை வந்து நாங்க கரெக்ட் பண்ணி கொடுப்போம்.
1: இப்ப ஒருத்தருக்கு சமச்சீர் உணவு மட்டும் அவங்களுடைய லைஃப்ல சரியா கடைபிடிச்சு வந்தாங்கன்னா பல விதமான நோய்கள்ல இருந்து அவங்க தங்களை முன்னாலே அவங்க வந்து தற்காப்பு நடவடிக்கையில ஈடுபட்டு முன்னெச்சரிக்கை அவங்களை காத்துக்கலாம்.
2: சமச்சீர் உணவு எடுக்கிறது மூலமா அவங்கள சுகர்ல இருந்து தற்காத்து கொள்ளலாம், இப்போ பிபி கொலஸ்ட்ரால் போகிறது அதுல இருந்து தற்காத்து கொள்ளலாம், இப்போ ஓவர் வெயிட்டுக்குள்ள ஆகாம அவங்க கரெக்டான உணவு எடுக்கிறது மூலமா அவங்க ஃபிட்னஸ் கரெக்டா வச்சுக்கலாம், ஹார்ட் அட்டாக் ஏற்படாத பாத்துக்கலாம், ஒபிசிட்டிக்குள்ள போகாம தற்காத்து கொள்ளலாம். எல்லாத்துக்குமே காரணம் பாத்தீங்கன்னா உணவுதான். இப்போ ஓவர் ஒபிசிட்டிக்குள்ள போறாங்க அப்படின்னா அவங்களோட உணவு முறை தான். இப்போ ஹார்ட் அட்டாக் ஆகுது அப்படின்னா அதுக்கும் உணவு முறை தான். இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. கார்போஹைட்ரேட் உணவு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்கணும், அதுவும் மதியானம் ஆஃப்டர்நூன் மட்டும் தான் எடுக்கணும். டாக்டர் அட்வைஸ் படி அவங்க ஒரு நேரம் உணவு தான், அதுவே கார்போஹைட்ரேட் உணவு எந்த அளவுல எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த டாக்டர் எப்படி அவங்களுக்கு கைட் பண்றாங்களோ அதே மாதிரி அந்த நியூட்ரிஷனாகவும் இருந்து இந்த ஃபுட்டை வந்து எந்த அளவுல அவங்க எடுத்து சாப்பிடணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமே, குழந்தைங்க எந்த மாதிரி உணவு சாப்பிடணும், தைராய்டு பேஷண்ட் எந்த மாதிரி உணவு எடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமே அவங்களுக்கு வந்து கரெக்டா ப்ராப்பரா சொல்லி கொடுக்குறோம். இது மட்டும் கிடையாது, அவங்க உணவு முறையை கரெக்டா எடுக்கிற மூலமாகவும், ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க காலையில எந்திரிச்சிருப்பாவும் ஈவினிங் வரைக்கும் அவங்கள ஆரோக்கியமா வச்சணும் அப்படின்னா உணவோட சேர்ந்து அவங்களுக்கு உடற்பயிற்சி முக்கியம், தியானம் முக்கியம், அதே சமயத்துல அவங்களோட வெயிட்டுக்கு தகுந்த வாட்டர் முக்கியம். இது எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷன் ஆரோக்கியமா அவளை வந்து தற்காத்து கொள்ள முடியும். ரெண்டாவது அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகாம அவங்கள நோயில இருந்து தங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும். மேடம் அவங்களுக்கு வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு உணவுனா என்ன, கரெக்டா நான் ஃபாலோ பண்றேனா, கரெக்டா உடற்பயிற்சி செய்யறேனா, கரெக்டா என்னோட ரொட்டீன் வரைக்கும் நான் பண்ணணும் அப்படின்னா இப்போ கரெக்டா வாட்டர் எடுக்கிறனா அது எல்லாமே கரெக்டா அவங்க பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்க முடியும். இந்த விஷயத்த வந்து எல்லாருமே அவங்க நேரத்தை வந்து எல்லாருக்கும் செலவு பண்றாங்க, ஆனா அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் அவங்க செலவு பண்ணாங்க அப்படின்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் விசிட் போகாம அவங்க கரெக்டா சொல்ல முடியும்.
1: அதாவது சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் என்ன படிச்சு எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை இல்ல உடல்நிலை இல்ல அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அவங்க அந்த ஃபீல்டுல சாதிக்க முடியாது. அவங்க வாழ்க்கை ஒரு பயனற்ற வாழ்க்கையா நோய் நொடியோல அவங்க வந்து எப்போதும் உட்படுத்திக்கிட்டு நோய் நொடியினாலேயே வருத்தப்பட்டுட்டு வாழக்கூடிய ஒரு நிலைய அவங்க அடைஞ்சிருவாங்க. ஆனா இந்த உணவு முறைகள் சமச்சீர் உணவு பயிற்சியை நீங்க கொடுக்கறதுனால இப்ப இத்தனை பேருக்கு ஒரு சோசியல் அவேர்னஸையும் கொடுத்துட்டு இருக்கீங்க.

0: எப்படி நீங்க இந்த பயிற்சியை மேற்கொள்றீங்க, எப்படி உங்களை அணுகிறாங்க, அதற்கு நீங்க எப்படி மருத்துவர்களை பரிந்துரைக்கிறீங்க, எப்படி வந்து உங்களுடைய இந்த பயிற்சி நடந்தேறது, அதை பத்தின விளக்கத்தை சொல்லுங்க.
1: ஓகேங்க மேடம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நாங்க வந்து எல்லாத்துக்குமே எல்லாருமே மற்ற எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்குறாங்க. ஆனா அவங்க ஆரோக்கியத்துக்குன்னு வரும்போது அவங்களுக்கான நேரத்தை அவங்க ஒதுக்குறதே கிடையாது. அதுக்காக நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க ஒரு அவேர்னஸ் கொடுக்கறோம். அதே மாதிரி இப்போ ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறோம். இப்போ காலேஜ் இப்போ ஸ்கூலுக்கு ஸ்டாஃபுங்க, அவங்க காலையில பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக யாருமே ஃபுட் எடுத்ததுல ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வர்றாங்க. அதை பத்தி ஃபுட்டை ஸ்கிப் பண்ணா காலையிலேயே மூளையெல்லாம் போந்து போயிடும், அவங்களால டே ஃபுல்லா எந்த ஒரு ஒர்க்குமே ஆக்டிவா பண்ணவே முடியாது. அப்போ அவங்களுக்கு முக்கியமா படிக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, அதை டீச் பண்ற ப்ரொஃபஸர் ஆகட்டும், டீச்சிங் லைன்ல இருக்க யார் வேணாலுமே அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கொடுக்குறோம். அவங்க ஸ்கூல்கே போய் நாங்க அவேர்னஸ் கொடுக்குறோம், காலேஜுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம், இப்ப பாத்தி குன்னூர்ல போய் ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம். ஒவ்வொருத்தருக்குமே நாங்க அவேர்னஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி இல்ல தலைவிங்க முக்கியமா சொல்ல போனோம்னா, இல்ல தலைவிங்க தான், அவங்க தான் நம்ம ஹோல் குடும்பத்தையே கைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவே உணவை பத்தி நாங்க எடுத்து சொல்றோம். ஏன்னா எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க, கணவரை கவனிக்கிறாங்க, குழந்தைங்களை கவனிக்கிறாங்க, ஆனா அவங்களோட ஹெல்த்தை பத்தி அவங்க கவனிக்கிறதுல ஒரு நாள் ஹாஸ்பிட்டல போகும்போது தான் பாருங்க, உங்களுக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, என்ன கவனிக்காத விட்டுட்டலாம், நான் சரியா சாப்பிடாத போயிட்டேன்னா, அப்பதான் அவங்களுக்கு அதை பத்தி ஒரு அவேர்னஸ் வந்து இதுக்கப்புறமா என்ன ஆரோக்கியமா வச்சுக்கணும், அதுக்காக தான் நாங்க வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானாவே சில பேர் வராங்க. அப்படி வர முடியாத இருக்கிற சூழல்ல இருக்கிற லேடிகள போய் அவங்க அவேர்னஸ் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்தாலும் அதே மாதிரி குழந்தைங்க ஒரு பிரைமரி ஸ்கூல் ஆகட்டும், அவங்களுக்கு போய் ஸ்டாஃப் வித் பேரண்ட்ஸோட நாங்க ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம். எங்களோட நோக்கம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே அவங்களோட உணவு முறை மூலியமாவே அவங்க ஆரோக்கியமா வச்சுக்கணும். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போற விசிட்ட அவங்க தவிச்சுட்டு தன்னை உணவே மருந்து மருந்தே உணவுன்ற மாதிரி, நம்ம ஃபுட்டை கரெக்டா நார்மலா இதை சாப்பிட்டு கரெக்டா வாட்டர் குடிச்சு கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே நம்மளோட ஆரோக்கியத்தை வந்து கட்டாத்து கொள்ள முடியும். இதை பத்தி தான் நாங்க எல்லா இடத்துக்குமே அவங்க வந்து நாங்க ஸ்கூல் காலேஜஸ்க்கு நாங்களே வாலண்டியரா போய் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம். இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க அப்படின்னா அங்க ஒரு நியூட்ரிஷன் வேணும், அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னா நாங்க அவங்களோட ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம்.

0: இப்ப ஊட்டச்சத்து மற்றும் சமச்சீர் உணவு பயிற்சியாளரா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எத்தனை வருஷமா பண்றீங்க? உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? இதுல நீங்க இந்த சொசைட்டிக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சிருக்கீங்க, அதுல உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்ன, இத பத்தி எல்லாம் நம்மளோட நேயர்களோட நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே.
1: கண்டிப்பா மேடம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒபிசிட்டிக்குள்ள போயிட்டேன். ஒபிசிட்டிக்குள்ள போகும்போது ஓவர் வெயிட் ஆகும்போது என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது என்னால சாதாரண மக்கள் மாதிரி டக்குன்னு ஏற முடியல, ஏன்னா ஓவர் வெயிட்டுக்குள்ளார இருக்கும்போது ஸ்டெப் என்னால ஹைட்டா இருக்கும், என்னால ஏற முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரொட்டீன் வீட்டுல இருக்கிற ஒர்க்கே என்னால செய்ய முடியாது. கீழே உக்காந்தேன்னா சப்போர்ட் பண்ணி யாராச்சும் கொடுக்கணும், அந்த மாதிரி எனக்கு பேக் பெயின் வந்துருச்சு, லெக் பெயின் வந்துருச்சு. அப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரே விஷயம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, இப்ப வந்து நீங்க வந்து ஒபிசிட்டிக்குள்ள வந்துட்டீங்க, அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து நீங்க கரெக்டா ஊட்டச்சத்தான உணவு நீங்க எடுக்கிறது இல்ல. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுனால உங்களோட கவனம் எல்லாம் கணவருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறீங்க, ஆனா உங்களோட ஹெல்த்த நீங்க பாத்துக்கிறீங்களான்னா அது வந்து இல்ல. அந்த பட்சத்துலதான் உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து வந்து குறைவின் காரணமா தான் உங்களுக்கு வந்து ஹெல்த்ல இஷ்யூ வந்துருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரி உணவு, கார்போஹைட்ரேட் உணவே, சத்து இல்லாத உணவே சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷன் கிடைக்காது, ஓவர் வெயிட்டுக்குள்ள போயிடும். ஒண்ணே ஊட்டச்சத்தான உணவு நீங்க எடுத்து வெயிட்டை லாஸ் பண்ணிட்டீங்க, வெயிட்டை குறைச்சது மூலமா நீங்க வந்து ஹெல்த்தியாவும் ஆரோக்கியமாவும் இருக்க முடியும். இது எல்லா இல்லத்தரசிங்களுக்கு வந்திருக்கிற ஒரு பிரச்சனை தான். அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஊட்டச்சத்தான உணவை எடுங்க, அது மூலமாவே உங்களோட ஹெல்த்த ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே இப்போ டாக்டர் அட்வைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் அப்படின்ற எல்லாருக்குமே சொல்லுவாங்க. அதாவது பிட்னஸ், இப்ப பாத்தீங்கன்னா மிலிட்ரியில பாத்தீங்கன்னா அவங்களோட பிட்னஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபிட்டா மெயின்டைன், ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா ஃபிட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. உயிரை கேட்ட வெயிட் இருந்துட்டோம் அப்படின்னா ஹெல்த்ல எந்த ஒரு இஷ்யூமே இல்ல, நம்ம எப்பவுமே ஆக்டிவா இருப்போம். ஃபிட்டா இருக்கிறது காரணமா நம்மளோட ரொட்டீன் ஒர்க் எல்லாம் நம்ம வந்து சுறுப்பா செய்ய முடியும். அப்போ டாக்டர் சொன்னதுனால நான் என்ன செஞ்சேன்னா, என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை வந்து கரெக்டா நான் மெயின்டைன் பண்ணி கரெக்டான ஊட்டச்சத்து எடுக்கிறது மூலயமா என்ன வந்து நான் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டேன். இத நான் என்ன உணர்ந்த அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கும் போய் இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமா அவங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல நிறைய இடத்துல போய் நாம வந்து மக்களுக்கு அவேர்னஸாவும் சொல்லி கொடுக்குறேன். இதை பத்தி கேட்கிறவங்களுக்கும் நான் வந்து
0: பொதுவாகவே இந்த ஊட்டச்சத்து மற்றும் சமச்சீர் உணவு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இதை வந்து முறைப்படி பயிற்சி எடுத்துட்டு சிறந்த ஊட்டச்சத்து நிபுணர் மற்றும் பயிற்சியாளரா நீங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, மருத்துவ சேவையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் கையாளலாம், அதுல வந்து மக்கள் என்னெல்லாம் பயனடைவாங்க, அதுல ஆத்மார்த்தமான உங்களுடைய மருத்துவ சேவைகள் என்ன அப்படிங்கறத பத்தி விளக்கமாவும் சொல்லியிருந்தீங்க மேடம். ஆரோக்கியமான உணவு முறை மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஊட்டச்சத்தான நல்ல பழக்க வழக்கங்கள், ஊட்டச்சத்தான உணவு முறைகள், அப்புறம் தியானம், கடவுள் பக்தி, அதோட பாசிட்டிவ் எண்ணங்களோட இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ், இதையெல்லாம் ஒரு மனிதன் வளர்த்துக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில நோய் நொடி இல்லாம நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய ஊட்டச்சத்து மற்றும் சமச்சீர் உணவு முறைகளை குறித்து இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா தெளிவா ஊட்டி எஃப்எம் நேயர்களுக்கு வழிமுறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்து தலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் உடல் எடை சமன்படுத்துதல் மற்றும் சரிவிகித உணவு முறைகள் குறித்து ஊட்டச்சத்து மற்றும் சமசீர் உணவு முறை பயிற்சியாளர் எஸ் மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி தொகுப்பு W. பிரேமலதா.

தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரியில் 7 சென்டிமீட்டர், வேப்பூர், சேத்தியாத்தோப்பு, குறிஞ்சிப்பாடி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், காட்டுமயிலூர், குப்பநத்தம், கீழ்ப்பாடி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், விருத்தாச்சலம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, மீமாத்தூர், சூலங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நெய்வேலி, ரிஷிவந்தியம், கொள்ளிடம், கலையநல்லூர், மணல்மேடு, அரியலூர், சிதம்பரம், நாலுமுக்கு, அரியலூர் கேம்ப், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, அண்ணாமலை நகர், ஸ்ரீமுஷ்ணம், லால்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், ஹோசூர், ஊத்து, பரூர், பாண்டிச்சேரி, பாகூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், காட்டுமன்னால் கோயில், தியாகதுர்கம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, தன்றாம்பேட்டை, மணம்பூண்டி, தளி, மயிலாடுதுறை, திருக்கோவிலூர், செங்கம், எரையூர், தர்மபுரி, குமாரபாளையம், மணலூர்பேட்டை, மடம்பூண்டி, ஐயம்பேட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், ஈரோடு மாவட்டம் பவானிசாகர், கடலூர் மாவட்டம் கீழச்செருவாய், புவனகிரி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூரார்பாளையம், காக்காச்சி, கெளவரப்பள்ளி அணை, வீரகபூர், திருப்பாலப்பந்தல், தர்மபுரி, ஏற்காடு, முண்டியம்பாக்கம், டேனிஷ்பெட், பிள்ளையார்குப்பம், சின்கொனா, நம்பியூர், பரங்கிப்பேட்டை, சங்கராபுரம், தஞ்சை பாபநாசம், ஜம்புக்குட்டப்பட்டி, குடித்தாங்கி, சித்தாறு, மணிமுத்தாறு அணை, வேங்கூர், சேந்துரை, திருமனூர், அறந்தாங்கி, அஞ்செட்டி, உப்பாசி, சீர்காழி, கடலூர், காரியாக்கோவில் அணை, நேமூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தலை ஞாயிறு, குண்டேரிப்பள்ளம், கொடிவேரி, கஞ்சனூர், சோலையாறு, கீழ்பெண்ணாத்தூர், வானமாதேவி, கடலூர் ஆட்சியர் அலுவலகம், செஞ்சி, அவிநாசி, தம்மம்பட்டி, புதுச்சேரி, திருக்கனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் நாகப்பட்டினத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். கடலூர், தருமபுரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரை, நாகப்பட்டினம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. காரைக்கால், திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம் மாவட்டங்களிலும், தென் தமிழகத்தின் சில இடங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், டெல்டா பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும்.

0: கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு பூர்த்தி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உணவு தானியங்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பம் உயர் வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி கிராமம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைவில் நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள் தொடங்கி மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தாவேக அரசு பரிசீலனைக்கு உட்படுத்துவது தவறானது என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் யுயாங்கில் இன்று தொடங்கிய உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 3 மணி 2 நிமிடம்.

இந்த நேரத்துக்கு நேர்கள் எல்லாரும் தொடர்ந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. ஹலோ ஊட்டியில இன்றைக்கு ஒரு சொல் திரை இசையில என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை அப்படின்ற இந்த அழகான வார்த்தை. மழைனா யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்களா? சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீரோட ஒரு பேசிக் ஆதாரமே மழை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் மழை அப்படின்ற சொல்லல இருக்கக்கூடிய தொடங்கக்கூடிய பாடலாக இருக்கட்டும், இல்லை பாடலுக்கு இடையில அந்த வார்த்தை வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடலில் அந்த வார்த்தை வரக்கூடிய பாடல்கள் நீங்கள் கேட்கலாம். நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த பாடல் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9344901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் 0423 அப்படின்ற இணைப்பு எண்ணோட 2966781 அப்படின்ற இந்த எண்களுக்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த விருப்பமான பாடல் கேட்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: பையா திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் ராகுல் நம்பியார் சைந்தவி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். இன்றைக்கு நம்ம ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில மழை அப்படின்ற வார்த்தை இருக்கக்கூடிய பாடல் அல்லது தொடங்கக்கூடிய பாடல்ல இருந்து பாடல்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில பேசவிருக்கும் நேயர் யாருங்கிறது பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது. விரும்புவீங்க சென்னையில மழை எப்படி இருக்கும் அத பத்தி சொல்லுங்க.
1: கண்டிப்பா மேடம், இப்போ சென்னையில தொடர்ந்து வெப்பத்தோட அலை காசியா இருந்துச்சு கிட்டத்தட்ட. தலைப்போ ரொம்ப சிறப்பா தெரியும். இந்த நொடி இப்போ இந்த செகண்டுக்கு சின்ன சின்ன மழை துளிகள் வந்துட்டு இருக்கு மேடம்.
0: வந்துட்டு இருக்கு நன்றி. ரொம்ப அழகா அந்த பாடல் கேட்டாரு. யாருக்குதான் மழை பிடிக்காது இல்லைங்களா? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில சென்னையில இப்ப வந்து மழை பெய்யுது, அதை நாங்க அனுபவிச்சுட்டே இந்த பாடல் கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து அவருக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: என் சுவாச காற்றே திரைப்படத்திலிருந்து எம் ஜி ஸ்ரீகுமார் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடல் கேட்டும் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாரேங்கிறது பாக்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க யாரேங்கிறது.
1: ஊட்டியிலிருந்து ராஜ்குமார்.
0: ஓகே ராஜ்குமார், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு.
1: உள்ளம் கேட்குமே படத்துல இருந்துங்க மலை மலை என்ற பாடல்.
0: நிச்சயமாக அருமையான இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: கேட்குமே திரைப்படத்திலிருந்து உன் கிருஷ்ணன் ஹரி ஹரிணி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 3:21 ஆயிடுச்சு. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரை இசையில மழை அப்படின்ற வார்த்தையில தொடங்கும் பாடல்கள் அல்லது இடையில மழை அப்படின்ற வார்த்தை வரக்கூடிய உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில பேசவிருக்கும் நேயர் யாரேங்கிறதுன்னு பாக்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: அன்பு அறிவிப்பாளர்
0: இனிய வணக்கம்.
1: தர்மபுரி ராஜபேட்டையிலிருந்து பாத்து கொடுக்கிற விஜயன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் விஜயன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அப்ப நானும் சூப்பரா இருக்கேன். ஒரு வாரமா தர்மபுரியில நல்ல மழை, இடந்தோறும் 20 மழை வந்துருக்கு.
0: ஓகே, அதற்கேத்த மாதிரி இன்னைக்கும் மழை அப்படின்ற வார்த்தை கொடுத்துட்டோமா?
1: ஆமா, அந்த தலைக்கு இருக்கிற மழை எல்லாம் சின்ன குழந்தைங்களா மழையில வந்து
0: போட்ல
1: செஞ்சு அந்த தெருவுல தண்ணி போவோம் அப்படின்னு படகு விடுவேன்.
0: ஓகே,
1: அந்த ரசிக்கு அந்த மழையில அந்த தண்ணியில அந்த போட்டு போனது
0: என்ன பாடல் கேக்கலாம் இன்றைக்கு?
1: வாழ்வே மாயம் படம், அதுல இருந்து மலைக்காக மேகம் ஒன்று அதுக்காகத்தான் என்ற பாடல் கொடுங்க அனைத்து நேர்களுக்கும்.
0: நிச்சயமாக உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: வாழ்வை மாயம் திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேயரியார் எங்கதுன்னு பாக்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
1: வணக்கம் மாலை. வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். சொல்லுங்க யார் எங்கிருந்து?
1: அன்புடன் நான் ராஜு, சென்ட் மேரிஸ்ல இருந்து.
0: ஓகே சூப்பர் ராஜு, சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: எனக்கு வந்து சச்சின்ல இருந்து கண்மூடி திறக்கும் போது கொட்டி தீர்க்கும் மலை அந்த பாடல் கொடுங்க. நன்றி, மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி. நிச்சயமாக அருமையான இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: தேவி ஸ்ரீபிரசாத் அவருடைய குரல்ல சச்சின் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்கவிருக்கும் அடுத்த நேயர் யாரு எங்கிருந்து பாக்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
1: மரத்துக்குள வட்டம் தாசர் வீட்ல இருந்து பாலசுப்ரமணியன்
0: பேசுங்க. ஓகே சூப்பர் பாலசுப்ரமணியன், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: ராஜ பார்வை படத்துல இருந்து அந்திமலை பொழிகிறது பாடல்.
0: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்களாகிய உங்களுடைய விருப்ப பாடல்கள் மழை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்கள் அல்லது மழை அப்படின்ற வார்த்தை வரக்கூடிய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில பேசவிருக்கும் நேயர் யார் எங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, நேயரோட இணைப்புல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் நீங்களும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0423 அப்படின்ற இணைப்பு என்னோட 2966781 அப்படின்ற எண் இருக்கும். 9344901018 அப்படின்ற இந்த எண் இருக்கும். 9342901018 அப்படின்ற இந்த எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் நேயர் யார் எங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பிரஞ்சமி.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
1: கோவை நரசிபுரம் என்கே கந்தசாமி.
0: ஓகே, முதல்ல உங்களுக்கு என்ன விருப்ப பாடல் அது சொல்லிருங்க.
1: ஆட வந்த நீர்ந்து
0: சுட்டு
1: சுட்டு மலை சுட்டு சுட்டு பாடல் வேணும்.
0: ஓகே, என்ன படம் கேட்டிருந்தீங்க?
1: ஆட வந்த தெய்வம்.
0: ஆட வந்த தெய்வம். ஓகே, இப்ப உங்க ஊர்ல எப்படி மழைங்களா?
1: இல்லம்மா, வெயில் பட்ட கலப்பது.
0: வெயிலா இருக்குங்களா?
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: ஓகே ஓகே, இருந்தாலும் பாட்டிலையாவது மழை கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நிச்சயமாக நீங்க கேட்ட அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: டிஆர் மகாலிங்கம் பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் ஆட வந்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்கக்கூடிய நேயர் யார் எங்கிறதுன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நியூமன் கிண்ணக்குடி.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: மழை வருது, மழை வருது, குறை கொண்டு.
0: ஓகே, நிச்சயமாக. கிண்ணக்குறையில எப்படி மழைங்களா
1: இன்னைக்கு? நல்ல வெயில் அடிக்குது மேடம்.
0: நல்ல வெயில், ஓகே. பாடல்ல வந்து மழை கொடுத்துடலாம்.
1: ஓகே மேடம்,
0: நன்றி. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: ராஜா கையவச்சா திரைப்படத்திலிருந்து கே ஜெயசுதாஸ் சித்ரா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர் யாரங்கிறது பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாரங்கிறது?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்.
0: ஓகே, சொல்லுங்க சத்யநாராயணன், என்ன பாடல் இன்றைக்கு?
1: ரிஷி மூலம். பாடல் வந்து மழை மழை வருவது மயிலுக்கு தெரியும்.
0: கண்டிப்பாக. ஓகே, பாடல் கொடுத்தல்லாம் இணைந்திருங்களுடைய FM 101.8.

0: ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி அவங்க குரல்ல அருமையான அந்த பாடல் கேட்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் இறுதி நேயர் யாரு, எங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: நான் சாந்தா பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. நீங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்லீங்களா?
1: ரொம்ப நாள் ஆச்சு. லைனே கிடைக்கும் இல்லீங்களா மேம்?
0: ஓகே மேம், ஓகே மேம், சரி, சூப்பர். இன்னைக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: பீமா படத்துல இருந்தேங்க மேம்.
0: ஓகே மேம்,
1: மழைன்ற பாடல் போடுங்க மேம்.
0: நிச்சயமாக உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இந்த நிகழ்ச்சி குவிஸ் ப்ரோக்ராம். தினந்தோறும் ஒவ்வொரு தலைப்புல இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். சோ இந்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக நான் உங்கள் ஆர்ஜே கீர்த்திகா, என்னுடன்
1: நான் உங்கள் ஆர்ஜே அம்மு.
0: ஓகே அம்மு, இன்னைக்கு வந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து டெய்லி ஒவ்வொரு டாபிக் இல்லையா?
1: ஆமாம்.
0: சோ அதுல வந்து இன்னைக்கு என்ன டாபிக்ல நம்ம வந்து பேச போறோம்?
1: ஓகே, அதாவது டாபிக் அப்படின்னு தனிச்சு நம்ம வந்து எதுவுமே கொடுக்கல இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில. பேசுறது தான் இன்னைக்கான டாபிக். ஓகேங்களா? அவங்க பேசணும். ஆனா என்னன்னா,
0: அதுல ஒரு ட்விஸ்ட்.
1: அதுல ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நிறைய, இப்ப நம்மளே பாத்தீங்களா, பேச்சு வார்த்தையில வந்து நிறைய ஆங்கில சொற்கள் வந்து உள்ள வந்துச்சு.
0: ஆங்கில சொற்கள், ஓகே
1: ஓகே, ஆமா, அந்த மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் ஆங்கிலத்துல கலந்துதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தூய தமிழ் வந்து வர்றதே இல்லை, இல்லைங்களா? சோ இன்றைக்கு அந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள் அப்படின்றதுதான். அதாவது நம்ம ஏதாவது கேள்வி கேட்போம், இல்ல ஏதாவது விஷயம் சொல்லுவோம், அதற்கு நேர்கள் வந்து முழுக்க முழுக்க தமிழ்லயே வந்து அவங்க வந்து உரையாடணும். ஓகேங்களா? அதுதான் இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி.
0: ஓகே, அதெல்லாம் அதாவது தமிழ்ல நம்ம கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ்க்கு நம்ம கூட ஒரு சின்ன கான்வர்சேஷன், அதுல வந்து எந்த இங்கிலீஷும் யூஸ் பண்ணாம பேசணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகே, நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியின் துவக்கமா அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துடலாம்.

0: திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டஞ்சல் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் இல்லையா?
1: ஆமா,
0: அதாவது ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் அதாவது ஆங்கிலம் கலக்காம நீங்க வந்து பேசணும்.
1: ஆமா,
0: நான் எங்க கூட ஆங்கிலம் இல்ல,
1: இடையில சில பேர் வந்து சரி கொஞ்சம் ஹிந்தி போட்டுக்கலாமா தெலுங்கு ஆங்கிலம் எந்த இதுவும் கிடையாது,
0: வெறும் தமிழ்ல பேசணும்,
1: தமிழ்ல மட்டும் தான் பேசணும்.
0: ஆனா இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரூல்ஸ் வந்து என்னன்னு சொன்னா அதை வந்து நோட் பண்ணிக்கணும், ஏன்னா நம்மளுக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது,
1: நமக்கு இல்ல. ஆமா, நம்ம வந்து ஆல்வேஸ் ரூல் பிரேக்கர்ஸ்,
0: நம்ம வந்து நார்மலா என்ன லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நடுவுல நீங்க மலையாளத்துல கூட பேசிக்கலாம்,
1: ஒரு பிரச்சனையும் இல்லை, எதுல வேணாலும் பேசலாம். ஆனா அவங்க பதில் சொல்றவங்க முழுக்க முழுக்க தமிழ் அப்படி தமிழ்லயே பேசணும். ஓகேங்களா?
0: ஓகே, கண்டிப்பாக அந்த வரிசையில வந்து நிகழ்ச்சியில நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாமா
1: தாராளமாக.
0: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
2: பேசுறேன் மேடம்.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்றைய தலைப்பு என்னன்னு தெரியுங்களா?
2: தமிழ் பேச வேண்டும்.
1: ஆமா, ஆனா எடுத்தோட வணக்கம் மேடம் சொல்லிட்டீங்களே,
0: ஆனா இன்னும் ஸ்டார்ட் ஆகல இல்லையா?
1: ஒன்றி போயிட்டீங்க. சரி, ஓகே, அருமை.
0: இப்பத்துல இருந்து அப்ப உங்களுக்கு ஸ்டார்ட்.
1: ஓகே, தமிழில் தொடருவோம். சரி, நீங்க காலையில இருந்து என்னென்ன பண்ணீங்க, ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு காலை நீங்க ஏஞ்சதுல இருந்து என்னென்ன பண்ணீங்க அப்படியே லைனா சொல்லுங்க பாக்கலாம்.
2: காலை எழுந்தவுடன் வாக்கிங் சென்றேன்.
1: என்ன சென்றீங்க?
2: ஐயோ,
1: ஓகே, காலையில ஏஞ்சப்பவே மிஸ் பண்ணிட்டீங்க.
0: வாக்கிங் சென்றேன் வரதுல.
1: சரி, ஓகே, நீங்க முதல் நேயர் அப்படின்றனால உங்களுக்கு இன்னொரு சான்ஸ், ஓகேங்களா? செகண்ட் சான்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, மீண்டும் அதே க்வெஸ்சனையே நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? மீண்டும் ஒரு முறை நீங்க முயற்சி செய்யுங்க. காலையில இருந்து ஈஞ்சு நீங்க பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம்.
2: காலையில எழுந்தவுடன் நிறைய பேர்த்தி சென்றேன்.
1: ஓகே,
2: அப்புறம் பிறகு வங்கிக்கு சென்றேன்.
1: ஓகே,
2: பிறகு பக்கத்து ஊருக்கு பஞ்சாயத்து அலுவலகம் சென்றேன்.
1: ஓகே,
0: இருசக்கர வாகனம் வந்து பொதுவா எப்படி இயங்குது?

0: அது ஒரு அது ஒரு துருவ பொருளை கொண்டிருக்கிறது.
1: அந்த துருவ பொருளுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
0: தற்போது தெரியவில்லை.
1: தெரியாது, தெரியவில்லை. நாளைக்கு வேணும் பாத்துட்டு வந்து சொல்றேன். அந்த மாதிரி இல்லைங்களா?
2: அடுத்த வாரம் மீண்டும் இதே நிகழ்ச்சியில இணைந்து நீங்க அதற்கான விளக்கம் கொடுங்க. ஓகேங்களா? நன்றி.
1: ஓகே, நன்றி. சூப்பரா வந்து பேசுனீங்க,
2: ரொம்ப ஸ்போர்ட்டிவா வந்து ட்ரை பண்ணாரு அவரு இல்லைங்களா? ரொம்ப யதார்த்தமா வந்து பண்ணாரு. அதே மாதிரி தெரியல அப்படின்ற விஷயத்த வந்து தெரியல அப்படின்றதையும் ஒத்துக்கிட்டாரு.
1: கண்டிப்பா. ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு, இப்ப வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ்ல அதுக்கான பேர் தெரியும், தமிழ்ல வந்து அதுக்கான பேர் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால தெரியாதுன்னு சொன்னாலும் அவுட் தான்.
2: ஓகே, ஆமா. அதே மாதிரி சில வார்த்தைகள் தமிழ்ல இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா?
1: ஓகே, அடுத்த நேயர் கூட இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரை வந்து பேசுறீங்க? ஓகே ராஜ்குமார், நிகழ்ச்சி கேட்டுட்டு
3: இருக்கீங்களா?
1: ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபுல்லா வந்து இதுக்கு முன்ன நீங்க தமிழ்ல தான் பேசணும்.
3: சரி சரி.
2: ஓகே ராஜ்குமார், பொதுவா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம்ல நீங்க செய்யக்கூடிய ஹாபி என்ன? ஹலோ.
3: நான் சும்மா இருக்கும்போது பாடல்கள் நிறைய கேட்பேன்.
2: பாடல்கள் நிறைய கேட்பீங்க. ஓகே, உங்க ஃபேவரட் சாங் என்ன?
3: எனக்கு பிடித்த பாடல் வந்து ரோஜா ரோஜான்ற பாடல்.
1: ஓகே, நீங்க அந்த ரோஜா ரோஜா பாடல் அடிக்கடி எதுல கேப்பீங்க?
3: நான் வந்து என்னுடைய தொலைபேசி இல்ல கேப்பேன்.
1: எது, லேண்ட்லைன் தொலைபேசி இல்லையா?
3: இல்ல, என்னுடைய இந்த கைபேசியில கேப்பேன்.
1: கைபேசியில எதுல கேப்பீங்க, எப்படி கேக்கணும்?
3: கைபேசியில அந்த
2: பாடல்கள்
3: வந்து அப்படியே வந்து பதிவு பண்ணி நான் கேப்பேங்க.
2: ஓகே, நீங்களே பதிவு பண்ணி வச்சிருக்கீங்களா?
3: பதிவு பண்ணிட்டு நான் கேப்பேன்.
2: சரி, ஓகே. இப்போ நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
3: அமைதியா இருப்பேன்.
2: அமைதியா இருப்பீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க?
3: எதுவுமே பண்ண மாட்டேன்,
2: எதுவுமே பண்ண மாட்டேங்க. ஓகே, சரி. ஏதாவது தோணும் இல்ல நமக்கு ரேண்டமா இந்த விஷயம் பண்ணணும், இல்ல நிறைவேறாத ஆசை அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
3: பிடிச்சவங்கள்ட்ட நான் பேசுவேன், மனம் விட்டு பேசுவேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட நல்லா மனம் விட்டு நான் பேசுவேங்க.
2: ஓகே, மனம் விட்டு பேசுவீங்க. எதை பத்தி எல்லாம் பேசுவீங்க?
3: வெளியில போய் நம்ம சுற்றுலா தலங்கள் சில இடத்துல போயிருப்போம், சில நீர்வீழ்ச்சிகளெல்லாம் பாத்துருப்போம்.
1: ஓகே,
3: அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து அப்படி பேசி நம்ம வந்து அப்படியே பேசுவோம்.
2: சரி, ரீசெண்டா நீங்க போன சுற்றுலா இடம், அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் எது, அது எப்படி இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க.
3: இப்போ சமீபத்தில் போன இடம் வந்து சென்னை.
2: சென்னை. ஓகே.
1: ஓகே, சென்னையில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிரான்ஸ்போர்ட்னா எதை சொல்வீங்க?
3: கிழக்கு கடற்கரை சாலை.
1: இல்ல, ரோடு இல்ல, ஒரு டிரான்ஸ்போர்ட். இப்போ வந்து நிறைய இருக்கு இல்லையா, மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதுல வந்து எது நீங்க வந்து சொல்லுவீங்க ரொம்ப ஃபேமஸா இருக்குன்னா?
3: நான் சென்னையில் அதிகமாக போனது கடல்ல தான்.
2: கடல்ல போனீங்க? ஓகே.
3: கடல்பா.
2: இல்ல, பொதுவா சென்னை மக்கள் எல்லாம் அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் என்ன, வெஹிக்கிள் என்ன?
1: ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எதை அதிகமா பயன்படுத்துறாங்க?
3: புகைவண்டி.
2: புகைவண்டி. ஓகே.
1: ஓகே, இப்ப ரீசன்ட்டா லான்ச் பண்ண புகைவண்டி வந்து, அத பத்தி சொல்லுங்க.
3: அத பத்தி எனக்கு தெரியலங்க.
1: ஓகே, தெரியாதுன்னு சொன்னாலும் வந்து அவுட் தான். ஓகே, பட் இருந்தாலும் சூப்பரா ட்ரை பண்ணீங்க,
2: பரவாயில்ல. ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிச்சாரு.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். பட் சூப்பரா ட்ரை பண்ணீங்க. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தெரியாதுன்னு சொன்னாலும் நம்ம நிகழ்ச்சியில் அவுட்ன்றது தான் புதுசா நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் போட்டுருக்கோம்.
2: ஏன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு தமிழ்லயே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா
1: முடிஞ்சிடும்,
2: முடிஞ்சிடும். அதனால தெரியாது அப்படின்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தக்கூடாது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அதே மாதிரி பாடலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைங்களா? சோ நிகழ்ச்சியில ஒரு பாடல் இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8,
1: எல்லாமே சமஹிட்டு.

0: சந்திரமுகி திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி
1: எதிரும் புதிரும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு நிமிடம் ஆங்கிலம் பேசுங்க அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேயர்கள் எல்லாம் ரொம்ப அழகா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர்,
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் அன்பு நிஜமி. கோவை சிறுவாணித்தாரல் நரசிபுரம் நாவன்னா கோவன்னா கந்தசாமி.
1: ஓகே, வணக்கம் கந்தசாமி. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
1: ஓகே, வரும்போதே அவர் வந்து தயாரா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்.
0: இப்பத்துல இருந்தே அவர் ஃபார்ம்ல இருக்காரு. நான் எந்த ஆங்கில வார்த்தையும் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு. நீங்க ஃபார்ம்ல இருக்கீங்க தானே?
2: ஆமா. அவங்க
0: எப்படி இருக்கீங்க?
2: கண்டிப்பா.
1: ஓகே சரி, இப்ப வந்து உங்க மிதிவன் அதாவது அந்த டூ வீலர்

0: இருக்கு இல்லைங்களா, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுவீங்க?
1: அதை கொண்டு சென்று பட்டறையில் விட்டு சரி செய்வேன்.
0: ஓகே, அந்த பட்டறையில வந்து யார் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுப்பா?
1: அங்க இருக்கிற அதாவது தொழில் தெரிந்த அன்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் செய்து கொடுப்பார்.
0: ஓகே, அவர் வந்து மோஸ்டா என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வண்டியில இருக்குன்னு சொல்வாரு? மோஸ்டா என் வண்டி இந்த இந்த ட்ரபிள் தாங்க கொடுக்கும்னா என்ன கொடுக்கும்?
1: அதாவது வண்டியிலே இருக்கின்ற அதாவது உதிரி பாகங்கள் எல்லாம்,
0: உதிரி பாகங்கள்,
1: ஆமா உதிரி பாகங்கள் சிலது சரியில்லை என்று சொல்வார். அதை உடனே மாற்ற சொல்ல வேண்டும்.
0: ஓகே, அந்த ஒரு சில உதிரி பாகங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏதாவது இந்த ஒரு உதிரி பாகம் வந்து அடிக்கடி என்னோட வண்டியில போயிடும்னா?
1: அடிக்கடி செல்வது என்று இல்லை, நான் ஓரிரு தடவை பழுதானால் உடனே அந்த மிதிவண்டியை சாரி அந்த இருசக்கர வாகனத்தை மாற்றி விடுவேன்.
0: ஓ, வண்டியவே மாத்திருவீங்க, ஓவரா இருப்பானா? ஓகே,
2: எதுக்கு சும்மா சும்மா சரி பண்ணிட்டு புதுசா வாங்கிடுவோம் அப்படி?
0: உங்க வண்டி பெட்ரோல் வண்டியா டீசல் வண்டியா?
1: என்னுடைய வண்டி எரிபொருள், திரவ எரிபொருள் பயன்படுத்தக்கூடிய வண்டி.
2: பெட்ரோல் டீசல் ரெண்டும் திரவம் தான்.
0: ஆமா
1: ஆமாங்க.
2: ம்,
0: வாழ்த்துக்கள். ஓகே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா
2: அதாவது என்னன்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, சில வார்த்தைகளுக்கெல்லாம் தமிழ்ல ஆக்கம் இருக்கா அப்படின்றதே சந்தேகமா இருக்கும். ஸோ அந்த சந்தேகத்தை இப்போ போக்கிடலாம். பெட்ரோல் டீசலுக்கு தமிழ் ஆக்கம் இருக்கு, இருக்கு. ஆனா அந்த வார்த்தை என்ன அப்படின்றது நிகழ்ச்சியில யாராவது கண்டுபிடிக்கிறாங்களா பார்க்கலாம். ஒருவேளை கண்டுபிடிக்கலன்னா நம்ம நிகழ்ச்சி நிறைவுல சொல்லிக்கலாம்.
0: அப்படியா? அப்படி என்ன அந்த வார்த்தை இருக்குன்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டே இருக்கேன்.
2: கண்டிப்பா யோசிக்க,
0: பாடல் வந்து கொடுக்கலாம். அந்த பாடல் ஓடிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா நேர்களெல்லாம் வந்து யோசிக்கலாம் பெட்ரோல் டீசலுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில தொடர்ந்து அருமையான பாடல்.

0: கஜினி திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டே இருக்கோம் இல்லையாமோ.
1: அதுவும் தமிழில் பேசுங்கள் அப்படின்றது ரொம்ப அழகா தமிழ் பேசிடுறாங்க எல்லாரும். ஆனா இந்த ஒரு சில வார்த்தைகள் வரப்பதான் வந்து ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி தனையறிறாங்க.
0: நம்ம வந்து எவ்வளவுதான் நம்மள அடிச்சாலும் அந்த வார்த்தையெல்லாம் நம்ம வந்து பங்க்ல போய் பெட்ரோல் போடுன்னு தான் சொல்லுவோம்.
1: ஆமா, அங்க போய் நம்ம வந்து அந்த வார்த்தை அப்படி அதுக்கு அதான் அதுக்கு தமிழாக்கம் இருக்கான்றது கூட நம்ம இன்னை வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டோம். அது வந்து ஏதோ ஒரு தமிழ் வார்த்தைன்ற மாதிரி நம்மளும் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆனா அதற்கெல்லாம் தமிழாக்கம் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா.
0: ஓகே, இப்ப அடுத்த நேயருக்கு வந்து குவெஸ்டனே அதுதான்,
1: நான் கேட்டறலாம்.
0: ஓகே, ஹலோ, வணக்கம்.
2: இரவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். கேள்விகள்லாம் ஈஸியா கேக்குறீங்களா, கஷ்டமா கேக்குறீங்களா, எப்படி கேக்க போறீங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியோட இருக்கேன்.
1: ஓகே, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஓகே. அடுத்த அதாவது கேம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் டஃபா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தொடங்கும் போதே வந்து நிறைய ஆங்கில சொற்கள் சொல்லிட்டீங்க. ஹலோ ஓகே சந்திரசேகர், இணைப்புல இருக்கீங்களா, பேசலாம். ஹலோ,
0: ஓகே சந்திரசேகர் வந்து சூப்பரா வந்து சொல்லிட்டாங்க
1: கொடுத்தாரு. ஆமா,
0: அண்ட் அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதோட பாத்தீங்கன்னா
1: கட் ஆயிடுச்சு. ஓகே
0: ஓகே, அடுத்த நேயர் இருக்காங்களான்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில்.
1: ஓகே, சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: ஆமா ஆமா, கேட்டுட்டு இருக்கேன்.
1: ஓகே சூப்பர், அப்ப டைரக்டா நம்ம வந்து கேமுக்கு போயிடலாங்களா?
3: ஒன்னும்
1: பிரச்சனை இல்ல. அது என்னன்னா, அவர் வந்து ஒரு நாளோட ரொட்டீனை வந்து தமிழ்ல சொல்லுங்க. இன்றைக்கு வந்து ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்றதுதான் எதிரும் புதிரும், சரிங்களா? சோ அவர்கிட்ட என்ன கேட்டிருந்தோம்னா, உங்களோட ஒரு நாள் ரொட்டீன் காலையில எஞ்சதுல இருந்து இப்ப

0: வரைக்கும் நீங்க பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ அதே கேள்விதான் உங்களுக்கு. நீங்களும் காலையில இருந்து என்ன பண்ணீங்க, எழுந்ததுல இருந்து என்ன பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க பாக்கலாம்.
1: காலையில எழுந்தவுடன் தேநீர் குடித்தேன், தேநீர் குடித்துட்டு இட்லி இட்லி சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டு கடையில காய்கறி கடையில போய் காய்கறி எல்லாம்
0: வாங்கினேன்.
1: வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு
0: வந்தேன்.
1: வந்து தொலைக்காட்சி பார்த்தேன்.
0: ஓகே, தொலைக்காட்சியில என்ன பாத்தீங்க?
1: செய்திகள்.
0: செய்திகள், ஓகே.
2: செய்திகள் என்ன சொன்னாங்க?
0: நீங்களே ஒரு நிமிஷம் அடடா இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்ல.
1: ஆமா, அது வந்து சின்ன குழந்தை, ரொம்ப 3 வயசு குழந்தை, 2 குழந்தை பண்ணி போட்டுட்டாங்க.
0: ஓகே,
1: அப்படி வந்து பாக்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
0: சரி, ஓகே. இப்ப நீங்க 2-வீலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. 2-வீலர் யூஸ் பண்றது இல்லையா? ஓகே, அப்போ நீங்க வந்து போக்குவரத்துக்கு, அதாவது டிரான்ஸ்போர்ட்க்கு என்ன பண்ணுவீங்க?
1: பேருந்து.
0: பேருந்துல? ஓகே.
1: பேருந்து எப்போதுமே போறது வரது.
0: ஓகே ஓகே ஓகே.
1: புகை வண்டி. புகை வண்டியில போறது.
0: ஓகே, இப்ப புகை வண்டியில போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா எப்படி, முன்னாடியே வந்து ரெஜிஸ்டர் புக் பண்ணிட்டு போவீங்களா இல்ல ஸ்பாட்ல போய் டிக்கெட் எடுத்துருவீங்களா?
1: ரொம்ப தூரம் போகிறதா இருந்தா பதிவு பண்ணிட்டு தான் போவேன். பக்கத்து ரயில் நிலையத்துல போய்
0: ஓகே
1: பயண சீட்டை வாங்கிடுறேன்.
0: சரி, ரெஜிஸ்டர் பண்ற அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்றீங்களா?
1: அது வந்து நம்ம கைபேசியில பண்ணிக்கலாம்.
0: நேர்கள் யாராவது உங்களை மாதிரி முன்னாடியே பதிவு செஞ்சுட்டு போகணும், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகணும் இல்ல புக் பண்ணிட்டு போகணும்னா உங்களுக்கு எப்படி பண்ணணும் அந்த டீடைல்ஸ் சொல்லுங்க. ஓ, அப்படி எடுத்து பார்த்தாதான் தெரியும்ன்றீங்களா? சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. தெரியாது அப்படின்றதும் நம்ம நிகழ்ச்சியில சொல்லக்கூடாது அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருந்தோம். தெரியாது
2: அப்படின்னு ஆன்சர் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் நீங்க வந்து ரொம்பவே சூப்பரா முயற்சி செஞ்சீங்க, ரொம்பவே சூப்பரா முயற்சி செஞ்சீங்க, ரொம்ப நேரம் வந்து பேசுனீங்க, ரொம்பவே அருமையான நிகழ்ச்சியில கலந்துட்டீங்க, அதுக்காக ரொம்பவே நன்றி. அண்ட் பயங்கரமா ட்ரை பண்ணீங்க.
0: அவரை பிடிச்சு எப்படியாவது பிளாக் பண்ணிடலாம் அப்படின்றது பார்த்தேன். பட் ஓகே, அவர் வந்து ரொம்ப உஷாரா வந்து கரெக்டா வந்து அந்த பிளே வந்து எடுத்துட்டு போனாரு. பிளஸ் அதே மாதிரி அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், இருந்தாலும் அவர் நன்றி சொல்லி கிளம்பிட்டாரு. அதாவது பெட்ரோல் டீசலுக்கு தமிழாக்கம் அப்படின்றது. அதே மாதிரி இப்ப அவர் சொன்னாரு இல்லைங்களா, கைபேசி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது போன் நம்ம வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிடுறோம். ஆனா அதுக்குள்ள ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம், வெப்சைட்டுக்கு போவோம், லிங்க்குக்கு போவோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றோம் இல்லைங்களா. இது எல்லாத்துக்குமே தமிழாக்கம் இருக்கா?
2: இருக்கு இருக்கு
0: இருக்கு. அப்போ அது தமிழாக்கம் என்ன
2: என்னன்னு கேட்க கூடாது. ஆனா அது ஆப்புக்கு சின்ன சின்னது தெரியும். ஆப்புக்கு வந்து செயலின்னு சொல்வாங்க, லிங்க்குக்கு ஆக்சுவலி என்னன்னு தெரியாது.
0: ஆமா, அது தெரியாம தான் அவர் வந்து அந்த கேள்விக்கான பதில் வந்து அவரால் சொல்ல முடியல. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அதுவும் சொல்லலாம். இது என்னன்னா, நாளடைவு பழக்கத்துல நம்ம அப்படி சொல்லி சொல்லி அதே பழகி போயிட்டோம், அதுலயே எப்படி சொல்றது ஊறி போயிட்டோம்னு கூட சொல்லலாம். அதுக்கு தமிழ்ல என்னன்றது தெரிஞ்சுக்க யோசிக்க கூட நமக்கு வந்து நேரம் இல்லாத அளவுக்கு இப்ப போயிட்டு இருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சி மூலமா இந்த
2: அதுதான் இந்த நிகழ்ச்சி வந்து ட்விஸ்ட் இல்லையா? ஏன்னா நம்ம நார்மலா பேசக்கூடிய விஷயங்களை வந்து தமிழ்ல பேசுறது வந்து சவால் தான், அதுவே நிறைய பேரால முடியாது. அதை ட்ரை பண்ணலாம். ஆனா அதுலயும் வந்து நம்ம புது புது வார்த்தைகள் கத்துக்கிறதா இந்த நிகழ்ச்சியோட நோக்கம்.
0: கண்டிப்பாக. ஓகே, நிகழ்ச்சியில நம்ம கண்டிப்பா தொடர்ந்து இதே மாதிரி பல தகவல்கள் கொடுக்கலாம், அதுக்கான தமிழாக்கம் எல்லாம் சொல்லலாம்.
2: ஆனா அந்த பெட்ரோல் டீசலுக்கு என்னன்னு சொல்லி சொல்லிடலாமா?
0: ஓகே, கண்டிப்பா இப்பவே சொல்லிடலாம் அப்படின்றீங்களா? ஓகே, பெட்ரோல் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அதான் கல்லெண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க. டீசலுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீசலுக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா?
2: டீசலுக்கு வாய்ப்பே இல்லை.
0: வழி எண்ணெய், அதுதான் வந்து டீசலுக்கான தமிழாக்கம். பெட்ரோலுக்கு வந்து கல்லெண்ணெய், அந்த இல்லைன்னா பாறை எண்ணெய், இது ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி டீசலுக்கு வந்து வழி எண்ணெய், இதுதான் வந்து தமிழாக்கம். இத வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியலனாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம்,
2: தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பெட்ரோல் போடும் போது ட்ரை பண்ணி பாக்கலாம், அங்க போய் கல்லெண்ணெய் போடுங்கன்னு சொன்னாங்க.
0: அவங்க கடலெண்ணெய் விக்கிறது இல்லாமான்னு
2: நல்லெண்ணெய் போய் மல்லிகை கடையில
0: பெட்ரோல்னே சொல்லிடுங்க.
2: ஓகே, மல்லிகை கடையில கேளுன்னு துரத்து விட போறாங்கன்னு
0: நினைக்கிறேன். சோ இந்த அதான், ஆனா எந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லைங்களா, அது தமிழ்ல பேசுறதுக்கு தமிழ்ல கேக்குறதுக்கு தயக்கமா இருக்கு. இன்னொன்னு அவங்க பாருங்க, இத தப்பா இப்படியும் கூட சொல்லுவாங்கன்னு நம்மளே பேசுறோம். அந்த அளவுக்கு தான் இருக்கு இன்றைய தமிழோட சூழ்நிலைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு.
2: ஆமா, ஆனா அதுலயும் தாண்டி நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில கத்துக்க போறோம்.
0: சோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து கத்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் நம்ம இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம், நான் திருப்பூர்ல இருந்து பாலன்.
0: ஓகே பாலன், நிகழ்ச்சி கேட்டுட்டு
3: இருக்கீங்களா? இதெல்லாம் கேட்டேன் நானும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம்.
0: அப்படிங்களா, ஓகே ஓகே ஓகே. நிகழ்ச்சி இன்னைக்கு எதிரும் புதிரும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்றதுதான் இன்றைக்கு, சரிங்களா? அதே மாதிரி தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. நம்ம இப்ப ஏதாவது கேக்குறோம்னா அது எனக்கு தெரியாது அப்படின்றது சொல்லிட்டீங்கனாலும் கேம் முடிஞ்சிரும். ஓகேங்களா? ஓகே, கேம் குள்ள போலாம். பாலன், நீங்க என்ன பண்றீங்க பொதுவா? ஓகே, அப்படிங்களா, சரி. வீட்டுல இருக்கிறப்போ போர் அடிக்காதுங்களா? ஒரு நாள் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க பொழுதுபோக்கு எப்படி இருக்கும்?
3: உடல்நிலை காரணமா வீட்டுல இருக்கேன். முக்கியமான பொழுதுபோக்கு அங்கிருந்து இன்று வரை வானொலி
0: கேக்குறது. ஓகே ஓகே, சரி. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட் எது?
3: வெண்பொங்கல்.
0: வெண்பொங்கல், ஓகே. அந்த வெண்பொங்கல் வந்து நீங்களே செய்வீங்களா இல்ல வீட்ல சமைச்சு தராங்களா?
3: வீட்ல செய்வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வேலை இருந்தா நானும் செஞ்சு கொடுப்பேன்.
0: ஓகே, என்னென்ன உதவி செய்வீங்க நீங்க?
3: சமையலுக்கு தேவையான விஷயம் ஒருவேளை நானே சமையல் செஞ்சு கொடுத்துருவேன்.
0: நீங்க என்ன சமைப்பீங்க அது சொல்லுங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேப்பீங்க அத பத்தி சொல்லுங்க.
3: சாம்பாருக்கு முதல்ல துவரம் பருப்பு, காய்கறி தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இவங்களை எல்லாம் வச்சு சரியான பக்குவத்துல சேர்த்து சரியான பக்குவத்துல வேக வச்சு கொடுத்தா
2: சாம்பார்
3: தயார்.
2: எப்படி வேக வைப்பீங்க?
3: அடுப்புல பாத்திரத்தை வச்சு அதுல தண்ணி வச்சு எல்லாம் கலந்து.
2: ஓகே, அடுப்புலயே நீங்க எப்பவுமே பருப்பு வேக வச்சிருவீங்களா பெரும்பாலும்?
3: அடுப்புல பாத்திரத்தை வச்சு பாத்திரத்துல பருப்பு.
2: ஓகே, இப்ப வந்து ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு வந்து சாம்பார் ரெடி ஆகணும், கெஸ்ட் வந்துட்டாங்க, இன்னைக்கு 10 நிமிஷத்துல சமைக்கணும் அப்படின்னா பருப்பு வந்து கண்டிப்பா அது வந்து வெந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சோ அப்படி இருக்கும் போது எப்படி சமைப்பீங்க?
3: கொஞ்சம் பருப்பு அரவேக்காடுல இருக்கும்போது நம்ம பருப்பு கடையில மத்தி விட்டு பாத்தீங்களா?
2: இல்ல, அரவேக்காடு வரணும்னா அந்த அரவேக்காடு வரதே கொஞ்சம் சீக்கிரமா வரணும். நார்மலா நீங்க வந்து எப்பவும் போல பானையில வச்சு அடுப்பு பத்த வைக்க முடியாது, அப்படி இருந்தா எதுல சமைப்பீங்க?
3: இல்ல, பானையில வைக்கிறது லேசான கொஞ்சம் ஊற போட்டு ஒரு கொதி விட்டோம்னா வெந்துடும். பழைய மாதிரி இந்த பருப்பு கடையில மத்தி இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் கடைஞ்சோம்னா நல்ல ஒரு சுத்தமான ஒரு மெதுவா வந்துடும்.
2: ஓகே ஓகே, நீங்க வந்து அடுப்புல வந்து எந்த அடுப்புல சமைப்பீங்க?
3: இப்ப எங்க வீட்டுல விறகடுப்பு தான்.
0: வெளியில
3: கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால விறகு நிறைய கிடைக்கிறதுனால.
0: இப்ப நீங்க எங்கயாவது வெளியில போயிட்டு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றீங்க?
3: நான் சாதாரண போகும்போது அரசு பேருந்துல தான் போவோம்.
0: அரசு பேருந்துல?
2: ஓகே, உங்க வீட்டு சைடு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கட்டடங்கள் எல்லாம் இருக்குமா?
3: ஆமா.
2: ஓகே, அதுல வந்து இப்போ வந்து புதுசா வந்து யாராவது வீடுகள் அந்த மாதிரி ஏதாவது கட்டிட்டு இருக்காங்களா?
3: இல்லங்க, நம்ம வீடு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால எல்லாம் அந்த பழைய காலத்து ஓட்டு வீடு, கூரை வீடு அதெல்லாம் இருக்கு.
2: ஓகே, நீங்க எந்த பகுதியில இருந்து கால் பண்றீங்க?
3: நான் திருப்பூர் நகரத்துல கரட்டாங்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்து பேசுறேன்.
0: ஆங்கிலம் கலக்குமா அப்படின்னு கலக்காம
3: பேசிட்டீங்க. நன்றி, நன்றி.
0: சொல்லுங்க.
3: நான் வந்து இந்த கோழை பண்பலையில செப்புக சந்தம் இல்ல ஒரு 7 தடவை அந்த ஒரு நிமிடம் பேசி பேசி பரிசு
0: வாங்கியிருக்கேன்.
3: அந்த அனுபவம் கொஞ்சம் எனக்கு கல்விட்டது.
0: ஓகே ஓகே, அதாவது அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்றத வந்து இவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ட்ரைனிங் இருக்க தொட்டு தான் இவர் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து தமிழ்லயே பேசியிருக்காரு இல்லையா.
2: ஆமா, நானும் அவர் எப்படி குக்கர்ன்னு சொல்ல வைக்கலாம் ட்ரை பண்ண, அவர் வந்து நான் மத்தல கடை ஊற வைக்கிறேன், இன்னும் வந்து நான் ப்ரெஷர் போட்டுருந்தா நான் பருப்பு பக்கத்து வீட்டுல இருந்து வேக வச்சு வாங்கிப்பேன்,
0: வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப அழகா முயற்சி பண்ணிட்டாரு. ஓகே, சோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம நடைமுறையில தமிழ்ல இருக்கா அப்படின்றது தொடர்ந்து பேசலாம்.
2: நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல்.

0: சிவகாசி திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி
1: எதிரும்புதிரும் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். சூப்பரா வந்து எல்லாருமே ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்றது நம்ம சொன்னாலும் சொன்னோம். ரொம்ப அழகா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நல்ல முயற்சி வந்து எடுக்கிறாங்க இல்லைங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா தமிழ்ல பேசணும் அப்படின்றதுக்காக வந்து சில வார்த்தைகள் எல்லாம் வந்து நான் சொல்லவே மாட்டேன்.
1: ஆமா, அது வந்து தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த வார்த்தையும் சொல்ல முடியாது, எப்படிலாம் சமாளிக்கிறதுன்னு. ஆனா ரொம்ப அழகா வந்து எடுத்துட்டு போறாங்க. சோ அதே மாதிரி புது புது வார்த்தைகள் நம்மளும் வந்து கத்துக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில
0: ஒரு நேரம் பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
1: ஓகே, வணக்கம் தீபா. சூப்பர். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில எப்போதும் லாஸ்ட் காலராவே வரீங்களே, ஏன்
2: தொலைபேசி கிடைக்க மாட்டேங்குது?
0: ஓகே, இப்பவே நாங்க இன்னும் ஸ்டார்ட் சொல்லல, அதனால நீங்க போன்ல கிடைக்க மாட்டேன்னு சொல்லலாம்.
1: தீபா ஆக்சுவலி எப்பொழுதுமே அப்படிதான், கொஞ்சம் உஷாராவே இருப்பாங்க.
0: ஓகே ஓகே, உங்களுக்கு இப்ப ஸ்டார்ட்.
1: ஓகே தீபா, அப்ப நம்ம வந்து டைரக்டா கேமுக்கு போயிடலாம் சரிங்களா? ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தீபா?
2: வேலைக்கு
1: போயிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான வேலை உங்களது?
2: நான் வந்து ஆசிரியர் பண்ணி.
1: ஆசிரியர்? ஓ வாவ், டீச்சர். ஓகே ஓகே. அதாவது எந்த கிளாஸ்க்கு எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க?
2: நான் கல்லூரிக்கு போயிட்டு இருக்கேன்.
1: ஓகே, ப்ரொஃபசர். அப்ப நீங்க வந்து அதையும் தாண்டி ப்ரொஃபசர். ஓகே சூப்பர். இப்ப கல்லூரி அப்படின்னு சொன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஜோஷா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஆனா சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கோபமும் அவங்க பண்ற விஷயத்தினால வரும். சோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்குங்களா? இல்ல உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சமத்து அந்த மாதிரிங்களா?
2: இல்ல அந்த மாதிரி இருக்குங்க, குறும்புக்கார பசங்க எல்லாம் இருக்காங்க.
0: ஓகே, இந்த காலத்துல வந்து யூத் வந்து ரொம்ப அதிகமா பண்ற ஒரு மிஸ்டீவ் என்ன சொல்வீங்க?
2: நம்ம வந்து தொலைபேசி யூஸ் பண்றாங்க வகுப்புல. நாம பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது அவங்க பின்னாடி உட்காந்து தொலைபேசியில ஏதாவது பாத்துட்டு இருப்பாங்க,
1: கவனிக்காம. ஓகே ஓகே, சரி. அத கட்டு, அத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: நான் சொல்லுவேன், அவங்க பாடம் எடுக்கும்போது எல்லாத்தையும் பார்ப்பேன், பின்னாடி இருக்கிற பசங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன், அவங்க கேட்டுக்குவாங்க பசங்க.
0: ஓகே, நீங்க வந்து இப்ப உங்களுடைய தொலைபேசியை வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்க கிளாஸ் எடுக்கும்போது டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னா?
2: நான் எடுத்துட்டு போக மாட்டேங்க, வகுப்புக்கு எடுத்துட்டு போக மாட்டேன்.
0: ஓகே, பட் எமர்ஜென்சியா ஒரு கால் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அந்த டைம்ல கூட எடுத்துட்டு போகணும்னா?
2: அது நம்ம வந்து அதை வந்து அந்த சத்தம் கேட்காத மாதிரி அதை வந்து இது பண்ணி வச்சிருந்தோங்க, அமைதிப்படுத்தி வச்சிருந்தோம்.
0: அமைதிப்படுத்தி. ஓகே, காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் அமைதிப்படுத்த மாட்டீங்க, நீங்க மொபைல் போன கூட அமைதிப்படுத்துவீங்க. சூப்பர்
1: சூப்பர் தீபா. இப்ப இத்தனை வருஷமா நீங்க எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல உங்களுக்கு ஃபேவரட் ஸ்டூடெண்ட் யாராவது இருக்காங்களா? லைக் இத்தனை வருஷமா நான் கிளாஸ் எடுக்கிறேன், இத்தனை கிளாஸையும் பாத்துட்டு, ஆனா இந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தாங்க இருக்காங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா?
2: சில பசங்க இருக்காங்க, அவங்க வந்து அப்பப்ப கூப்பிடுவாங்க, அவங்க முடிச்சுட்டு போனாலும் அப்பப்ப கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. சில பேர் இருக்காங்க.
1: ஓகே ஓகே, அவங்க எதனால உங்களுக்கு ஃபேவரட் ஸ்டூடண்ட்?
2: அவங்க நல்ல வகுப்பு நல்ல கவனிப்பாங்க, எங்க பார்த்தாலும் பேசுவாங்க, மரியாதையா பேசுவாங்க, அந்த மாதிரி.
0: ஓகே, இப்ப வந்து இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுல ரொம்ப மிஸ்டீவா இருக்காங்க அப்படின்னு கேட்ட மாதிரி, இப்ப இந்த காலத்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டேலண்ட் வந்து இல்ல, பட் அந்த டேலண்ட் இப்ப இருக்குன்னா என்ன டேலண்ட் சொல்லுவீங்க?
2: தொழில்நுட்பத்துல வந்து நல்லா இது பண்றாங்க, முன்னேற்றமா இருக்காங்க.
0: ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா?
2: அப்படின்னா தொலைபேசியில நிறைய புது புது விஷயங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கு இல்லைங்களா, நம்மளுக்கு கூட தெரியறது இல்ல, ஆனா அவங்க கிட்ட கேட்டா அவங்க வந்து நிமிஷத்துல சொல்லிடுறாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப முன்னேற்றமா இருக்காங்க அவங்க.
0: ஓகே, என்ன மாதிரி விஷயங்கள், ஏதாவது ஒரு உதாரணம்?
2: உதாரணம்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாது எப்படி பண்ணணும் அப்படின்னு, சில விஷயங்கள் எல்லாம் தொலைபேசியில.
1: சரி, உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் தெரியாம இருந்தப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, இப்படிதான் மேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன விஷயமா இருந்துச்சு, அவர் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அது சொல்லுங்க.
2: அந்த மாதிரி பொதுவா நான் உங்ககிட்ட கேக்குறது இல்லைங்க.
1: கேக்குறது இல்ல? ஓகே, கேட்டா தானே சொல்லி கொடுக்க.
0: ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலத்துல வந்து மொபைல் போன்ல, நீங்க சொல்லிட்டீங்க டெக்னாலஜியில வந்து ரொம்பவே தனித்துவமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலத்துல டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு இந்த ஒரு ஆப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னா எதை சொல்லுவீங்க?
2: அது இந்த இதுங்க,
1: இருந்தாலும் ரொம்ப நன்றி தீபா. ஓகே, ரொம்ப அழகா அந்த ஆசிரியோட தோரணையோட ரொம்ப அழகா வந்து அட்டெம் பண்ணிட்டு போனாங்க.
0: ரொம்ப பொறுமையா வேற பேசினாங்க.
1: அது அந்த டீச்சிங் லைன்ல இருந்தனால அவங்களுக்கு அந்த பொறுமை இருந்திருக்கு
0: கண்டிப்பா. ஓகே, அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி சொன்னாங்க, அண்ட் நிச்சயமா இந்த மாதிரி நிறைய சில விஷயங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து சிலதுக்கு பேர் இருக்கும், அதுல ஆராய்ச்சி பண்ணும், சிலதுக்கு வந்து நம்ம வந்து மேலோட்டமாவே பேர் இருக்கும். ஆனா அது வந்து அவங்க மழுப்பாம எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லாம வேற இந்த வேற ரூட்ல அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல,
1: டைவர்ட்டர்லாம் எதுவும் பண்ணாம ஓகே டைரக்டா இதுதான் பா அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: சூப்பர். ஓகே, நிகழ்ச்சியில இன்னொரு நேர் கூட இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: ஓகே கோகிலா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கேன். இப்ப இந்த இவங்க பேசும்போது யூசிங் வார்த்தை சொன்னாங்க.
1: ஓகே, என்னது
3: யூஸ்? இந்த போன் யூஸ் பண்றது.
1: போன் யூஸ் பண்றது. ஓகே ஓகே ஓகே
3: ஓகே. பஞ்சாயத்து சொன்னாங்க. பஞ்சாயத்துங்கிறது ஊராட்சி,
1: ஊராட்சி அலுவலகம். ஓகே ஓகே, அப்ப பரவாயில்ல. நிகழ்ச்சி நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே கேட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் என்னடா வேலை செய்யறது அப்படின்ற மாதிரி நாட்கள்ல நீங்க வந்து எப்படி உங்களுக்கு நீங்களே எப்படி வந்து ஒரு தெம்பு வர வச்சுட்டு எப்படி வேலை செய்வீங்க, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? தேநீர் குடிச்சா தெம்பு வரும். ஓகே சூப்பர் சூப்பர். சரி, உங்களுக்கு ரொம்ப நீங்க வந்து ரொம்ப இப்போ சமையல் செய்யறப்போ இந்த ஒரு டிஷ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரசிச்சு செய்வேன் அப்படின்னு நீங்க செய்யக்கூடிய ஒரு டிஷ் என்ன, அதை எப்படி செய்யணும் அதை சொல்லுங்க.
3: தக்காளி சட்னி செய்வேன்.
1: தக்காளி சட்னி அப்படிங்களா? சரி, எப்படி செய்வீங்க அதை சொல்லிருங்க.
3: தக்காளியும் வெங்காயமும் எண்ணெயில வதக்கி
1: அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பாராட்டு கிடைக்கிற ஒரு டிஷ்னா அது என்ன, அதை எப்படி செய்வீங்க? பருப்பு குழம்பு. ஓகே சரி, இப்ப நீங்க வெளியில எங்கயாவது போகணும்னா எப்படி போவீங்க?
3: இருசக்கர வாகனத்துல போவோம். அது இருக்கு, அதுல போவேன்.
1: மகிழுந்துல போவீங்க? ஓகே, அரசு பேருந்து இல்லைங்களா?
3: மகிழுந்து.
1: மகிழுந்து அது நீங்க செல்ஃப் டிரைவ்ங்களா?
3: இல்ல, நான் செய்வேன், ஓட்ட மாட்டேன். வீட்டுக்காரங்க கூட்டிட்டு
1: வந்து. ஓகே, வீட்டுக்காரோ. அப்போ நீங்க எங்க வெளியில போனாலும் அவர் தான் உங்களை கூட்டிட்டு போகணும் இல்லைங்களா?
3: அவங்க கூட தான் போவேன்.
1: ஓகே சரி, இப்ப வந்து உங்க வீட்டுக்காரர் வந்து உங்களோட அந்த கார் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? மாசத்துக்கு அது வந்து இது இது பண்ணுவாரு, இல்லைன்னா இது இது வாங்கி போடுவாரு, அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா ஒன்னு வச்சா கண்டிப்பா அதை மெயின்டைன் பண்ணும். அதை எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க?
3: அதை பத்தி கேட்கறதே இல்ல.
1: கேட்கறதே இல்லைங்களா? போறதோட சரி. ஓகே சரி, கிச்சனை எப்படி நீங்க நீட்டா மெயின்டைன்
3: பண்ணுவீங்க? பாத்திரங்களும் அடுப்பையும் கழுவி வச்சிருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்கு வந்து அந்த சிலிண்டர் வந்து எவ்வளவு மாசத்துக்கு ஒரு சத்திரும்?
3: ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா வரும்.
0: ஓகே, அப்ப நீங்க வந்து எப்படி கால் பண்ணி நீங்க பண்ணுவீங்களா இல்ல?
3: இல்ல, எங்க வீட்டுக்கார அவங்க சொல்லிடுது, அவங்க வாங்கி தந்துருவாங்க.
0: ஓகே ஓகே, இப்போ வந்து நீங்க வெளியில போயிட்டு வந்தோன்னா பண்ண, வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா முதல்ல பண்ணக்கூடிய விஷயம்னா என்ன? வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்
3: கை கால் முகத்தை கழுவி.
0: ஓகே, நீங்க வந்து கை கால் முகத்தை எல்லாம் கழுவுறதுக்கு வந்து பெரும்பாலும் இதைதான் பயன்படுத்துவேன்னு எந்த சொல்லுவீங்க?
1: என்ன பயன்படுத்துவீங்க?
3: சவக்காரம்,
0: சோப்பா?
3: அப்படிதான் சொல்றேன்.
1: நீங்க கடையில கொடுத்து சுத்தம் செஞ்சு வாங்கிக்குவீங்களா?
0: கடையில என்ன மாதிரி சுத்தம் செய்வாங்க? இல்ல, இப்ப நீங்க வந்து வீட்லயே கூட சுத்தம் செய்யலாம் இல்லையா, பட் கடையில எதுக்காக குடுக்கறீங்க?
1: என்ன கடை அது?
0: வெளியில போயிட்டு
1: குடிப்பீங்க? கூலிங் வாட்டர் நீங்க குடிக்கணும்னா எப்படி குடிப்பீங்க?
3: குளிர் சாதன பெட்டில வச்சு,
1: குளிர் சாதன பெட்டில இருந்து எடுத்து குடிப்பீங்க?
3: குடிக்கலாம், நான் குடிக்க மாட்டேன், குடிக்கலாம் சொல்றேன்.
0: ஓகே, நீங்க குடிக்க மாட்டீங்க அப்படியும், நீங்க ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிக்க மாட்டேன், ஏன்னா அது ஃப்ரிட்ஜ் வருது,
1: ஏன்னா அதுல ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஆங்கிலம் இருக்கு.
3: ஓகே, அது நான் அந்த தண்ணி குடிக்க மாட்டேன். இது வந்து இது இது நம்ம குளிருக்கு
1: உங்களுக்கு
4: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு பூர்த்தி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உணவு தானியங்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பம் உயர் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி கிராமம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு பணிகளை விரைவில் நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள் தொடங்கி மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தவிக அரசு பரிசீலனைக்குட்படுத்துவது தவறானது என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கிய உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 266 ரன் என்ற இலக்கை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 5:02.

இசை பொழுது நிகழ்ச்சியில இன்றைக்கு வாடாமலரில் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். இன்றைக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா இருவரும் இணைந்து பாடிய பாடல்கள் கேட்கவிருக்கும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

இதய கமலம் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 5:23. இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில நினைவு நின்ற பாடல்களின் தொகுப்புல பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.கே. சுஷீலா இருவரும் இணைந்து பாடிய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் OTFM 101.8 உடன்.

அனுபவம் புதுமை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

கேட்ட பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்புல பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

ஏன் பார்த்தோம் ஏன் நினைச்சோம்னு கவலைப்படுறாங்களா? எப்ப பார்ப்போம் கப்புன்னு சேர்வோம்னு நினைக்கிறீங்களா? அப்போதைக்கப்போ ஆசையிலேயும் பாசத்திலேயும் நேசத்திலேயும் விழுந்து துடிக்கிறாங்களா? அம்மா மனசு சும்மா இருன்னு ஜம ஜமான்னு கல்யாணம் நடக்கும்னு சொல்றியா?

அண்ணா இத்திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். இன்றைக்கு பொன்மாலை பொழுது வாடாமலர்ல நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்புல பி பி ஸ்ரீனிவாசன், பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் கேட்டோம். நேர்கள் கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நேர்கள் இணை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:41 பெட்டது கமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைக்கானம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும், கறவை மாடுகளுக்கு தாது உப்புக்கள் அரிக்க வேண்டியதுடன் அவசியம் குறித்து, சாண்டினெல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பற்றி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர்.

இன்றிரவு 9:30 இசை பேருரை பாகவதர் நிகழ்த்துபவர் நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் இமயவின் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 அருளசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ. சர்க்கரை நோய் குறித்து பல்வேறு தகவல்கள் வழங்குகிறார் மருத்துவர் ஏஞ்சல் சன்னி அவர்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்பு சட்டம் குறித்து சட்ட ஆலோசனை வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். நாளை காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணி பல்லவம் புதின தொடரின் 3 பருவம். தொடர்ந்து அறிவும் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 திரைக்கானம். 8:45 சர்வதேச யோகா தினத்தையொட்டி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபோல் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நாளை பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர். நேர்கள் இதுவரை இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: மாதிரி நீ சொன்னதே தேவி. நம்பி தொழுது நான் நாளும் போற்றிட, காவல் தரும் நின் காலும் கும்பிட. இது நாள் வரையும் என் நெஞ்சந்தனில் துதித்தது மதித்தது உண்டானால் சூலம் கொண்டு எழுச்சுடராய் வா. தீக்குள் பொங்க என் ஆக்ரோஷம் தீயன மாறிடும்.
1: அம்மன் திரைப்படத்திலிருந்து கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய விளக்கேற்றும் வேளை நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.

0: சும்மா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
1: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
2: எங்க
1: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவுத் திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பிரச்சினை உலக அளவில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி, இதன் மூலம் மேற்காசியாவில் அமைதி திரும்ப வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், வரிச் சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்

0: தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல்கட்டமாக செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விளம்பர அரசியலை நிறுத்திவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு இந்த சம்பவமே சாட்சி என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று கும்மிடிப்பூண்டியில் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவியதன் காரணமாகத்தான் மக்கள் மாற்றத்தை விரும்பி தாவேக்காவுக்கு வாக்களித்ததாக அவர் கூறினார். இருப்பினும் தாவேக்கா அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பது போல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தாவேக்கா அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த பாலியல் படுகொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது தொடர்கதையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசும் காவல்துறையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத் தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.

0: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே திருப்பூரில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி தீயணைப்புத் துறையின் சார்பில் இன்று நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது. திருப்பூரிலிருந்து சபரீஷ்.
1: மாவட்ட செய்திகள். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணிகளை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகையை கட்டமைத்த ஜான் சலீமனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குவாயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 44 நாடுகளில் 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யொகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாடுமணி சிங், சச்சின் சிவச், சாக்ஷி, பிரீத்தி பவார் உட்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் 8வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
4: ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
3: அதேதான்ப்பா, 60 ரூபா.
4: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
3: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
4: அடுத்த வழி,
3: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு, யூபிஐ மூலமா.
4: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
3: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
5: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
6: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
7: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:41.
8: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
9: நாக்குவிட்டன

0: கே கே சாதனா சர்க்கம் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் தாஸ் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேயர்கள் கேட்ட இந்த பாடலுடன் திரைகானம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, உங்கள் ஊட்டியம் 101.8
2: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30
1: டி
2: கடி
3: பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி
4: கேட்க தவறாதீர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி குவா குவா வாத்து. உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளோட இயல்பான பேச்சும் குறும்புத்தனமும் இனிவரும் நாட்களில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு உங்கள் ஒட்டிய 101.8 கேட்க தவறாதீர்கள்.

0: பத்து நிமிடம் ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் நந்தகோபால் அவர்கள்.
1: தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சில இடங்களில் அறுவடை பணிகளும் தொடங்கியுள்ளன. நடப்பு கோடை பருவத்தில் 400,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அறுவடைக்கு வரும் நெல்லுக்காக சாக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலிருந்து சாக்குகள் வரவழைக்கப்பட்டன. இதன்படி 42 வேகன்கள் கொண்ட சரக்கு ரயில்கள் மூலம் 5460 பேரல் சாக்குகள் தஞ்சைக்கு வந்தடைந்தன. ஒவ்வொரு பேரலிலும் 500 சாக்குகள் வீதம் மொத்தம் 27,30,000 நெல் சாக்குகள் கொண்டுவரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சாக்குகள் அனைத்தும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் அனைத்து தாலுக்காக்களிலும் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சருமான திரு ஷாஜகான் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த 40 மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாகவும், அந்த கூட்டத்தில் சிறுபான்மை மக்களின் நலன் சார்ந்த திட்டங்கள், மக்களின் கோரிக்கைகள், செயல்படுத்தாமல் உள்ள திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். மேலும் சரி செய்யப்பட வேண்டிய அம்சங்கள் மற்றும் புதிதாக கொண்டுவர வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4 படை வீடாக விளங்கும் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் தலைமை நீரேற்று நிலையம் அமைந்துள்ள குடிதாங்கி பகுதியில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் ஆய்வு மேற்கொண்டார். குடிநீர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரிசெய்து பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வினோத், சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட வேளாண் பயிர் கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் வெளியிடுவார் என்றார். மேலும் கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்பொழுது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை கிடைப்பதாகவும், இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தின் புதிய மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி ரேவதி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழக அரசின் அண்மைய நிர்வாக மாற்றங்களின் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள அவர், இதற்கு முன்பு உயர்கல்வித்துறையில் துணை செயலாளராக பணியாற்றி வந்தார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட அவர், அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்றும், முந்தைய மாவட்ட ஆட்சியர்கள் தொடங்கி வைத்த வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் பொதுமக்கள் நலப்பணிகள் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தஞ்சாவூர் அருகே கரந்தையில் அமைந்துள்ள பல 1000 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு கருணாசாமி திருக்கோவிலில் 7 கண்ணாடி பல்லக்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட கண்ணாடி பல்லக்கில் அருள்மிகு பெரியநாயகி சமேத கருணாசாமி எழுந்தருளினார். தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மற்றும் திருவையாறு வட்டப்பகுதிகளில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேர் பரப்பளவிலும், திருவையாறு பகுதியில் 295 ஹெக்டேர் பரப்பளவிலும் வாழை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில், அண்மையில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் ஏராளமான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள கணக்கெடுப்பின்படி சுமார் 82 ஹெக்டேர் பரப்பளவில் வாழை பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்ட அமைச்சர் திரு ஷாஜகான் சேத விவரங்கள் தொடர்பாக விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொண்டு அதன் அறிக்கையை தமிழக முதலமைச்சரிடம் சமர்ப்பித்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார்.
0: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்திடப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் ஸ்லோவாக்கியா முக்கிய பங்கு வகித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான இந்திய இருக்கை ஏற்படுத்தப்பட உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வோடு கையாள வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர்

0: மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று கோவாவில் காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள் மேலாண்மைக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகமும் காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து இந்த இணையதள சேவையை வடிவமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். காற்றாலை மின் உற்பத்திக்கான உபகரணங்கள் குறித்த அனைத்து விவரங்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். உபகரணங்கள் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு இந்த இணையதளம் உதவிடும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கம் அளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு விநியோகமும் சீராக உள்ளதாக கூறினார். பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் முன்பதிவு செய்த 3 நாட்களில் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 24,184 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் 2,18,000 5 கிலோ சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விளையாட்டு வாரியத்தை அமைப்பதற்கான தெரிவுக் குழுவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் திரு டி வி சோமநாதன் தலைமையிலான இந்த குழுவில் விளையாட்டுத்துறை செயலர் திரு ரஞ்சன் ராவ், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் திரு ஹர்பால் சிங், ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற ககன் நரங், பளுதூக்கும் வீராங்கனை குஞ்சராணி தேவி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பஞ்சாபில் தெருநாய்கள் கடித்ததில் 8 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க கோரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில தலைமைச் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூப்நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி தெருநாய்கள் கடித்ததில் உயிரிழந்த சம்பவம் குறித்து ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்குடன் இன்று பேச்சு நடத்தினார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள அவர், அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளின்போது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமராவதியை சர்வதேச தரத்திற்கு இணையான நகரமாக உருவாக்குவது குறித்தும் இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக திரு சந்திரபாபு நாயுடு சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். மணிப்பூரில் இயற்கை வேளாண்மைக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எம் எம் கெம்சன் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயற்கை உரங்களை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். மாநிலத்தில் 4,000 ஹெக்டேர் நிலங்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கூடுதலாக 4,000 ஹெக்டேர் பரப்பளவு

0: மாநிலங்களின் நிலங்களை இயற்கை வேளாண்மைக்கு மாற்ற தமது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திரு எம்னம் கெம்சந்த் சிங் தெரிவித்தார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கீவ் மற்றும் கார்கிவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்களுடன் தொலைபேசியில் தனித்தனியே பேச்சுகள் நடத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 நாடுகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசிசா யோகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாதுமணி சிங், சச்சின் சிவாஜ், சாக்ஷி, பிரீத்தி பவார் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய டென்னிஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், சஹஜா யாமளப்பள்ளி, மனஸ் தாம்னே, தக்ஷினேஸ்வர் சுரேஷ் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: நேர்காணலை தொடர்ந்து கேட்கலாம். வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 13 முதல் 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 95% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 85% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 முதல் 4 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். தொடர்ந்து விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மைக்கு பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60வது நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களவை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் கலந்து இலை வழியாக தெளிக்கலாம். மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வாழையில் 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்க வேண்டும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். குறுமிளகு செடிக்கு 1 செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பேரலம் அல்லது ஃபெசிலைசிஸ் சப்டிலிசிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம்பிண்ணாக்கு 500 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். நீர்கள் இதுவரை வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை கேட்டீர்கள்.
3: வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7:30.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகளுக்கு தாது உப்புக்கள் அளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கறவை மாடுகளுக்கு தாது உப்புக்கள் அளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சாண்டினெல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி காரு அவர்களுடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி கேட்கலாம்.
1: சல்பர் வந்து சல்பர் கண்டினிங் அமினாசன் சொல்லக்கூடிய சல்பர் கலந்திருக்க அமின அமிலங்களுக்கு ஒரு மூலப்பொருளை கட்டாயம் தேவைப்படுது. சிஸ்டீன், சிஸ்டைன், மெத்தியோனின். இந்த சல்பர் கண்டினிங் அமினாசன் எதுக்கு தேவைப்படுதுன்னா, கெரட்டின், கொலாஜன், எலாஸ்டின் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பொருளாக இருக்கு. எலாஸ்டின்ங்கிறது வந்து என்னன்னா வந்து ரத்த குழாய்களில் இருக்கும். கொலாஜன்கள் வந்து தசைகளுக்கு இடையில வந்து இருக்கும். கெரட்டின்கிறத வந்து நெயில், அதாவது நகத்தில், உரோமத்தில் மற்றும் கொம்புகளில் காணப்படும். ஆக இதனுடைய வளர்ச்சிகளுக்கு கட்டாயம் வந்து சல்பர் வந்து தேவைப்படுகிறது. அதனால் வந்து சல்பரும் கட்டாயம் கொடுத்தாங்க சார்.
2: அடுத்ததான் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் பேசலாங்க சார். ரொம்ப அதிக அளவும் தேவைப்படாது, ஆனால் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா?
1: ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதனுடைய அளவு மிக மிக குறைவு. அதனுடைய குறைபாடு நிறைய நோய்களை உருவாக்குறதுக்கு காரணமாகும். உதாரணமாக இப்போ இரும்பு சத்து எடுத்துக்கோங்க சார். இரும்பு சத்து வந்து கட்டாயம் ஹீமோக்ளோபின் சொல்லக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நிரம்பிக்கு வந்து மூலப்பொருளாக இருக்குது. இப்போ ஒரு 4% இருக்குது ஹீமோக்ளோபின் வச்சுக்கோங்களேன். இது இல்லைன்னா என்னாங்கன்னா வந்து ஆக்சிஜன் வந்து ஒவ்வொரு திசுகளுக்கு எடுத்து செல்ல முடியாது. ஆக்சிஜன் வந்து எடுத்துகிட்டு போக முடியலனா வந்து செல்கள் எல்லாமே இறந்துவிடும். அதனால் வந்து சின்னதாக தேவைப்படக்கூடியது, குறைந்த நிலையில் தேவைப்படக்கூடியது. அதனுடைய ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய பாதிப்புலே, அதாவது நம்ம ரத்த சோகை சொல்ல முடியல, அதை வந்து ஏற்படுத்தும் இரும்புச்சத்தினுடைய குறைபாடு. விலங்குகளில் முக்கியமாக வந்து சார்

0: பன்றிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் கொடுப்போம் சார். ஏன்னா பன்றிகளுடைய தாய்ப்பாலில் வந்து இது ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், 7 மில்லிகிராம் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு தேவை வந்து அதிகமாக இருக்கும். முந்தையெல்லாம் நம்ம வந்து என்ன வந்து பன்றிகளை வந்து மண்ணில் வளர்த்துருப்போம். அப்போ வந்து அந்த மண்ணை கிளறி தோண்டி கொஞ்சமாவது இரும்புச்சத்து போய் சேரும். ஆனாலும் சரி, இப்போ நான் காங்கிரீட் போட்டு ஆரம்பிச்சிட்டோம். அதில் இப்போ குட்டிகளில் வந்து ரத்த சுவை கட்டாயம் இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, முறையாக பண்ணயம் பண்ணுற பன்றிகளில் பன்றி குட்டி போட்ட அன்னைக்கே அந்த குட்டிகளுக்கு வந்து அந்த ஃபெரஸ்ன்னு சொல்லக்கூடிய இரும்புச்சத்தை வந்து ரெண்டு தொடையிலையும் போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் தான் வந்து ஆமாம் சார், அப்போ தான் ரத்த சுவையை தவிர்க்க முடியும் பன்றிகளை பொறுத்தளவுக்கு.
1: சரிங்க சார். சார், இது மாதிரி நிறைய மைக்ரோநியூட்ரியன்ட்லாம் இருக்கு இல்லைங்களா சார்?
0: ஆமாம் சார்.
1: இதை எப்படி சார் நம்ம கால்நடைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்? இப்போ பன்றிகளுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இன்ஜெக்ஷனாக இன்ஜெக்ட் பண்ணிடுவோம்.
0: ஆமாம் சார்.
1: மனிதர்களை பொறுத்த வரைக்கும் டேப்லெட்டாக கொடுத்துருவோம்.
0: ஆமாம் சார்.
1: இல்லை ஃபுட்டில் கொடுக்கலாம். கால்நடைகளுக்கு ஒரே வழி தீவனங்கள் தான்.
0: இதுலேயும் நிறைய வழிகள் இருக்கு சார். கால்நடைகளுக்கு எந்தெந்த வழி? இப்போ ஒரு இதை போதுக்கு முன்னாடி சார், நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துலேருந்து ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணாங்க சார். மண்ணில் எவ்வளவு இருக்குது, புள்ள எவ்வளோ இருக்குது, மாட்டில் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் எந்தெந்த கனிமங்கள் தான் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அரைவ் பண்ணிட்டாங்க சார். வழக்கமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து ஒரு மாட்டுக்கு ஆட்டுக்கு என்ன தேவையோ அதனுடைய இப்போ எவ்வளோ கால்சியம் இருக்கணும், எவ்வளோ பாஸ்பரஸ் இருக்கணும், எவ்வளோ சல்ஃபர் இருக்கணும், எவ்வளோ ஃபெரஸ் இருக்கணும், அயோடின் இருக்கணும், கோபால்ட் இருக்கணும், லிஸ்ட் ஒன்று போட்டு பொதுவான அட்டவணையை வச்சு அதை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த முதலமைச்சர் வந்து கடைகளில் கிடைச்சது சார். இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவும் பிரிச்சுட்டாங்க. அந்த சால்ட்டை வந்து 4 டைப்பாக பிரிச்சுட்டாங்க. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஏரியாவில் சுண்ணாம்பு குறைவான அதை மட்டும் போட்டு கொடுப்பாங்க. என்ன கனிமம் கம்மியாக இருக்கோ பொதுவாக எல்லாத்தையும் போடாமல் குறிப்பிட்ட குறைபாடு உள்ள கனிமத்தை மட்டும் போட்டு ஏரியா ஸ்பெசிஃபிக் இன்டர்வென்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இது மாதிரி தமிழ்நாட்டை 4 வகையாக பிரித்து 4 டைப் 1, 2, 3, 4 வந்துட்டாங்க சார். இதை வந்து நம்ம வந்து உணவு சாப்பிட்டு சப்ளிமெண்ட்டாக கொடுக்க சொல்கிறோம். மாடுகளுக்கு வந்து கறவை மாடுகளுக்கு மிக மிக முக்கியம். எதுக்காகனா சார், ஒரு மாட்டில் வந்து பாலில் 2 கிராம் சுண்ணாம்புச்சத்து வரும். ஒரு 2 கிராம் சுண்ணாம்புச்சத்து பாலில் 1 லிட்டரில் வரணும்னா அது 5 கிராம் சாப்பிடணும். அதனால 5 கிராம்லேருந்து குடலில் உறிஞ்சி பாலில் வர்றது கட்டாயம் 2 கிராம் வரும். 10 லிட்டர் கொடுக்கணும்னா அதுக்கு 50 கிராம் கட்டாயம் கொடுக்கணும். அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, எல்லா தீவனமும் கொடுத்தாலும் சரி, இந்த மினரல் மிக்சர்னு சொல்லக்கூடிய தாது உப்பு கலவையை வந்து ஒரு பால் அளவுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோ படி கொடுக்க சொல்லுவாங்க. இது ஒரு முகம். இதை வந்து பெரும்பாலும் இதை வந்து தீனியோட கலந்தா கொடுக்கணும், தண்ணியில் கலந்து கொடுக்கக்கூடாது. தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது என்னென்னா, முக்கியமாக எல்லா தண்ணியுமே வந்து கால்நடை சாப்பிடாது. கொஞ்சமோட்டு மிச்சுன்னா அதில் சில சத்துக்கள் இருந்து வீணாக போய்விடலாம். ஆனால் தீவனத்தோட தான் கொஞ்சமாக தான் வச்சிருப்போம். அந்த தீவனத்தை வீணாக்காது, தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம் சார். இது ஒரு மெத்தட். ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியதை வந்து இன்ஜெக்ஷனாகவே போடுறாங்க சார். பாஸ்பரஸ் வந்து பாஸ்பரஸ் இன்ஜெக்ஷன் தனியாகவே வருது. அந்த மாதிரி இன்ஜெக்ஷனாக போடுறது வந்துச்சு. தசையிலையும் போடுறாங்க, ஐவியில் போடக்கூடியதே வந்துருச்சு. அது மாதிரி இன்ட்ராவின்னு சொல்லக்கூடிய நரம்பில் போடக்கூடிய ஊசிகள் மூலமாகவும் செலுத்தலாம். இல்லை ஒரு கூழாக கரைச்சி இப்போ வந்து ஜெல்னு போட்டிருப்பாங்க, உடச்சிட்டு பெருசாக வாயில் வச்சு ஊற்றி விட்டோம்னா அது ஜெல்லாக கூட அப்படி உள்ளே போயிட்டு கரைய வந்துச்சு. சில கனிமங்களை வந்து ரூம் அதாவது 4 வயிறு இருக்குங்க சார், 4 வயிறில் ரெட்டிக்குளம் சொல்லக்குள்ள உள்ளது தங்கிக்கும். இந்த புல்லட் மாதிரி போட்டு அடிச்சு விட்டுருவாங்க, வயிற்றுக்குள்ளே போட்டு விட்டுருவாங்க. அது ரெட்டிக்குளமுங்க வந்து வயிறில் போய் தங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஸ் ஆகி அந்த தாதுப்பு கொடுக்க மாதிரியும் முறைகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய வழிகளில் வந்து நம்ம வந்து தாதுப்பு தேவையை நிவர்த்தி செய்யலாம். தாது உப்பு கட்டிகள் மூலமாக செய்வது இப்போ எல்லா பண்ணைகளிலும் பிரபலம் அடைஞ்சிச்சு. தாது உப்பு கட்டிகள், தாது உப்பு கட்டிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தாது வழக்கமாக இருக்கக்கூடிய மணல் மிச்சரை எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு ஃபில்லர் சேர்த்துக்குவாங்க. சுண்ணாம்பு சேர்த்து சேர்ந்த ஒரு ஃபில்லரோ ஒரு பைண்டர் ஒன்று சேர்த்துக்குவாங்க. பிடிப்பான் பிணைப்பான் ஒன்று தேவையில்லைங்களா, கட்டியாக இருக்க சேர்த்து அதை குறிப்பிட்ட தண்ணி ஊற்றி ஒரு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் வச்சு அழுத்தி கட்டி மாதிரி ஆக்கிடுவாங்க. இந்த கட்டி வந்து உருளையாக இருக்கலாம், கோள வடிவில் இருக்கலாம், விவரையில் இருக்கலாம். அதை வந்து ஒரு செட்டில் வந்து நடுவில் தொங்க விடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சைடில் வந்து ஆங்கிள் போட்டு அது வந்து போனால் நக்கி சாப்பிட்ற மாதிரி அமைப்பு செஞ்சு வச்சு விட்டுருவாங்க. கால்நடைகளுக்கு இயல்பாகவே அதுக்கு எப்போ குறை இருக்குன்னு தெரியுது, அப்போ போய் எடுத்து சாப்பிட்டுக்கும். வழக்கமான முறையாக பண்ணையும் பண்ணவங்களும் எல்லாமே கொடுத்துருவாங்க. முறையான தீவனம், சரி விகித உணவு சரியான அளவு கொடுத்துருவாங்க. ஆனாலும் இந்த மைக்ரோநியூட்ரியன்ட்டுடைய குறைபாடு இருக்குங்க வந்து அந்த அனிமல் எப்போ ஃபீல் பண்ணுதோ அப்போ அது போய் அதை நக்கி சாப்பிட்டு அதனுடைய தேவையை பூர்த்தி செல்லும். அதனால் உற்பத்தி திறன் மேம்படும், மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாக இருக்கும் அந்த கால்நடைகளுக்கு. ஏன்னா பெரும்பாலான தாது உப்புக்கள் ஆன்டி ஆக்சிஜன் சொல்லக்கூடிய ஆக்சிஜன் தடுப்பானாக இருக்கும். ஆக்சிடேஷன் ஆகாமல் இருந்துச்சுனாலே, ஆக்சிஜன் தடுப்பான இருந்தாலே இம்யூனிட்டி லெவல் வந்து அதிகமாகிடும். அதுக்கு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும்.
1: நிறைய விஷயங்கள், அதாவது தாதுப்புகள் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டீகோட் பண்ணோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசி இந்த விஷயங்கள் நம்ம உதாரணத்துக்கு ஒரு கறவை மாடு எடுத்துப்போம். கறவை மாட்டுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கொடுக்கணுங்களா, இல்லை சின்ன குட்டியிலேருந்தே கொடுத்து வளர்க்கணும்?
0: கட்டாயம் சார், சின்ன குட்டிகளுக்கு இருந்தே தேவைகள் அதிகமாக தான் இருக்கும் சார். அதுலேருந்து அம்மாட்டிருந்து வரக்கூடிய பால்லேருந்து மீட்டவுட் ஆகும்போது நம்ம மேயக்கூடிய இடத்துல போதுமான அளவு தாதுப்புக்களை தேவையில்லாங்க போது, இப்போ எல்லா பண்ணைகளுமே முறையான பண்ணைகளில் குட்டிகளுக்கு வந்து தாது உப்பு கலவை கட்டி தொங்க விட்டுருவாங்க. தீனியில் கலந்து போனாலும் அது தேவை இருக்கும்போது அதை எடுத்து சாப்பிட்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை உள்ளே உருவாக்கி தான் வச்சுருக்காங்க. அதனால தான் உற்பத்தி திறன் மேம்பட்டு கொண்டிருக்கிறது. கட்டாயம் கொடுக்க வேண்டும் ஐயா, எல்லா வயதினருக்கும்.
1: சரிங்க சார். இவ்வளோ வந்து நம்ம டைரெக்டாக கொடுக்குறோம், இது வந்து நேரடி முறையாக இருக்குது. இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தடும் இருக்குல்ல.

0: ஃபிட்னஸாக இருப்பவன் நம்ம மண்ணில் இல்லை. மண்ணில் செறிவை அதிகப்படுத்தி அது மூலமாக வந்து தாவரத்தில் செறிவை அதிகப்படுத்தினா அது தேவையில்லாத பணவிரயம், தேவையில்லாத நியூட்ரியன்ட் வேஸ்ட் தான். அதெல்லாம் வந்து நேரடியாக கொடுக்கறது மட்டும்தான் ஒரு நிறைய சரியான தீர்வாக இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறத வந்து என்ஷூர் பண்ணவும் முடியும் சார்.
1: நிச்சயமாக அது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது சார். ஏன்னா காஸ்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இதற்கு இன்னொரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோ நியூட்ரன்ட் கிடைக்கிது, ஸோ இதற்கான ஒரு பொருட்களாகவோ இல்லை மற்ற வகை தாவரங்களோ, அதாவது தாவரம் அப்படின்னா இந்த கால்நடைகள் உண்ணக்கூடிய தாவர வகைகளோ வளர்த்தா அதிலிருந்து சிலது கிடைக்கும் இல்லைங்களா?
0: கட்டாயம் சார். சில குறிப்பிட்ட தாது உப்புகளை அதை மாதிரி என்ரிச் பண்ணி கொடுக்குறாங்க சார். அதாவது ஒரு தாவரத்தோடையோ வளர்த்தும் போது வழக்கமாக வந்து தாவரத்தோட வளர்க்கும் போது அதுக்கு வந்து கார்பனோட சேர்ந்து போகும் சார், கரிம கனிமமாக போகும். சாதாரண கனிமம் மட்டும் கொடுக்கும்போது அது உடல் உறிஞ்சப்படுறதுக்கும் வேற ஒரு கரிமப்பொருளோடு சேர்ந்து கொடுக்கும் உறிஞ்சுதன் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அசோலா அது கூட அந்த குரோமத்தை சேர்த்து கொடுத்தோம்னா அது மூலமாக சாப்பிடும்போது கிடைக்கிற குரோமத்தின் அளவு அதிகமாக இருக்கு, உடலில் சாரக்கூடிய அளவு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியும் சில கனிமங்களுக்கான இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார்.
1: இல்லை இந்த கேள்வி நான் முன்வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஹியூமன்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து அனிமல்ஸாக இருக்கட்டும் கேட்டல்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், இயற்கையான முறைகளில் நம்ம இயற்கையான உணவுகள் சாப்பிட்றது மூலிமா இந்த சத்துக்களை எடுக்கும் பொழுது நம்மளுடைய உடல் பழக்கப்பட்டிருக்கும், அது இயற்கையான வழியாக இருக்கும், அதை வந்து நம்ம ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்போம். இல்லை இதை வந்து நம்ம எப்போவுமே ஆர்டிஃபிஷியலாக ஒரு இதாக கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு ஒரு கட்டத்திற்கு பிறகு அது மாத்திரைகளாகவோ இல்லை வந்து இன்ஜெக்ஷனாகவோ இல்லை நீங்கள் சொல்கிறாப்புல செறிவூட்டப்பட்ட உணவுகளில் வந்து கலந்தா கொடுக்குற அந்த ஒரு மெத்தட் வந்து எவ்வளோ நல்லா இருக்கும், ஐ மீன் எவ்வளோ வந்து பாசிபிளாக இருக்கும் சார்? ஏன்னா இயற்கையை ஐ மீன் வந்து உடலோட செயல்திறனை நம்ம மாற்றி அமைக்கிறோம் இல்லைங்களா? இயற்கையான வழியில் நீங்கள் சாப்பிடாத எல்லாமே செயற்கையாகவே உனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கும்போது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உணவு அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடும், இயற்கையான வழியில் நாடாமையே போயிடுவோம் இல்லைங்களா?
0: இல்லை அப்படி இல்லைங்க சார். இப்போதைக்கு இயற்கையாகவே இயற்கையில் கிடைக்கக்கூடிய தாவரங்களிலே இதனுடைய செறிவை அதிகப்படுத்தி அதை கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சியும் இந்த ஆராய்ச்சியில் பண்ணிகிட்ருக்காங்க. அது மூலமாகவும் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண முடியும்னு சொல்லி குறிப்பிட்ட தாது உப்புக்களின் தேவையை செறிவை மேம்படுத்தி தாவரங்கள் மூலமாக கொடுக்க முடியும் சார். அது வந்து ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி இருக்கு, அதுவும் ஒரு உகந்த முறையாக தான் இருக்கு சார், நடைமுறைக்கு சாத்தியமான.
1: நான் அந்த கேள்வி உங்ககிட்ட குறிப்பிட்டு கேட்கணும் ஒரே ஒரு சந்தா என்னன்னா, இப்போ ஒரு ஒன்ஸ் வந்து நம்ம அந்த இதெல்லாம் வளர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா அதன் மூலியமா இப்போ கிராஜுவலாக நம்ம எவ்வளோ தேவை அவ்வளோ வளர்த்து வச்சுக்கலாம். ஸோ அது நமக்கு வந்து ஒரு உணவாகவும் மாறும், பிளஸ் வந்து இந்த அடிஷ்னல் நியூட்ரன்ஸ்க்காகவும் நமக்கு மாறும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு இயற்கை முறையில் எல்லாமே செயற்கை முறையிலே வாங்குறோம் அப்படின்போது காஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் நமக்கு அதிகமாக செலவாகும் இல்லைங்களா?
0: ஆமாம் சார், உண்மையா சார்.
1: ஸோ ஒரு விவசாயியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அதுதான் கரெக்டாக இருக்கும்.
0: ஆமாம் கட்டாயமா சார். செறிவூட்டப்பட்ட ஒரு இது இருக்குன்னா அது கட்டாயம் காஸ்ட்டும் அதிகமாக தான் இருக்கும் சார். ஆனால் தாது உப்புகளை பொறுத்தளவுக்கும் நம்ம தீவனத்தில் கலந்து கொடுப்பது ஒன்றே சாலச் சிறந்ததாக இருக்கும். அதான் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் அதற்கு கிடைக்கக்கூடிய கிடைக்க வேண்டிய தாது உப்புகளை முறையாக கொடுத்தாலும் கிடைக்கும் அளவை நம்ம உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் அமையும் நம்பர்ஸ்.
1: இவ்வளோ நேரம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், இதில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் இருக்கு. இப்போ தாது உப்பு கட்டிகள் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம பண்ணைகளில் கட்டி தொங்க வைக்கிறோம், இது ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு, இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், என்னென்ன விஷயங்கள் கவனிக்க ஐ மீன் எந்தெந்த விஷயங்கள் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற விஷயங்களா இருக்கு இல்லைங்களா? இப்போ தாது உப்பு கட்டிகள் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே வந்து கொட்டையினுடைய நடுப்பாகத்தில் வந்து கால்நடைகளுக்கு கட்டி வைங்க அப்படின்னு மாதிரி நம்ம சொல்றோம். ஸோ இதை தூக்கி ஒரு மூலையில் வச்சிருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை வந்து கால்நடைகள் பார்க்கணும், அங்கே இருக்கிற விஷயம் அதுக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்களேன்
0: சார். ஓரமாக வைக்கக்கூடாதுன்னு கணக்கு கிடையாது சார். ஆனால் ஓரமாக வைக்கும்போது என்னன்னா சார், அதை வந்து முதல்ல ஒரு தடவை கொண்டு போய் நம்ம நக்க விட்டு காமிச்சில நாக்கில் தடை விட்டு கொண்டு வந்து அக்கள் வச்சிட்டோம்னா அது பழகிக்கும் சார். வழக்கமாக ஒரு பால் குடிக்கனாலே கொடுத்தோன்னு பால் குடிக்க போகுது, பக்கெட்டில் பால் கொடுக்கணும். நம்ம தான் காலில் வச்சு வாயில் வந்து அப்படி தம்ப வச்சு அந்த நாக்கில் வச்சு கொண்டு போய் உள்ளே வச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிடும். அதே மாதிரி பழக்கப்படுத்தணும். இது நடுவில் வச்சோம்னா ஈஸியாக போகும்போது வரும்போது எல்லா அனிமலுக்கும் ஈஸியாக கிடைக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நடுவில் வச்சு நம்ம வந்து அது பார்வைக்கு இருக்க மாதிரி இருக்கும். விலங்கினங்களை பொறுத்தளவுக்கு அதற்குடைய குறைபாடுகளை அதே அறிந்து கொள்ளும் திறன் உள்ளது சார். எப்போ வந்து குறைபாடு இருக்குன்னு தெரியுதோ அப்போ போய் அதனுடைய தேவையை எடுத்து சாப்பிட்டுக்கும் சார். அதனால் வந்து தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் திறன் பட்டது.
1: இந்த மாதிரி தாது உப்பு கட்டிகளை நம்ம ஒரு ஸ்டாட்டிக் பிளேஸில் வைக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த யூஸ் வச்சிருக்கு. சிலர் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் எனக்கு வசதி கிடையாதுங்க, இந்த தூக்கி ஏதோ ஒரு மூலையில் வச்சுட்டு போகிறாங்கன்னு வச்சுட்டு போவாங்க. ஆனால் என்ன பண்ணுனா, ஸோ எலிகள் வந்து கடித்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதன் மூலியமா நோய்கள் பரவாயில்ல.
0: இல்லை சார், இதை வந்து நம்ம கட்டி தொங்கல எலிகள் வந்து சாப்பிடுது.
1: இல்லை கட்டி தொங்க வைக்கிறதுல நம்ம ஒரு மூலையில் நம்ம வச்சுட்டு வரோம் வச்சுக்கோங்களேன்.
0: வழக்கமாக நீங்கள் வச்சிருக்கும் போது சார் அந்த பாக்கெட்டை உடைக்காத வரைக்கும் அது வந்து ஒரு சீல் போட்டு தான், ஒரு கிராப்பர் போட்டு தான் வச்சிருப்பாங்க. அதனால வந்து அதில் எலிகள் போய் அதை சிறுநீர் கழிக்கவோ அதனுடைய கழிவுகளை வெளியிடப்போ இல்லை, அதன் மூலம் நோய்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. எப்போ கட்டி தொங்க விட போகிறோம் அப்போ தான் அதை ஓப்பன் பண்ணி போட போகிறோம். அந்த இடத்துல வந்து எலிகள் மூலமாக அதை விரும்பி போய் சாப்பிட செய்ய சார்.
1: இல்லை என்னோட பாயிண்ட் வந்து வேற மாதிரி இருக்கு சார். இப்போ நான் கட்டி தொங்குறதுக்கான வசதிகள் எங்கிட்ட கிடையாது. நான் கேட்கறது வந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய சூழ்நிலை வச்சு நான் கேட்குறேன். நம்மகிட்ட இருக்கிற கொட்டைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த கற்கட்டடங்களாக இருக்கும். ஸோ அதில் நமக்கு அந்த அளவுக்கு வசதி கிடைக்குமா தெரியல. ஏன்னா ஒரு சின்ன ஒரு 10x10 இடத்துல வந்து ஒரு 4-5 மாட்டை தூக்கி உள்ள வச்சு அடைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ கட்டி வச்சு இதெல்லாம்

0: அவ்வளோ இதாக இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு மூலையில் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்பொழுது மற்ற எலிகள் இந்த மாதிரி விலங்குகள் கடித்து அதன் மூலிமா
1: இல்லை,
0: நோய் தொற்று பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறேன்.
1: இதுவரை அப்படி எதுவும் ரெக்கார்ட் பண்ணலைங்க சார் இது வரைக்கும். ஏன்னா அதில் கிடைக்கக்கூடிய பிணைப்பான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உப்புனுடைய சதவீதம் அதிகமாகும், சாதாரண பிணை அதிகம் சதவீதமாக இருக்கும். அதனால் மிச்ச விலங்குகளை வந்து அதை கறித்து சாப்பிட்டு அந்த மாதிரி எதுவும் இதுவரை நிகழவில்லை சார். அந்த மாதிரி எந்த சாத்தியக்குறிகளும் இதுவரை இல்லை, ரெக்கார்ட் பண்ணல சார்.
0: ஓகே சார்,
1: மிக்க நன்றி ஐயா.
0: சார், இவ்வளவு நேரம் கறவை மாடுகளுக்கு தாது உப்புகளுடைய தேவை என்ன அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த விஷயங்கள் விவசாயிகளுக்கும் இல்லை கறவை மாடு வளர்ப்பவர்களுக்கு இன்னொரு பேக்கப் காலம், ஐ மீன் வந்து இது வரைக்கும் இந்த பிராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற பிராக்டிஸ் வந்து பழக தொடங்குவாங்க, இல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த இன்னும் செறிவா பயன்படுத்தவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ.
2: இதுவரை கறவை மாடுகளுக்கு தாது உப்புக்கள் அளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சாண்டினெல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி காரு அவர்களுடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி கேட்டீர்கள். தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம். இந்தியாவில் 40 விழுக்காடு மக்களுக்கு ஆடு வளர்ப்பு மிக முக்கிய தொழிலாகும். நம்பகமான வருமானத்தை இந்த ஆடு வளர்ப்பு வழங்குகிறது. தமிழகத்தில் ஆடு வளர்ப்பில் தென் மாவட்டங்களின் பங்கு மிக முக்கியமானது. ஆடுகளின் எண்ணிக்கையில் திருநெல்வேலி மாவட்டம் 3 இடத்திலும், அதைத் தொடர்ந்து விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களும் உள்ளன. ஆட்டுப் பண்ணைகளின் பொருளாதார

தாக்கத்தை பாதிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது நோய் தாக்கமாகும். ஆகவே பண்ணைகளில் உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாண்டு நோய்கள் ஏற்படா வண்ணம் பாதுகாப்பது பண்ணையை லாபகரமான முறையில் நடத்தி செல்ல வழிவகுக்கும். சிறந்த உயிர் பாதுகாப்பு முறைகளை பண்ணையில் கையாளுவதனால் நமது பண்ணையை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அருகிலுள்ள பிற பண்ணைகளையும் கால்நடைகளையும் பண்ணையில் வேலை செய்பவர்களையும் மனிதர்களையும் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்க ஏதுவாகிறது. உயிர் பாதுகாப்பு என்பது கால்நடைகளை தாக்கும் நோய் கிருமிகளிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது என்று பொருள்படும். உயிர் பாதுகாப்பு முறைகளில் பலதரப்பட்ட மேலாண்மை முறைகள் அடங்கும். உயிர் பாதுகாப்பு முறைகளை நடைமுறைப்படுத்துவதால் முக்கியமாக கால்நடைகளின் உடல் நலம் பேணப்படுகிறது. பல்வேறு வழிகளின் மூலம் பண்ணைக்குள் வருகின்ற நோய் கிருமிகள் தடுக்கப்படுவதால் பண்ணையில் நோய்களின் தாக்கத்தை மிக எளிதாக கட்டுப்படுத்தலாம். மேலும் எலிகள், பறவைகள், மற்ற விலங்குகள் போன்றவற்றால் ஏற்படும் பிரச்சினைகளையும் கால்நடைகளை தாக்கும் நோய்களையும் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தடுக்க முடியும். இதன் காரணமாக நோய்களின் சிகிச்சைக்கு ஆகும் செலவு வெகுவாக குறைவதால் பண்ணையின் பொருளாதாரம் மேம்படும். நோய் தாக்கம் ஏற்படும் போது ஆரம்ப நிலையில் வெளிப்படையாக நோய் அறிகுறிகள் தென்படாது. தகுந்த உயிர் பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளாமல் ஒரு நபர் வெளியிலிருந்து பண்ணைக்குள் சென்றாலோ பண்ணையிலிருந்து வெளியே சென்றாலோ அவர் மூலமாக நோய் கிருமிகள் பரவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. இனி சொல்லப்படும் வழிகளில் தொற்று நோய்கள் ஆட்டு பண்ணைகளுக்கு இடையே பரவுகின்றன. அதாவது, நோயுற்ற ஆடுகளை வெளியிலிருந்து பண்ணைக்குள் கொண்டு வருதல், வாகனங்கள், உபகரணங்கள், உடைகள், காலணிகள், மருத்துவர், பண்ணை வேலையாட்கள், வியாபாரிகள், பிற பண்ணையாளர்கள் மூலமாகவும், தீவனம் மற்றும் தண்ணீர் மூலமாகவும், நாய், பூனை, எலி, பறவைகள் மற்றும் பூச்சிகள் மூலமாகவும் தொற்று நோய்கள் ஆட்டு பண்ணைகளுக்கு இடையே பரவுகின்றன. உயிர் பாதுகாப்பு முறைகளின் முக்கிய நோக்கம் வெளியிலிருந்து புதிய நோய்கள் பண்ணைக்குள் நுழையும் வாய்ப்பினை தடுத்தல் அல்லது குறைத்தலாகும். நோய் கிருமிகள் பண்ணைக்குள் நுழைவதையும் பண்ணையிலிருந்து வெளியே பரவுவதையும் உயிர் பாதுகாப்பு முறைகள் தடுக்கின்றன. உயிர் பாதுகாப்பு முறைகளில் கவனிக்க வேண்டிய முக்கிய உட்கூறுகள். முதலாவதாக, புதிய ஆடுகளை பண்ணையில் சேர்த்தல். புதிதாக வாங்கப்பட்ட ஆடுகளை பண்ணைக்குள் கொண்டு வரும்போது அவற்றின் மூலமாக நோய் கிருமிகள் பண்ணைக்குள் நுழைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே சொல்லப்படும் செயல்முறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆடுகளை பிறரிடமிருந்து வாங்கும்போது உடல் நலன் குறித்த பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். புதிதாக வாங்கப்பட்ட ஆடுகளை மற்ற ஆடுகளுடன் உடனே சேர்க்காமல் 3 முதல் 4 வாரங்கள் தனியாக பிரித்து வைத்து பராமரிக்க வேண்டும். புதிதாக வாங்கப்பட்ட ஆடுகளுக்கு முறையாக குடற்புழு நீக்கம் செய்தல் வேண்டும். புதிய ஆடுகளை வாங்கும்போது கூடுமானவரை நமக்கு தெரிந்த பண்ணைகளிலிருந்து வாங்க வேண்டும். வாங்குகின்ற பண்ணையிலுள்ள ஆடுகளின் உடல்நலம் மற்றும் போடப்பட்ட தடுப்பூசிகள் குறித்த தகவல்களை அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய பண்ணையிலிருந்து விற்பனை செய்யும் ஆடுகளின் எண்ணிக்கையை ஈடு செய்ய நம்முடைய பண்ணையில் பிறந்த குட்டிகளை அதிகபட்சமாக வளர்த்து ஈடு செய்தல் வேண்டும். தேவைப்பட்டால் மாத்திரமே பிற பண்ணையிலிருந்து ஆடுகளை வாங்க வேண்டும். வயதான ஆடுகள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக, போக்குவரத்து. பண்ணையிலுள்ள ஆடுகளை கண்காட்சிக்கோ விற்பனைக்கோ வெளியே செல்லும் பொழுது இந்த ஆடுகள் நோய் கிருமிகளை மற்ற ஆடுகளுக்கு பரவ செய்ய வாய்ப்புள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கால்நடை மருத்துவரின் உதவியுடன் அத்தகைய ஆடுகளை பரிசோதித்து நோய் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னர்தான் வெளியே கொண்டு செல்ல வேண்டும். அண்மையில் குட்டி ஈன்ற ஆடுகள் மற்றும் கருச்சிதைவு ஏற்பட்ட ஆடுகளை கண்காட்சிக்கு எடுத்து செல்லக்கூடாது. கிருமிநாசினி மருந்து தெளித்து நன்கு சுத்தம் செய்யப்பட்ட வாகனங்களிலேயே ஆடுகளை கொண்டு செல்ல வேண்டும். ஆட்டு பண்ணைக்கு இன்றே ஒரு வாகனம் வைத்திருப்பது நல்லது. போக்குவரத்தின் போதும் கண்காட்சியிலும் பிற கால்நடைகளுடன் நேரடி தொடர்பு ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். படுக்கை மற்றும் தீவனம் சொந்த பண்ணையிலிருந்தே எடுத்துச் செல்ல வேண்டும். தீவனத்தட்டு, தண்ணீர் வாளி போன்ற உபகரணங்களை சொந்த பண்ணையிலிருந்தே எடுத்துச் செல்ல வேண்டும். பிறர் நமது ஆடுகளை தொடுவதை தவிர்க்க வேண்டும். உயிர் பாதுகாப்பு முறைகளில் அடுத்ததாக தீவனத்தில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். ஆட்டு தீவனத்தின் மூலமாக நோய் கிருமிகள் பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. நோய் காரணிகள் தீவனத்தில் தங்கியிருக்கும். தகுந்த முறையில் பாதுகாக்கப்படாத தீவனத்தின் தரம் கெட்டுப்போவதுடன் சில பூஞ்சை காளான்கள் அவற்றில் வளர்கின்றன. இத்தகைய தீவனத்தை ஆடுகள் சாப்பிடும்போது கழிச்சல் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. தீவன முட்டைகளை 4 புறமும் சுவருள்ள அறையில் ஈரம்படாதவாறு தரையில் மரப்பலகை போட்டு அதன் மேல் சுவர் ஓரம் சாயாமல் வைக்கலாம். தீவனத்தை ஈரம்பட்ட கையிலோ பாத்திரத்திலோ அள்ளக்கூடாது. தீவன மூட்டைகளின் வாயை மூடி வைத்திருத்தல் அவசியமாகும். தரமான தீவனத்தை கடைகளிலிருந்து வாங்கி பயன்படுத்த வேண்டும். வாகனத்தில் தீவன மூட்டைகளை ஏற்றி வரும்போது மழைநீர் பனி படாதவாறு தார்பாலின் போட்டு மூடிக்கொண்டு வர வேண்டும்.
அடுத்ததாக கவனிக்க வேண்டியது மனிதர்கள் நடமாட்டம். பண்ணையில் பணிபுரியும் வேலையாட்களுக்கு பண்ணையில் பின்பற்றுகின்ற உயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்தும் அவற்றை செயல்படுத்துவது குறித்தும் விளக்கம் அளிக்க வேண்டும். அதுபோல பண்ணைக்கு வரும் நபர்களிடமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள உயிர் பாதுகாப்பு முறைகளை தெரியப்படுத்த வேண்டும். பார்வையாளர்களின் பதிவேடு ஒன்றினை பராமரித்து அதில் முக்கிய தகவல்களை பதிவு செய்தல் வேண்டும். தேவையான இடங்களுக்கு மட்டும் அவர்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும். பண்ணைக்குள் வரும் அனைவரும் கிருமிநாசினி மருந்து கலந்த கலவையினால் கைகளை ஆடுகளை தொடுவதற்கு முன்பும் பின்பும் கழுவ வேண்டும். பண்ணையின் வாயிலில் பாத்தி அமைத்து அதில் கிருமிநாசினி மருந்து கலந்த கலவையால் நிரப்பி பண்ணைக்குள் வருபவரும் வெளியே செல்பவரும் காலை நனைத்துச் செல்ல வேண்டும். அடுத்ததாக கவனிக்க வேண்டியது வாகனங்கள். வாகனத்தின் எந்த பகுதியும் நோய் கிருமிகளையும் பூச்சிகளையும் பண்ணைக்குள் சுமந்து செல்ல வாய்ப்பிருக்கிறது. பண்ணைக்குள் செல்லும் வாகன போக்குவரத்தை கட்டுப்படுத்தாவிடில் நோய் கிருமிகள் பண்ணைக்குள் நுழைவதை தவிர்ப்பது கடினம். கிருமிநாசினி மருந்து கலந்த கலவையை வாகனத்தின் மீதும் சக்கரத்திலும் தெளிக்க வேண்டும். வாகனத்தை கழுவுவதற்கு வசதியில்லை எனில் கிருமிநாசினி கலந்த தண்ணீரின் மீது சக்கரம் ஏறிச் செல்லும்படியாக வாசலில் பாத்தி அமைக்க வேண்டும். பண்ணையின் வாசலுக்கு அருகில் வாகனத்தை நிறுத்தி வைத்து அதில் ஆடுகளை ஏற்றுவதும் இறக்குவதும் உகந்தது. தீவன வாகனங்கள் ஆட்டு கொட்டகைக்கு அருகில் செல்லாமல் தீவன சேமிப்பாறைக்கு அருகில் சென்று தீவனத்தை ஏற்றவும் இறக்கவும் வேண்டும். வாகன பதிவேடு ஒன்று பராமரித்து தேவையான அனைத்து தகவல்களையும் அதில் பதிவு செய்ய வேண்டும். இனி பண்ணை உபகரணங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். பண்ணை உபகரணங்களை ஒவ்வொரு முறையும் பயன்படுத்துவதற்கு முன்பும் பின்பும் கிருமிநாசினி மருந்து கலவை கொண்டு கழுவி சுத்தம் செய்தல் வேண்டும். நோய்வாய்ப்பட்ட ஆடுகள் அடைக்கப்பட்டிருக்கும் கொட்டகையில் அவற்றிற்கென்று தனியான உபகரணங்கள், வேலையாட்களுக்கு காலணிகள், உடைகள் பயன்படுத்த வேண்டும். தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் தர்மராஜ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஸ்லோவாக்கியா பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ரயில்வே உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார்.

0: மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல்கட்டமாக செப்டம்பர் 17 முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திமுக, அஇஅதிமுக, பிஜேபி, பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அமமுக ஆகிய கட்சிகளும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன. சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21 தேதி தொடங்கி 27 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 நாடுகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யாக்குபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக்குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8 நேரம் 8:05. தொடர்ந்து நேர்கள் எல்லாரும் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். எவ்வளவுதான் புதிய படங்கள் புதிய பாடல்கள் நம்ம கேட்டிருந்தாலும் நம்ம மனசோரமா அந்த ஒரு பழைய பாட்டிற்கு ஒரு 70களில் அல்லது 80களில் வந்த அந்த பாடல் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கேட்குறப்போ அட அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் நம்ம எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ பிறந்தவங்களாக இருந்தாலும் ஒரு 15 வயது 20 வயது இருக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த மாதிரி பாடல்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே மனசுக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரியான 80களிலேயும் 70களிலேயும் வெளியான திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கும் இந்த நேரம் தான் நினைத்தாலே இனிக்கும். நம்ம நிகழ்ச்சியில முதல்ல விருப்ப பாடல் கேட்கவிருக்கும் நேயர் யாரு, எங்க இருக்காங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம் UTFM.
2: இதமான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
1: வணக்கம் இரவு வணக்கம் ராமகிருஷ்ணன், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
2: கை கொடுக்கும் கை படத்திலிருந்து தாளம் பூவே என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
1: நிச்சயமாக உங்களுக்காகவும் எல்லா நேயர்களுக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் UTFM 101.8.

0: கை கொடுக்கும் கை திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டும் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம். இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். சொல்லுங்க யார் எங்கிருந்து?
1: ஊட்டிலிருந்து ராஜ்குமார்.
0: ஓகே சொல்லுங்க ராஜ்குமார், என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல்
1: மூன்றாம் பிறை பாடல் சொல்லுங்க. கண்ணே கலைமான்.
0: ஓகே நிச்சயமாக உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: பிறை திரைப்படத்திலிருந்து கே ஜே ஏசுதாஸ் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான 70 மற்றும் 80களில் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த விருப்ப பாடல் கேட்கும் நேயர் யாருங்கிறது. ஹலோ வணக்கம்.
1: அழகான இரவு வணக்கம் சிஸ்டர். அன்புடன் நான் ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். உங்களுக்கும் இரவு வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சிஸ்டர்.
0: ஓகே, அருமை. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: எனக்கு காதலியில இருந்து மும்பை காற்று. எப்பம் பிரண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும், ஆர்ஜிஎஸ் குடும்பத்தாருக்கும், தங்கள் குடும்பத்தாருக்கும், நினைத்தாலே நினைத்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் சேர்த்து போட்டிருந்த வாய்ப்புக்கு நன்றி.
0: கண்டிப்பாக அனைவருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: காதலி திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்கவிருக்கும் நேயர் இங்கிருந்து. வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் இரவு நேரத்தில் நம்ம நினைத்தால இன்னைக்கு நிகழ்ச்சி கதை பாடல்கள் மூணு பாடல் முத்தான பாடல் அப்படியே தேன் சொற்ற மாதிரி இன்னைக்கு.
0: ஓகே, அருமை. சொல்லுங்க, யார் எங்கிருந்து? உங்க பேர் சொல்லவில்லையே. விருப்ப பாடல் என்ன இருக்கு?
1: நாலாவது பாடல் கட்டப்பாட்டு.
0: நிச்சயமாக அருமையான இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இதே நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமாக உங்க விருப்ப பாடல்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நேர்கள் 8300110019108 அதாவது 8300119108 அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர், எங்கிருந்து அனுப்புறீங்க, உங்களுடைய

கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில தொடர்ந்து தங்களுடைய விருப்ப பாடல் வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்கும் நேர்கள் யார் எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதரிகள் அவங்க எல்லாருமே, திருமதி பேபி அம்பிகா, துரைராஜ் இளவரசி, சித்ரா சுகந்தி இவங்க எல்லாருமே தாராபுரம் நாடார் தெருவு பகுதியிலிருந்து இவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

தண்ணீர் தண்ணீர் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் ஒரு இரவு தாளாட்டி கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமாக இவருடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. மைசூர் பகுதியிலிருந்து சுரேஷ்குமாருடைய விருப்ப பாடலாக இந்த பாடல். அவருக்காகவும் எல்லாருக்காகவும் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஜப்பானில் கல்யாண ராமன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில் அருமையான அந்த பாடல் கேட்டோம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்காங்க. தேவாலா அட்டி பகுதியிலிருந்து சுதாகரன், அம்பிகா, பூங்கோதை, கிருத்திகா, தனிதா, சுமித்ரன் இவங்க எல்லாருடைய விருப்ப பாடலாக இந்த பாடல். இணைந்திருங்களுடைய எஃப்எம் 101.8.
1: பூங்காத்து திரும்புமா

0: மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்கவிருக்கும் நேயர் யார் எங்கிருந்து? ஹலோ, வணக்கம்.
1: வான்வெளியில் வணக்கம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இனிய வணக்கத்துடன் கோவை திருவாணிச்சாரல் நரசிபுரம் எண்ணிக்கையை கந்தசாமி.
0: ஓகே, சொல்லுங்க என்ன பாடல் இன்றைக்கு?
1: மேடம், இரவு நேரத்துல பழைய பாடல் கேட்டு இதயத்துக்கு இடமா இருக்குங்க.
0: சொல்லுங்க.
1: அந்த வகையில் ஏழை பங்காளன் படத்துலேருந்து அதிசயமான பாடலுங்க, முட்டையை விட்டு அந்த ஆரம்ப பாடலை ஒலிபரப்பு.
0: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேயர் யார் என்கிறதன் பார்க்கலாம். வணக்கம் ஓட்டி எஃப்எம்,
1: இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்லுங்க, யார் என்கிறது?
1: மரத்துக்குள வட்டம் தாசர் வீட்டிலிருந்து பாலசுப்பிரமணியம் பேசுறேன்.
0: ஓகே, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: ஊட்டி வரை உறவு படத்திலிருந்து பூ மாலையில் ஒரு மல்லிகை, இந்த பாடல் கொடுத்தேன்.
0: நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்காக எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓட்டி எஃப்எம் 101.8.

0: தூட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி நேயர் யாரு எங்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைவு பாடலாக இவருடைய விருப்ப பாடல். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது?
1: சத்தியமங்கலம் பட்டாம்பாளையத்திலிருந்து கோகில பழனிசாமி பேசுறேன். எங்க ஊர்ல கல்யாணம் மழைங்கம்மா.
0: ஓகே ஓகே, அருமை அருமை. ஓகே, மழையிலேயே என்ன இதமான பாடல் இப்ப கேட்கலான்னு?
1: மழையில பாத்தீங்கன்னா உயிரே உனக்காகங்கிற படங்க. ஐ வாண்ட் டு பீ எ ரிச் மேன். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இளவரசி வந்து ஏழையா இருக்கிற மாதிரி கனவு கண்டு பாட்டு பாடுவாங்க. ஒரு ஏழையா இருக்கிறவங்க வந்து பணக்காரரா இருக்கிற மாதிரி சித்தரிச்சு பாடக்கூடிய ஒரு காட்சி
0: தான்.
1: சூப்பரா இருக்கு இந்த பாடல் கேட்கும் போது.
0: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காகவும்
1: எல்லாருக்காகவும் கேட்கலாம்.
0: நன்றி நன்றி எல்லாருக்காகவும். இந்த பாடல் இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: I want to be a big man.

0: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. India and Slovakia elevate ties to comprehensive partnership. Inc. 11 pacts to boost cooperation in key sectors including labor migration, digital technology and defense. Prime Minister Narendra Modi and his Slovak counterpart also agree to establish a joint working group on counter-terrorism. French city of Avignon gears up to host G7 summit beginning tonight. Prime Minister Modi to attend summit tomorrow. DRDO successfully conducts flight test of indigenously developed long-range land attack cruise missile. Israel says its military will continue to hold positions indefinitely in Lebanon, Syria and Gaza despite US-Iran peace deal. And in the FIFA World Cup, Spain to take on Cabo Verde in Group H, clash at Atlanta in US tonight. And now the news in detail. India and Slovakia today elevated their ties to a comprehensive partnership. The two sides also inked 11 agreements to boost cooperation in key areas including labour migration, digital technology and defence following talks between Prime Minister Narendra Modi and his Slovak counterpart Robert Fico in Bratislava. Later addressing a joint press conference, Mr. Modi said elevation of ties symbolises shared beliefs, priorities and future.
1: हमने अपने संबंधों को कॉम्प्रिहेंसिव पार्टनरशिप का दर्जा देने का निर्णय लिया है यह हमारे साझा विश्वास साझा प्राथमिकताओं और साझा भविष्य का प्रतीक है आज प्रधानमंत्री जी और मैंने हमारे सहयोग को नई दिशा और नई ऊर्जा देने पर विस्तृत रूप से चर्चा की ऑटोमोबाइल रेलवे एडवांस मैन्युफैक्चरिंग और ग्रीन टेक्नोलॉजीज इन सभी विषयों में आज हमने दोनों देशों के लोगों की भलाई के लिए कई महत्वपूर्ण निर्णय लिए
0: In the first visit to the European nation by an Indian Prime Minister, Mr. Modi said both countries have signed a letter of intent in the field of defense sector.
1: टेक्नोलॉजी हमारी भावी साझेदारी का महत्वपूर्ण स्तंभ है डिजिटल टेक्नोलॉजी पर आज किए गए एमओयू इसे डिजिटल पब्लिक इंफ्रास्ट्रक्चर में सहयोग की नई संभावनाएं बनेगी रक्षा सहयोग हमारे स्ट्रेटेजिक कन्वर्जेंस का प्रमाण है इस महत्वपूर्ण क्षेत्र में आज हमने लेटर ऑफ इंटेंट साइन किया इससे ज्वाइंट डेवलपमेंट ज्वाइंट प्रोडक्शन और डिफेंस इंडस्ट्रीज के बीच सहयोग को नई गति मिलेगी
0: Prime Minister Modi said the two sides also signed the Memorandum of Understanding on Cooperation in the field of labor migration to facilitate mobility.
1: स्लोवाकिया में रह रहे भारतीय मूल के लोग यहाँ की इकोनॉमी और सोसाइटी में महत्वपूर्ण योगदान दे रहे हैं दोनों देशों के बीच प्रोफेशनल्स और स्किल्ड वर्कर्स की मोबिलिटी बढ़ाने के लिए आज हमने लेबर माइग्रेशन पर एमओयू की घोषणा की है हम शीघ्र ही सोशल सिक्योरिटी पर एमओयू को भी अंतिम स्वरूप देंगे
0: Speaking on the occasion, Slovak Prime Minister lauded India's rapid economic growth, saying the country has outpaced many advanced nations in key sectors.
2: I congratulate you to the results in all areas which you have achieved. It's the field of digitalization and the use of artificial intelligence. You've come so far that you're ahead of many other advanced countries in different parts of the world. I would like to congratulate you to economic growth, which is amazing.
0: According to the joint statement, Prime Minister Modi and his Slovak counterpart also agreed to establish a joint working group on counter-terrorism. We have a report.
3: During the delegation-level talks, 11 agreements were signed in the fields ranging from labour migration, defence, digital technologies, higher education, audiovisual production, establishment of an AI chair, quantum communication, cooperation in student exchange programmes and tourism development. Agreement was also signed on scientific cooperation between the Indian National Science Academy and the Slovak Academy of Science. Both the countries also agreed to set up joint working group for counter-terrorism and establishment of consular dialogue. With the report of Smriti M. Pulluruthi, Rupesh Rao, Akashwani News.
0: Later, Prime Minister Modi also met Slovakian President Peter Pellegrini in Bratislava. Mr. Modi reached Slovakian capital last night after concluding his visit to the French city of Nice. The French city of Avignon is all set to host the 52nd G7 summit beginning tonight. The meeting is getting underway as the US and Iran have finalized a deal to end the West Asia conflict. French President Emmanuel Macron will formally welcome leaders of the G7 countries, which include the United States, the United Kingdom, Canada, Germany, Italy and Japan, along with the presidents of the European Council and the European Commission later tonight. India, Brazil, South Korea, Kenya and Egypt have been invited to the summit as partner countries. Ukraine, Qatar and United Arab Emirates have also been invited for the summit. Prime Minister Narendra Modi will arrive in Avignon tomorrow to participate in the summit. We now go over live to our correspondent Ankit Kumar, who is now in Avignon tracking developments on the G7 summit. Ankit, how are the G7 leaders translating their recognition of India's strategic importance into practical cooperation on trade, technology, manufacturing and supply chain security? And what outcomes are expected from this summit?
4: Yes, Nishit. India's strategic importance for the G7 is increasingly being reflected in the concrete economic and technology partnerships. This is evident from the recently concluded India-EU trade agreement, as well as initiatives such as Bharat Innovate in Nice and India's role as the official AI partner country at the upcoming VivaTech in Paris. These developments underline how G7 countries are looking at India not only as a major market, but also as a trusted partner in technology, innovation, manufacturing and resilient supply chains. Significantly, if you see, many of the priorities identified by the French G7 presidency, including balanced growth, international partnerships, and artificial intelligence, closely align with India's strength and interests. Therefore, beyond the broader geopolitical discussions, the key outcomes to watch will be deeper cooperation in trade, technology, critical minerals, innovation, and investments, as well as how India's perspective and the concerns of Global South are reflected in the summit's deliberation and outcomes. Nishit.
0: Yeah, thank you, Ankit, for that update. This is Akashwani giving you the news. For quick news updates around the clock, follow us on our X handle at AIR News Alerts. And for details of these stories and more, log on to our website newsonair.gov.in and download the News on AIR app. Welcome back to the news at 9. Defence Research and Development Organisation, DRDO, today successfully conducted the flight test of the indigenously developed long-range land attack cruise missile from Dr. APJ Abdul Kalam Island in Odisha. In a social media post, Defence Minister said that the missile achieved all mission's objectives, demonstrating India's growing long-range precision strike capability. Raksha Mantri Rajnath Singh congratulated the DRDO team and the industry partners on the successful flight test of the cruise missile. India has undergone a remarkable transformation driven by the principles of Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas and Sabka Prayas under the visionary leadership of Prime Minister Narendra Modi in the last 12 years. During this period, the Modi government carried out many flagship initiatives for the welfare and empowerment of the poor, farmers, women and youth. Akashwani News brings you a special feature, 12 12 Saal, Vishwas Ke, Vikas Ke, Jan Kalyan Ke. Today, we focus on the steps taken by the government for building modern infrastructure with the vision of making India Viksit Bharat by 2047.
5: Over the past 12 years, India has embarked on an unprecedented journey of transformation, making infrastructure-led development the cornerstone of its growth story. This commitment is reflected in a six-fold increase in government expenditure on infrastructure, rising from 2 lakh crore rupees in 2014-15 to 12.2 lakh crore rupees in the current financial year. India's metro rail network has expanded nearly fivefold to 1,100 kilometers. Talking to Akashwani News, a Delhi resident, Alisha, who commutes with Delhi Metro daily, has shared her experience.
6: Metro to hamari lifeline ban chuki hai.
7: Metro has really become our lifeline. I have to go to Gurugram every day for my office, for which I use the metro. Traveling in the metro is convenient and comfortable. But along with that, the good thing is that it is completely safe. Because of its being safe, my family and I remain worry-free.
6: Chinta mukt rehte hain.
5: The national highway network has expanded from over 91,000 kilometers in 2014 to over 1,46,000 kilometers in 2026. Budgetary support for Indian Railways has increased nearly 9 times. This investment has powered modernization and improved passenger experience across the network. A symbol of this new era is the Vande Bharat train, with 162 services now operational, it reducing travel time up to 45%. Talking to Akashvani News, a frequent traveler of Vande Bharat from Lucknow, Pooja said that the train is comfortable and it saves a lot of time.
8: Traveling in the Vande Bharat train brings immense joy. Ever since the Vande Bharat train services started, we mostly travel by it. It is an absolutely excellent train, and the best part about it is that it saves a lot of time during the journey and the seats are very comfortable.
5: Together, these achievements are creating a faster, more connected, and more prosperous India, laying the foundation for a Viksit Bharat by 2047. Saklain Akhtar for Akashvani News, Delhi.
0: Noida International Airport at Jewar in Uttar Pradesh commenced commercial flight operations today, marking a significant milestone in the country's civil aviation sector. IndiGo became the first airline to land in Jewar from Lucknow this morning. India has welcomed the understanding reached between the United States and Iran on ending the conflict in West Asia and opened the Strait of Hormuz, the narrow waterway used to ferry one-fifth of the global oil supplies. In a social media post, Prime Minister Narendra Modi said, India hopes the implementation of the understanding will help restore peace and stability in the region and ensure the freedom of navigation and commerce. The peace agreement will be signed on the 19th of June in Switzerland. Meanwhile, hours after the United States and Iran announced the peace deal, Israeli Defense Minister Israel Katz has declared that the Israeli military will not pull back from its position across the border. While detailing Israel's security policy, the defense minister stated that the Israel Defense Forces will remain indefinitely in security zones in Lebanon, Syria and Gaza to protect Israeli citizens. Israeli media reported that Jerusalem has directly communicated its refusal to comply with international withdrawal timelines to US President Donald Trump. The benchmark domestic equity indices today ended trading session with strong gains of nearly 1%. Investor sentiment improved following the announcement of a peace agreement between the United States and Iran. The Sensex surged 736 points to close at 76,264, while the Nifty jumped 231 points to settle at 23,854. The government has said that all refineries are operating at high capacity with adequate crude inventories and maintaining sufficient stocks of petrol and diesel. Joint Secretary in the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, was addressing the interministerial briefing in New Delhi today on recent developments in West Asia. Joint Secretary in the Department of Fertilizers, Bandana Prayashi, said that the overall stock position of fertilizers in the country is normal. Director in the Ministry of Port Shipping and Waterways, Upesh Kumar Sharma, said that the LNG carrier Disha, with 62,370 metric tons of cargo, has safely transited the Strait of Hormuz and is expected to reach the Dahej port in Gujarat on Thursday. In the FIFA World Cup football, Spain will play against Cabo Verde in their Group H clash at Atlanta in United States tonight. The match will begin from 9:30 p.m. Indian time. Sweden thrashed Tunisia 5-1 in their Group F match in Mexico earlier in the day. The India Meteorological Department, IMD, has forecast heavy to very heavy rainfall over parts of northeast Bihar, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal tomorrow. The Met Department has issued an orange colour warning for thunder squall conditions in West Rajasthan for tomorrow. It has also predicted thunderstorms accompanied by lightning and gusty winds over Haryana, Chandigarh, Delhi, Punjab, Jammu and Kashmir, Ladakh, Bihar, the Andaman and Nicobar Island, Chhattisgarh, Karnataka, Jharkhand, Konkan, Goa, Madhya Pradesh, Maharashtra, Odisha, Telangana, West Bengal and Sikkim during the next 3 to 4 days. And now before we end the bulletin, the headlines once again. India and Slovakia elevate ties to comprehensive partnership, Inc. 11 pacts to boost cooperation in key sectors including labour migration, digital technology and defence. Prime Minister Narendra Modi and his Slovak counterpart also agreed to establish a joint working group on counter-terrorism. The French city of Avignon gears up to host G7 summit beginning tonight. Prime Minister Modi to attend summit tomorrow. DRDO successfully conducts flight test of indigenously developed long-range land attack cruise missile. Israel says its military will continue to hold positions indefinitely in Lebanon, Syria and Gaza despite US-Iran peace deal. And in the FIFA World Cup, Spain to take on Cabo Verde in Group H clash at Atlanta in the US tonight. And that's all in the news at night. Good night.
9: நேரம் 9:15.
10: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
11: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் இன்று இடம்பெறுகிறது திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த நேர்காணல். இது தொடர்பாக நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் மண்டல இயக்குநர் டாக்டர் ஜெயபிரகாசன். வணக்கம் சார்.
12: வணக்கம் மேடம்.
11: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டு மக்களுக்காக பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்து வெற்றிகரமாகவும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுல மிகவும் முக்கியமான ஒன்றாக திறன் மேம்பாட்டு இயக்கம் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கு புது வாழ்வையும் மறுவாழ்வையும் அவர்களுடைய திறனையும் மேம்படுத்தும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்தும் இது கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் குறித்தும் சொல்லுங்க சார்.
12: இந்தியான்றது உலகிலேயே ஒரு பெரிய இளைஞர் சக்தியை கொண்ட நாடு. நம் நாட்டில் இந்த மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் இளைஞர். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு, இன்னும் வரப்பிரசாதனமும் சொல்லலாம். நாம் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், என்னென்னா படித்தா மட்டும் போதாது, அந்த கல்வியோட வேலைக்கு தேவையான திறன்கள் தேவை முக்கியமாக இருக்கணும். ஒரு மாணவ வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், ஆனால் இந்த தொழில்துறைக்கு தேவையான அந்த திறன் பயிற்சி இல்லைன்னா அவனால் வந்து ஒரு வேலையை செய்ய முடியாது. ஏன்னா தொழில்துறை என்ன நடத்துதுன்னா இன்னைக்கு வந்தால் இன்னைக்கு அந்த வேலையை பண்ணணும்னு எதிர்பார்க்குது. அதில் அப்போ அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த திறன் மேம்பாட்டு இயக்கம்ன்றது கொண்டு வந்தது. இந்த இடைவெளியை குறைச்சி கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுறதுக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்கில் இண்டியா மிஷன் அறிமுகப்படுத்தினார். இது நோக்கம் வந்து வெறும் பயிற்சி வழங்குதல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இளைஞரையும் வேலைக்கு தயார்படுத்தவும் தொழில் முனைவர்களாக ஆக்கவும் உலகளாவிய வேலை வாய்ப்புக்கு தகுதியானவர்களாக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். கடந்த 12 ஆண்டுகளில் ஸ்கில் இண்டியா திட்டம்ன்றது ஒரு திட்டமாக இல்லாமல் ஒரு மக்கள் இயக்கமாக உயர்ந்துள்ளது. இன்று PMKVY பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா, இது வந்து குறுகிய கால பயிற்சி திட்டம். அப்ரன்ஷிப் பயிற்சி முடிச்ச உடனே தொழில்துறையில இண்டஸ்ட்ரியில போய் 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் பயிற்சி இருக்குது அப்ரன்ஷிப். அதே மாதிரி ஐடிஐ மாடர்னைசேஷன், ஏன்னா பழைய காலத்தில் ஐடிஐனா ஏதோ ஒரு சின்ன கூடாரமாக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு மாடல் இன்ஸ்டியூட் இண்டஸ்ட்ரியாவே மாறணும். அதே மாதிரி PM விஸ்வகர்மா, ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட், ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப் போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கி.
11: ஓகே சார், திறன் மேம்பாட்டு இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் இளைஞர் சக்தி கொண்ட நாடாகவும் இந்தியா உள்ள நிலையில இந்த மக்கள் தொகை பலனை பொருளாதார வலிமையாக மாற்ற திறன் இந்தியா திட்டம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு?
12: இது இந்தியாவின் மிகப்பெரிய பலம், அதனை

0: பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் ஸ்கில் இண்டியா மனித வளத்தை பொருளாதார வளமாக மாற்றியுள்ளது. இதுவரை PMKV ட்ரைனிங் மூலம் 1,64,00,000 மேலே இளைஞர்களுக்கு பயிற்சி பெற்றுள்ளது. அதே மாதிரி 54,42,000 மேற்பட்ட இளைஞர்கள் அப்ரன்ஷிப் மூலமாக தொழிற்பயிற்சி பெற்றுள்ளது. இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன, தொழில்துறைக்கு தேவையான திறன்மிக்க பணியாளர்களையும் உருவாக்கியுள்ளனர்.
1: திறன் மேம்பாடு கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இணைப்பு பாலமா இந்த இயக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கம், இது இரண்டும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, அது குறித்து சொல்லுங்க சார்.
0: இன்றைய உலகில் வேலை வாய்ப்பு என்பது வெறும் பட்ட படிப்பு மட்டும் நமக்கு சார்ந்ததில்லை. ஒரு நிறுவனத்தின் பார்வையில பார்த்தோம்னா அந்த நபரால நாளை முதல் அந்த வேலையை செய்ய முடியுமா என்றுதான் அதோட கேள்வி. இதற்கான பதில் தான் இந்த திறன் மேம்பாடு. உதாரணமா ஒரு இளைஞர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸோ இல்ல சோலார் இன்ஸ்டலேஷன் இல்ல ரொபாட்டிக்ஸ் ப்ரோக்ராம் அல்லது ஒரு CNC மிஷினிங் போன்ற திறன்களை கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் பல தாங்களே தொழில் தொடங்கும் நிலையும் உயர்கிறார்கள். இதனால் திறன் மேம்பாடு என்பது வேலை வாய்ப்பிற்கான அடித்தளம் என்று சொல்லலாம்.
1: ஓகே சார், இப்போ இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுவதற்கு உரிய தகுதி என்ன, வயது தகுதி, கல்வி தகுதி, இந்த திட்டத்தில் எப்படி இணைந்து பயிற்சி பெறுவது, யாரை அணுகுவது சார்?
0: இது வந்து ஒரு ஓபன் புக்குன்னு சொல்ல, ஏன்னா இதுக்கு வந்து பெருசா தகுதி அந்த தடைகள்ன்றது இல்லை. யார் ஒருத்தர் 14 வயசுலிருந்து 60 வயசு வரைக்கும் இந்த ப்ரோக்ராம்ல போகலாம். உதாரணமா ஒரு 8வது படிச்சிருக்காங்க இல்ல 10வது படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ITIன்ற மூலம் போகலாம். இல்ல என்னால படிக்க முடியல, 5வதுதான் படிச்சிருக்கேன், 6வதுதான் படிச்சிருக்கேன், அதுக்கு மேல என்னால பயிற்சியை தொடங்க முடியலன்றவங்களுக்கும் பயிற்சிகள் இருக்கு. இல்ல டிகிரியோ டிப்ளமோ படிச்சிருக்கோம், வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்து பண்ணலாம். சோ வயதுன்றது ஒரு தடை இல்ல. இப்ப இந்த பயிற்சி எங்க கிடைக்குதுன்னா, ஒன்னு வந்து நியரஸ்ட் ITI, தமிழ்நாட்டில் 412 ITI இருக்கு, டிப்ளமோ காலேஜஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ITIல போனீங்கன்னாவே இப்போ அட்மிஷன் ஆரம்பிச்சிச்சு, 10th முடிச்சோன்னே. அந்த 8வது படித்தவங்களுக்கும் கோர்ஸ் இருக்கு, ITI கோர்ஸ், 10வது படித்தவங்களுக்கும் கோர்ஸ் இருக்கு, 12வது படித்தவங்களுக்கு கூட ITI கோர்ஸ் இருக்கு, அங்கே பண்ணலாம். இல்லை அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் ஸ்கில் சென்டர்ஸ்ன்னு இருக்கு, அங்கே போயிட்டும் அவங்க பண்ணலாம். இல்லை ஸ்கில் இண்டியா ஹப்னு சொல்லிட்டு ஆன்லைன் போர்ட்டல் இருக்கு, அதில் ரிஜிஸ்டர் பண்ணியும் அவங்க வந்து ஈஸியாக அது பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்கு, திருச்சியில் இருக்கு. இங்கே நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பண்ணுறோம்னா, ஒன்று இந்தியாவில் 14,000 ITI இருக்கு, இதில் வந்து 169 வகையான பாடப்பிரிவுகள் இருக்கு, அதில் 90க்கு மேலே என்ஜினியரிங்கும் மற்றது வந்து சர்வீஸ் சேவை துறையில் சார்ந்ததும் இருக்கு. ITI முடிச்சுட்டு ITIல இன்ஸ்ட்ரக்டரா வேலை பண்ணோம்னா அதுக்கு எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அங்கே 1 இயர் ட்ரைனிங் கொடுத்தா நீங்க இன்ஸ்ட்ரக்டர் ஆகிற ட்ரைனிங்கும் இருக்கு. அது இல்லாம நீங்க படிச்சுட்டு இருக்கும் போதோ இல்ல உங்களுக்கு இமிடியேட்டா ஒரு திறனை கத்துக்கணும்னு வரும்போதோ அங்க வந்து நாங்கள் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், 1-2 வீக்ஸ் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கொடுக்கணும். ஸோ நீங்க டிகிரியோட இந்த ஷார்ட் டேர்ம் அட்டன் பண்ணா அந்த வேலை வாய்ப்புக்கான திறனை பெற்று நீங்க ஈஸியா வேலை கிடைக்கும்.
1: ஓகே சார், இப்ப இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியில வருமான வரம்பு முக்கியமா எதுவும் பார்க்கப்படுதா சார்?
0: எதுவும் இல்ல, யார் வேணா பண்ணலாம். இந்த கோர்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்கில்லிங்ல கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 15,000-40,000 வரைக்கும் செலவு பண்ணுது. அந்த ட்ரைனிங் பயிற்சி நிறுவனத்துக்கு கொடுத்து ஃப்ரீ ட்ரைனிங் தான். அந்த PMKVYலையும் எல்லாத்துலேயுமே ஃப்ரீ ட்ரைனிங் தான். இன்னும் சொல்ல போனால் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் கொடுக்குறாங்க. அது வந்து இப்போ குரூப் ஏசஸ் இது கிளாஸ் 1 சிட்டினா 225 ரூபா ஒரு நாளைக்கு, கிளாஸ் பி சிட்டினா 185 ரூபா. அது மாதிரி வந்து அவங்களுக்கு இடமும் கொடுத்து, இதே 80 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்தால் டெய்லி வந்து போனால் 100 ரூபா டிராவலிங் அலோவன்ஸும் கொடுக்குது. ஸோ இது என்னன்னா, இது அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். இது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா கிராமப்புறத்திலேயோ ஒரு ஏழை எளியவர்களுக்கோ இவ்வளோ தூரத்தில் வந்து ஒரு 30,000-40,000 கொடுத்து ட்ரைனிங் எடுக்க முடியாது. இதுக்கு கவர்மெண்ட் வந்து இது எல்லாமே வந்து கட்டணமில்லா ட்ரைனிங் தானே தவிர யாரும் இது இல்லை. அதே மாதிரி ITI போனாலும் ஒரு ITIக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக பார்த்தாவே 2,000 ரூபா தான் சார்ஜஸ். அதில் பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,800 ரூபா ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அது இல்லாமல் சைக்கிள் கொடுக்குறாங்க, அதே மாதிரி தங்கத்துக்கு இடம் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, அதுக்கடுத்து புக்ஸ் யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்து எல்லா ஸ்டேட்டு கூடுமான வரைக்கும் என்கரேஜ் பண்ணுது. ஏன்னா இவங்க வேலை செய்யறதுக்கு தேவையான திறன்மிக்க தொழிலாளர்கள் வேணும் அவங்க தான். ஏன்னா இப்போ ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரு கொடுத்தா கூட ஓட்ட தெரியாதவங்ககிட்ட கொடுத்து என்ன பண்ணுறது? அப்போது தொழிற்சாலைன்றது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் மட்டும் வச்சு இயங்குறது இல்லை, அதுக்கான திறமையான தொழிலாளர்களை வச்சு தான் இறங்க முடியும். அப்போ தான் அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கில் மிஷன் மூலம் எல்லா இளைஞர்களும் ஒரு உற்பத்தி ஆறு ஒரு ஆக்கப்பூர்வமான தொழில் முன்னேற்றத்துக்கான இந்த இளைஞர்களை தயார்படுத்திட்டு வராங்க.
1: ஓகே சார், இந்த திட்டத்தின் மூலம் இலவசமா என்னென்ன உதவிகள்லாம் வழங்கப்படுது அப்படிங்கறத சொன்னீங்க. ஏற்கனவே நீங்க சொன்னபடி பிரதமரின் கௌசல் விகாஸ் யோஜனா

0: திட்டத்துல எத்தனை பேர் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் எல்லாம் சொன்னீங்க சார். இந்த PM கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்தோட முக்கிய சாதனைகள் என்ன சார்? இந்த திட்டத்தின் கீழே பெண்கள் எத்தனை பேர் பயிற்சி பெற்றுள்ளனர், அது குறித்த விவரங்கள் சொல்லுங்க சார்.
1: பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனான்றது படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கும், அதே சமயத்தில் படிப்பை தொடர முடியாம விட்டவங்களுக்கும், அவங்களுக்கு ஒரு மாசத்திலிருந்து 6 மாசம் வரைக்கும் கட்டணமில்லா பயிற்சி வழங்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறது தான் இந்த பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா. இதில் வந்து இதோட பெரிய சாதனை என்னன்னா, எல்லா சமூகத்தினரையும் போய் சென்றடைகிறது, கிராமப்புறத்தில் மற்ற எல்லா இடத்துலையும் ட்ரைபல் அந்த ஏரியாலும். இதில் வந்து சிறப்பான அம்சம்னா பெண்கள், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, கிராமப்புற இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று அனைவரையும் இந்த பயிற்சி கிடைத்துள்ளது. இதில் 45% மேற்பட்டவர்கள் பெண்கள். இது அர்த்தம் என்னன்னா, ஒரு பெண் ஒரு திறன் பெறும்போது அந்த குடும்பமே பொருளாதார ரீதியாக முன்னேறது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பமே முன்னேறும் போது ஒரு சமூகமே முன்னேறதுன்றதான். அது மட்டும் இல்லாம இன்று பெண்கள் வந்து AI, ட்ரோன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், ஹெல்த் கேர், ரீட்டைல், என்டர்பிரினர்ஷிப் போன்ற பல துறையில் முன்னேறி வருவாங்க. சோ இதுவே பெண்களின் அதிகாரம் அளிப்பின் ஒரு உண்மையான வடிவமாகும்.
0: பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த திட்டம் எத்தகைய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த திட்டத்துல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ், ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற புதிய துறைகள்லாம் இப்ப சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இது குறித்து சொல்லுங்க.
1: நாம வந்து இப்ப உலகமே வந்து 4வது தொழில் புரட்சி நம்பி போயிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கான வேலை மட்டும் இல்லாம ஃபியூச்சர் ஜாப்ஸ், நாளைக்கான உலகத்தை எப்படி தயார் கொள்வது, எல்லாம் இந்த AI தொழில்நுட்பம், இந்த சைபர் செக்யூரிட்டி, ட்ரோன் டெக்னாலஜி, ரொபாட்டிக், டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி வரும்போது, இப்ப படிச்சிற படிப்பு, கல்லூரியில் படிக்கிற படிப்பு நாளைக்கு கிடைக்க போகிற வேலைக்கு இன்னைக்கு எப்படி தயார் பண்றது, கலந்து ஃபியூச்சர் ஸ்கில்ஸ். அதனால இப்பவே வந்து ITயிலிருந்து இன்ஜினியரிங் பாலிடிக் எல்லா இடத்துலயுமே இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ITயிலே செமி கண்டக்டர் டெக்னீஷியன், சைபர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், AI டெக்னீஷியன், அதே மாதிரி கிரீன் எனர்ஜி, கிரீன் ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் வரப்போகுது. அது இப்பவே வந்து அது சேர்க்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி இந்த தொழில் பயிற்சியை கொடுக்கறதுக்கு ஒரு முன்னணி நிறுவனங்கள் லைக் IBM, மைக்ரோசாஃப்ட், அதே மாதிரி சிஸ்கோ, AWS போன்ற உலக தர நிறுவனங்களை இணைந்து 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இந்த புதிய திறன் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது.
0: நீங்க நிறைய இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கியிருப்பீங்க. தொலைதூர கிராமப்புற பகுதிகளுக்கு இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொண்டு சென்ற அனுபவம், அது குறித்து.
1: இது ஸ்கில் இந்தியாவோட மிகப்பெரிய வெற்றின்றது இதைதான் சொல்லலாம். ஏன்னா முன்பு திறன் பயிற்சின்றது ஒரு சிட்டிக்குள்ள நகரத்துக்குள்ள மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு வந்து ஸ்கில் இந்தியா திட்டம்ல கிராமங்கள், பழங்குடியினர் பகுதிகள், வடகிழக்கு மாநிலங்கள், இந்த இடதுசாரி தீவிரவாதம் பாதித்த மாநிலங்கள், பல்வேறு பகுதிகளுக்கு இது சென்றுள்ளது. ஜன்ஷ் சிக்ஸ்தான் சந்தான் மூலம் 36.5 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராமப்புற மக்கள் தங்கள் ஊர்களே வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளை பெற்றுள்ளனர்.
0: ஓகே சார், தொலைதூர கிராமப்புற பகுதிகளில் இந்த திட்டம் எந்த அளவு சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க. இந்த தொழில் பயிற்சி நிலையங்களோட எண்ணிக்கை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது, மேலும் மாணவர் சேர்க்கையும் அதிகரிச்சுட்டு வரதை நம்ம பாக்குறோம். இதற்கான காரணம் என்ன சார்?
1: இந்த 12 ஆண்டுகள் இந்த ITI அமைப்புன்றது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது. 2014 சுமார் 9977 ITI இருந்த நிலையில இன்று வந்து 14688 ITகள் செயல்படுகின்றன. மாணவர் சேர்க்கையும் 9.5 லட்சத்திலிருந்து 14.7 லட்சமா உயர்ந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம்னா புதிய தொழில்நுட்ப பாடங்கள், நியூ டெக்னாலஜி, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி லிங்கேஜ், தொழில்துறை இணைப்பு, அதுக்கடுத்து வந்து அப்கிரேடட் லேப்ஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி அப்கிரேட் இண்டஸ்ட்ரி 4.0 லேப்ஸ், அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகள். இன்னொரு வந்து டூயல் சிஸ்டம் ஆஃப் ட்ரைனிங் சொல்லிட்டு, ஒரு வருஷம் ITயில படிக்கும்போது 6 மாசம் இங்க படிக்கலாம், 6 மாசம் இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ படிக்கும்போது அந்த வேலை வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களே இண்டஸ்ட்ரி ITI, ஃப்ளெக்ஸி MOU-னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அவங்களே ITI ரன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவையான சிலபஸை டிசைன் பண்ணி, அவங்களுக்கு தேவையான ஆட்களை இது பண்ணி, ட்ரெயின் பண்ணி, அவங்களே பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு சர்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கும், அந்த ஃப்ளெக்ஸி MOU. ஸோ பல இந்த முன்னெடுப்புகள்னால இளைஞர்கள் மற்ற வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுனால ITI மாணவர்கள் டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, அதனால இன்டேக்கும் அதிகமாயிடுச்சு.
0: PM சேது திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன சார்? இந்த திட்டம் தொழில் கல்வியை எவ்வாறு மாற்றப்போகிறது அப்படிங்கறத விளக்கமா சொல்லுங்க சார்.
1: பிரைம் மினிஸ்டர் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ அப்கிரேடட் ITIs, இது பேரோட சித்தம். பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ அப்கிரேடட் ITIs. இது எப்படி இந்த மாற்ற போகுதுன்னா, இந்தியாவோட தொழிற்பயிற்சி கல்வி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்று திட்டமாகும். சுமார் 60,000 கோடி முதலீட்டில் 1,000 அரசு ஐடிஐகள் மேம்படுத்த உள்ளன. இதுல வந்து இது ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடல்ல கிரியேட் பண்றாங்க. 200 ஹப் ஐடிஐ, 800 ஸ்போக் ஐடிஐ, அது மாதிரி ஒரு ஹப் ஐடிஐக்கு 4 ஸ்போக் ஐடிஐ என்ற கான்செப்ட்ல இதை உருவாக்க போறாங்க. அப்ப அந்த கிளஸ்டரே, அந்த ஏரியாவே ஒரு குரோ. இப்போ திருப்பூர்ல நமக்கு ஆடை தொழில், அப்ப அந்த இடத்துல அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ், சென்னையில ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி. அப்ப எங்கெங்க என்ன மாதிரி தொழில்கள், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல உலக தரத்திலான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணும்.
2: மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை நாளை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. ஸ்ரீ தியாகராஜர் மகிமா இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் நீடாமங்கலம் ஜி. கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் அவர்கள்.

யோ ராமாமிர்தபான நிர்ஜித சிவத்வம் ஸ்ரீ சத்குரு தியாகராஜம் பஜே. மார்க்க சங்கீதம், கணசங்கீதம், தேசிய சங்கீதம், நய சங்கீதம் என்று பாரத நாட்டிலே நான்கு சங்கீதங்கள் பவர்த்த குணங்கள் இருக்கு. அதுல மார்க்க சங்கீதம்ங்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். மார்க்க சங்கீதம்ங்கிறது பிரதர்சனத்திலே கொஞ்சம் கனசங்கீதத்திலிருந்து இறங்கி வந்தது. கணம், மார்க்கம், நயம், தேசியம் இடத்துல மார்க்கம் வந்து இரண்டாவது வகுப்பு. அது கூட இந்த காலத்திலே பாடுவதற்கு ரொம்ப சிரமசாத்தியம். அந்த மார்க்க சங்கீதத்திலே வால்மீகி பகவான் ஸ்ரீமத் ராமாயணத்தை பரிபூர்ணமாக அனுபவிச்சிருக்காள். அதை தேசியமாகவும் நயமாகவும் சொல்லணுங்கிறதுக்காக பகவான் ஆசைப்பட்டு ஸ்ரீ தியாகராஜரை வால்மீகியாக இருந்தவரை தியாகராஜனாக பிறக்க வைத்து அந்த மார்க்க சங்கீதத்திலிருந்து லோக சங்கீதத்துக்கு எல்லாக்கும் பிரவர்த்தி பண்ணணும் என்பதற்காக பெரியவாளை பிறக்க வைத்தார். ஸ்ரீமத் ராமாயணத்தை மார்க்க சங்கீதத்திலிருந்து நயசங்கீதமாக மாற்றி வைத்தாள் ஸ்ரீ தியாக பிரம்மம். தியாகராஜர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாரத தேசத்திலே ஏதாவது கொஞ்சம் ராகம் பாடுங்கன்னா பாடுறவாள் எப்படி பாடுவாள்?

இப்படி ராமா கிருஷ்ணா கோவிந்தா முருகா இப்படித்தான் நாமங்களை சொல்லி பாடுவாள். தியாகராஜர் பிறந்த பிற்பாடுதான் இப்படி எல்லாம் நாமாவளியை கண்ணாபண்ணு இழுத்து பாடாதீங்கோ, நமக்கெல்லாம் சங்கீதம் கொடுத்தவாள் ஸ்ரீ நாரத சுவாமி, அவருடைய பெயரை சொல்லி பாடுங்கோன்னா, நாரதர் நேர பாடக்கூடாது, குருநாதனுடைய பெயரை நேர சொன்னா அது மரியாதை குறைவாகும் என்பது அந்த சித்தாந்தம் பண்ணி, வால்மீகி ஆயிருந்த காலத்திலே ராமாங்கிறத மராமரான்னு சொல்லி பழக்கம் உள்ளவரானதினாலே சங்கீதத்திலே பாடும்பொழுது தரணு பாட சொன்னார். தரணான்னா என்ன அர்த்தம், திருப்பி படிச்சா நாரதன் வரும். தரணா தரணான்னு பாடி நாரத சுவாமியுடைய பெயரை சொல்லின்னு சொல்லி பேச சொன்னாள். தியாகராஜருக்கு உபதேசமான ஸ்வரார்ணவங்கிற கிரந்தத்திலே இது பிரதர்சனமாக காணப்படுகிறது. ஸ்வரார்ணவத்தினுடைய வாக்கு. அதனாலே இப்போ சங்கீதம் பாடுறவா ரொம்ப நன்னா பாடினா ஆஹாங்கிறமல்லவா, ஆஹா ஹூஹு கந்தர்வாதி சமாராத்தியன மகாவோம்னு ஆஹாங்கிற கந்தர்வன் முதல்ல சங்கீதத்தை எடுத்துட்டான். இறைவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட முதல் சிஷ்யன் ஆஹாங்கிற கந்தர்வன், அவனிடத்திலிருந்து உபபருகணர்ங்கிற நாரதர் கற்றுக்கொண்டார். அவர் உபபருகணருடைய இரண்டாவது ஜென்மம் தான் நாரதர். அதனால வால்மீகி பகவானாக பிறந்தவர் திருப்பி தியாகராஜராக பிறந்து பரமகுருவினிடத்திலே கற்றுக்கொண்ட சங்கீதத்தை லோகத்துக்கு பிரதர்சனம் பண்ணினார்னு சாத்பரியம். அவளுடைய சங்கீத மார்க்கத்திலே எத்தனையோ அதிசயங்கள் நடந்திருக்கிறது. இன்று நாம் எடுத்துக்கொண்ட சில விஷயங்களை மாத்திரம் அதை இப்ப நிதர்சனப்படுத்துவோம்.

ये बनी गो रामा, ये बनी गो जन्मिंचेदी एंचवरदु रामा, ना एदरकाग पिरंदेन एंद्रु தப்பு கணக்கு போடாதரா ராமா. ஏ பணிக்கு ஜென்மிஞ்சது எஞ்ச வலது ஸ்ரீபதி சீதாபதி, நீ சித்தம் உனக்கு தெரியாதா? உன்னுடைய மனசுக்கு நான் பிறந்த அவதாரத்தின் நோக்கம் தெரியாதா? நான் ராமாயணத்தை பாடுறதுக்குத்தான் பிறந்தேன். நீ நினைக்கலாம் வால்மீகி பாடிட்டாரே நீ இருக்கு பாடுறேன்னு கேட்கலாம். வால்மீகாதி முனுரு நலு நருளு வர்ணிச்சினா நான் ஆசை தீரணும்னா அவ பாடினதுனால நான் பாடாம இருப்பேனா? பகீரதன் கங்கையை கொண்டு வந்தான், அதனால நாம்பெல்லாம் தர்ப்பணம் பண்ணாம இருக்கோம். அதனால வால்மீகி ராமாயணத்தை கொண்டு வந்தார்னா நீ ஏன் பாருன்னு கேட்க முடியுமா? மேல்மீயுண்டு சத்பக்துலு மெச்சுதுரே தியாகராஜனுதா, பக்தர்கள்லாம் என்ன மெச்ச மெச்ச நான் உன்னை பாடுவேண்டா, எனக்கு தான் இந்த ஜென்மத்தை எடுத்தேன்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை பாடியிருக்கார் தியாகராஜர். அந்த அவர் பாடும்போது அவருடைய வாழ்க்கையிலேயே அயோத்தியா காண்டம் பாலகாண்டம் முதலானதுகள்லாம் அவர் வாழ்க்கையிலேயே சம்பவித்து விட்டது. எப்படி தசரதன் ராமனை பிரிந்து கஷ்டப்பட்டானோ அப்படி 17 நாள் காவேரியில் எச்சி ராமனை பிரிந்து விட்டு தசரதன் கஷ்ட கட்டங்கள்லாம் பட்டுவிட்டார். அயோத்தியா காண்டம் பூராவும் அனுபவிச்சிருக்கார். கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் எந்த காண்டங்கள் வேணுமோ அத்தனைக்கும் வாழ்க்கையிலேயே அனுபவிச்சிருக்காள். அவருடைய ஒரு சந்தேகத்தை மாத்திரம் இப்ப நான் தெரிவிக்கிறேன். ஒன்று, காசியிலிருந்தும் ரிஷிகேசத்திலிருந்தும் ராட்சச தடாகத்திலிருந்தும் கைலாசத்திலிருந்தும் சில பக்தர்கள் திருவிழாத்திலிருந்து புறப்பட்டு போனாள். போய் ரிஷிகேசத்திலிருந்து ருத்ராட்சங்களும் மற்ற துளசி மாலைகளும் ராட்சச தடாகத்திலிருந்து சாம்பலும் தீர்த்தமும் கைலாசத்திலிருந்து பலவிதமான சாமகிரிகளும் சால கிராமங்களும் எடுத்திருந்து தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்க வந்தால். இப்போ காசிக்கு போனா சில பேர் காசி சொம்பு கங்கை ஜலங்கள்லாம் கொண்டு கொடுப்பாள். அப்படி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஒரு நண்பன் எடுத்துன்னு வந்தான். தியாகராஜருக்கு கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை. அதுல தியாகராஜர் இடத்துல சும்மா கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு கேட்டுண்டான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கிரகத்துக்கு நீங்க சாப்பாட்டுக்கு எழுந்துருவி, நான் கொடுக்கக்கூடிய சம்பாரங்கள்லாம் வாங்கி கொள்ளணும்னு. அவரும் சரியினார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை உறுதிப்படப்பட்டது. தன் பத்தினியார் இடத்துல சொன்னால் தியாகபிரம்மம், இன்னைக்கு நான் என் நண்பன் வீட்டுக்கு சாப்பிட போறேன், நான் வரத்துக்கு 2 மணி ஆகும், நீ கிரகத்தில் பகவானுக்கு எப்படி சமைக்கணுமோ அப்படி பண்ணி நீ வேதனை பண்ணிக்கோ, நான் பராணம் சாப்பிட போறேன்னு புறப்பட்டு போனாள். தியாகராஜர் அவர் வீட்டுக்கு போகும்பொழுது எதிர்பாராத அதிசயமாய் அந்த கிரகஸ்தனுடைய மனைவி ஊர்லேருந்து வந்துவிட்டாள். அவர் வரலையாக்குன்னு நினைத்து கொண்டுதான் தியாகராஜர் சாப்பிட கூப்பிட்டார் இந்த பூமான். இவர் வாசல்ல வந்த நேரமும் அவர் பத்தினியாள் வந்த நேரமும் ஒரே நேரம் ஆயிடுத்து. அப்படி போல தியாகராஜர வாசல்ல பார்த்தோடனே உள்ள ஆத்துக்காரனை போய் இந்த சோம்பேறி எல்லாம் ஏன் கூப்பிட்டேன்னா, இப்படிப்பட்டவாளுக்கெல்லாம் சாப்பாடு போறதுக்கு என்னால முடியாது, வெளியில விரட்டுங்கன்னு விட்டாள். உள்ளுக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் தகராறு. இங்கிதம் தெரிஞ்சவர் தியாகராஜர் புரிஞ்சுன்னு விட்டார். சுவாமின்னார். வெளியே வந்தான் கிரகஸ்தன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சாப்பிட முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன், எனக்கு கொஞ்சம் அசந்தர்ப்பம் இருக்கு, என்னால இன்னைக்கு சாப்பிட முடியாதுன்னு சொல்றதுக்கு வந்தேன்னார். ஆஹா, 100 நாளைக்கு வச்சுக்கலாமான்னு உடனே இறங்கிட்டான் தியாகராஜர். திரும்பினார் தன்னுடைய கிரகத்துக்கு. 2 மணிக்கு வரேன்னு சொன்னவர் 1/2 மணி நேரத்தில் வந்ததை பார்த்த பத்தினியார் கஷ்டப்பட்டு ஏன் வந்து கேள்னா, ஒண்ணும் இல்லை ஒரு தமாஷ், இந்த தம்புராவை கையில எடுங்கார், எடுத்துக்கிட்டார், ஒரு கீர்த்தனையை பாடினார் சுவாமிகள்கிட்ட.

இந்த கீர்த்தனைக்கு எந்த நெரிசினா, எந்த ஜூசினா, எந்த வாருலைனா காந்தா தாசுலே, எந்த க்ஷேத்திரங்களுக்கு போனா என்ன, எத்தனை படிப்பு படிச்சா என்ன, எத்தனை அனுபவங்கள் இருந்தா என்ன, பெண்டாட்டிக்கு தாசன் தான், காந்தா தாசுலே, பெண்டாட்டிக்கு தாசன் தான். ஹே ராமா, சந்ததம்பு ஸ்ரீகாந்தா, நீ சித்தாந்தமயில சிந்தனை மாறலு, உன்னுடைய சித்தாந்த மார்க்கத்தை எவனொருவன் நினைக்காமல் இருக்கிறானோ அவெல்லாம் பெண்டாட்டிக்கு தாசன் தான் இந்த கீர்த்தனையை பாடினாள். இந்த கீர்த்தனை இத்தனை கீர்த்தனை பாடினாலே சுவாமிகள் கீர்த்தனை நடுப்புற உத்தரவு இடையூறு பண்ண மாட்டாள். இந்த நேரம் அவர் மனைவி கிட்ட வந்து சுவாமி கீர்த்தனத்தை நிறுத்துங்கோன்னாள். ஏன்னா என்ன பாவம் நீங்கள் பாடின பாடல், இப்போ எந்த நேர்ச்சினா, எந்த ஜூச்சினா, எந்த வாதுலைனா காந்தா தாசுலைன்னு பாடுறீங்களே, உலகத்தவெல்லாம் ராமனை பற்றி பரியாசம் பண்றாளே, பெண்டாட்டி வார்த்தையை கேட்டு மானோடு போயிட்டான், அதனால ரொம்ப கஷ்டப்பட்டான், காந்தா தாசுலே, பெண்டாட்டி வார்த்தையை கேட்டுட்டான்னு சொல்றீங்களே, அப்படி சொல்லக்கூடிய மகான்கள் வார்த்தையினாலே நிரூபிக்கப்பட்ட ஒரு வழக்கை சுவாமியினிடத்திலே இங்க சொல்றீங்களே, எந்த நேர்ச்சினா, எந்த ஜூசினா, எந்த வாருலைனா காந்தா தாசுலேன்னு சொல்றீங்களே, பகவானுக்கு கோபம் வராதா, நம்ம குத்தி காமிக்கிறான்னு நினைச்சுக்க மாட்டாளா, இப்படி நீங்க சொல்லலாமான்னா, அடியே சித்தையிரு, நான் பாக்கி பாட்ட பாடிவிடுறேன், அப்புறம் பதில் சொல்லலாம்னு பாக்கி கீர்த்தனையை பாடினார். அதுல என்ன சொல்றது,

இந்த கீர்த்தனையில மாத்திரம்தான் பல்லவீனிய அனுபல்லவீன சொன்ன விஷயத்தை விட்டுவிட்டு சரணத்தில் வேறாக கருத்தை தெரிவிச்சான். இது என்ன தாத்பரியம்னா, அடியே ராமன்ட்ட படிக்க தெரியாதவன் தான் இப்படி கண்ணாபின்னு வியாபாரம் சொல்லுவான். ராமே நிரவதி குணக்ராமே தோஷாவதந்தி சதந்திகே, ராமனிடத்தில் படிக்க தெரியாதவாள் தாண்டி மூணு குற்றங்களை சொல்லுவார்கள். நிரவதி குணக்ராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரண முஷிதா லோகே தோஷாவதந்தி சதந்திகே. படிக்க தெரியாதவாள்லாம் பண்டிதர்கள்னு பெயரை வைத்துக் கொண்டு ராமாயணத்தை குளறு குளர்னு குணர்வாழ்றி, அந்த மூன்று குணங்களை ராமனிடத்தில் குற்றம் சொல்வார்கள். வர தனு ஹதிம் தாடகையை கொன்றது ஒரு குற்றமாகவும், வாலி துரோகம் வாலியை மறைந்து நின்றது ஒரு குற்றமாகவும், மனாக அபசர்ப்பணம் கரனுடைய பிரேதம் தலையெறிந்து கிட்ட வரும்போது ரெண்டடி பின்னாடி போனாருங்கிறதையும் குற்றமாக சொல்வார்கள். படிக்க தெரியாத வாண்டி சொல்லுவா, இப்ப நான் சொன்ன ஒரு விஷயத்தை நீயே புரிந்து கொள்ளலன்னா உலகர் எப்படி சொல்ல போறார்கள். இப்ப மானுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு ஒரு மானை தொடர்ந்து போனான் என்று பண்டிதர்கள் சொல்லுவார்கள். மான் என்பது சீதை. சீதையினுடைய வாக்கை கேட்டு மயங்கி போய் அந்த மான் பின்னாடி போனான்னு சொல்லுவார்கள். ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுகிறது,

0: ஜானக்யா பிரிய விரக ருஷாரோபித ப்ரூ விஜிரும்ப சேது கலதவதன கோசலேந்திர அவதாரண. இந்த ஸ்லோகத்தில் ஒரு அற்புதமான விஷயம், ராமன் காட்டுக்கு புறப்படும் பொழுது லக்ஷ்மணன் புட்டிற்கூடையும் மம்பட்டியும் கூட எடுத்துக்கொண்டு ராத்திரி நேரம் ராமனும் சீதையும் நித்ராவஸ்தையில் இருக்கும் பொழுது கையில மண்வெட்டி எடுத்துக்கொண்டு மறுநாள் பகல் பூராவும் ராமன் எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அவ்வளவு தூரத்துக்கு ரோட வெட்டிட்டு வருவானா சுத்தப்படுத்திட்டு. யோ ஹரீந்திரானுஜாபியம் ருஜித பதருஜோன்னார்கள். ஏன்னா ராமன் காலில் இருக்கிற பாதுகையை பரதன் வாங்கிட்டு போயிட்டான், காலில் முள்ளு முள்ளு குத்தக்கூடாதுங்கிறதுக்காக லக்ஷ்மணன் மறுநாள் சாயங்கால வரைக்கும் ராமனும் சீதையும் நடக்கிற இடத்தை சுத்தப்படுத்திட்டு வருவார். கொஞ்ச நாள் கழிச்சு சுக்ரீவன் ஹரீந்திர அனுஜாபியாம்னார்கள். அப்படி ராமன் இந்த அவதாரத்தை முடித்துவிட்டு வைகுண்டத்துக்கு போகும்பொழுது இந்த பக்த ஜனங்களுக்கு ஒரு சொத்து எழுதி வச்சானாம். அது என்ன சொத்துன்னா, ஸ்வபாத பல்லவம், தன் பாதத்தை எழுதி வச்சான்னா. என்ன பாதம்னு கேட்டாள். என்ன பாதம்? அது கங்கை படகுல ஏறின பாதமா, கௌசிகன் பின்னாடி நடையாய் நடந்த பாதமா, இல்ல கல்லான அகலிக்கு சாபம் தீர்த்த பாதமா, இல்ல நெஞ்சார ஒரு கணம் நினைவார்கள் குடிபுகுந்து என் குடியிடுவென்னும் வெயிலான பாதமா, இல்ல வேதம் கிளையிலைகள் மிக மனம் பூத்தந்து மெச்சியுடன் அர்ச்சிக்கும் மென்மலர் பாதமா, ஆஞ்சனின் கைக்கு பூஷணமான பாதமா? அந்த பாதங்கள்லாம் வைக்கலையாம் பக்தர்களுக்கு. யுத்தம் தண்டக கண்ட கைகி, தண்டகாரண்யத்தினுடைய முள்ளுகளினால் குத்தப்பட்ட பாதத்தை ராமன் பக்தர்களுக்கு சுத்தா வச்சான். இப்போ ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. இப்ப லக்ஷ்மணன் ரோடு வெட்டினான்னு சொன்னோம், அப்படிப்பட்ட சால மார்க்கத்தில் போகும்போது தண்டகாரண்யத்தை முள்ளு குத்தித்துன்னு சொல்றாளே, அப்ப லக்ஷ்மணன் வெட்டினது சரியா இல்லையா? அப்படி வெட்டியிருந்த பாதையில போயும் தண்டகாரண்யம் உள்ளவன் காலில் ஏன் குத்திட்டு கேட்டால், இதுவரைக்கும் ராமாவதாரத்தில் ஒரு அதிசயம் பார்க்கலாம். எல்லா ஜனங்களும் ராமா எனக்கு வேணும் அது வேணும் உத்தரம் கேட்டவாள் இல்லை. நீ பட்டாபிஷேகம் சுட்டி கொள்ளணும், நீ நன்னா இருக்கணும்னு சொல்றாளே தவிர, எனக்கு பிள்ளை வரம் கொடு, எனக்கு பாக்கியத்தை கொடு, எனக்கு உத்தியோகம் கொடு, எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு லட்சுமீகரம் கொடுன்னு உத்தரம் கேட்டதில்லை. அப்படி கேட்கலையேன்னு ராமன் ரொம்ப கவலைப்பட்டான். அப்படி கேட்காம இருக்கும்பொழுது ஆறு பத்னியா இருக்கிற சீதை இந்த மானை கேட்டுட்டாளாம். அந்த மானை கேட்டத்தில் இருந்து இதுவரைக்கும் தன்னை ஆர்த்தியோடு கேட்டவாள் யாரும் இல்லை, தன் ஆறு பத்னிய கேட்கிறாள், அதனாலே நாம் அந்த மானை பிடிக்க போகணும்னு போனான். அவன் இந்த மான் போகும்பொழுது இந்த லக்ஷ்மணன் வெட்டின ரோடு வழியாவா போகும், அது எங்கேயோ இழுத்துன்னு போயிடுச்சு. எனவே இந்த மானோடு பின்னாடி போகும்பொழுது வித்தம் தண்டக கண்ட கைகி, தண்டகாரணத்தை முள்ளுகளினால் குத்தப்பட்ட பாதம். இப்ப ராமனுக்கு ஒரு கவலை வந்துருத்தான். என்ன கவலைன்னா, ஸ்திரியா நியுக்தா கைகேயா மம மாத்திரா பரந்தபா, கைகேசியனுடைய வார்த்தையை கேட்டுட்டு தசரதன் கெட்டு போயிட்டான்னு ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், இந்த ராமாயணத்தை படித்தவாள் அத்தனை பேருக்கும். கைகேசி வார்த்தையை கேட்டுவிட்டு குழந்தை ராமனை காட்டுக்கு அனுப்பினான் காட்டுக்கு அனுப்பினான்னு எல்லாரும் சொல்றாள். அப்படி சொல்லும்போது ராமனுக்கு ஒரு கவலைப்பட்டானாம். என்ன கவலைப்பட்டான்னா, இதுவரைக்கும் யாருமே தன்னை குணவான் குணவான் சொல்லுகிறார்களே தவிர தகப்பனை குற்றவானா சொல்லுகிறார்கள். இனிமே எல்லாரும் தசரதன் குற்றம் செய்தவன், தசரதன் குற்றம் செய்தவன், பெண்டாட்டி வார்த்தையை கேட்டு கால வாரி விட்டுட்டான்னு சொல்றாளே தவிர ராமன் அப்படிப்பட்டவன் சொல்ல மாட்டேங்கிறாள். இப்ப தகப்பனாருக்கு தான் பிள்ளைன்னா அவன் செய்த ஒரு குற்றத்தை தானும் செய்யணுமே என்று எண்ணி அவன் கைகேசி வார்த்தையை கேட்டு காரியத்தை நழுவ விட்டு விட்டான், நாமும் அப்படி சீதை வார்த்தையை கேட்டு நழுவ விடுவோம் என்று சொல்லி பரஹிம்ச பரபாம அந்யதன பரமான அபவாத, இந்த அர்த்தம் தெரியாதவா, பரஜீவனமுலக அன்றுதமே பாஷிஞ்சரையா, இது அர்த்தம் தெரியாமல்லவா, ராமாயணத்தின் உட்பத்தை தெரியாமல்லவா எல்லாரும் கோல் சொல்லுகிறார்கள். அப்படி இல்லடி என் ராமன், நீ ராமாயணத்துடைய மகிமை தெரியாம குறுக்க பேசாதேன்னு தன் பத்னி கிட்ட சொன்னார். இந்த கீர்த்தனத்துல மாத்திரம்தான் அந்த கோஷன் சொல்லுவார்கள் தொடர்பு, பல்லவிலேயே அணுகிலும் இருந்த தொடர்பு இல்லாமல் இந்த கீர்த்தனத்துல மாத்திரம்தான் தனிப்பட்ட ரகசியமாக சரணத்தில் சொல்லப்படுகிறது.
1: பரஹிம்ச பர பாமான்யதன பரமானபு அபவாத.
0: யார் சொல்லுவார்கள், தன் பெண்டாட்டி பேச்சை கேட்டு எவன் கெடுக்கிறானோ அவன் தான் ராமனிடத்தில் குற்றத்தை சொல்லுவார்களே தவிர படித்திருந்த புலவர்களும் ஞானவான்களும் இந்த காரியத்தை செய்ய

மாட்டார். இப்ப தியாகராஜருக்கு அனுபவம் எப்படி பேசுகிறதுன்னு சொன்னால், குறை நீக்கி குற்றத்தை களைந்து எம்பெருமான் வாழ்கின்ற வாழ்க்கையை பாடுகின்ற பெரியவரானத்தினாலே ஒரு விதமான குறை கூட ராமன் பேர்ல சொல்லக்கூடாதுன்னு எண்ணம் ஸ்ரீ தியாகராஜர். ஆனால் அவர் சொல்லலாமே தவிர படிக்காதிருக்கின்ற அறிவில்லாதவர்கள் எல்லாம் அந்த குணதோஷத்தை சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கை பண்றதற்காக இந்த கீர்த்தனத்தில் எடுத்துக்கொண்டார். துடுக்கு கல நன்னேல துறகுடுக்கு புரோத்சுரா என்ற ஒரு கீர்த்தனத்திலே இந்த பக்தர்கள் என்னென்ன அபராதம் பண்ணுகிறார்கள் என்ற பாவத்தையில் தான் வரிசையா சொல்லி ஆவணியவட்ட தென்னைக்கு பாவத்தை சொல்றதுக்கு சங்கல்பம் பண்ணுகிறார்கள் அல்லவா. அப்படி போல பெரியவர்கள் தன்னுடைய கீர்த்தனத்தில் மங்களாசாதனம் பண்ணினார்கள். அவருடைய கீர்த்தனை உலகத்துக்கு வெளிவந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் இப்ப சொல்லி மறுபடியும் தலை கட்டுவோம்.

ಕಾಂಬುಜ ಶ್ರೀ ರಘುನಂದನಸ್ಯ ಸದಾಸ್ತು ಮೇ ಮಂಗಳ ಮಂಜುಳಪ್ರದ ರಾಮರೈ ಅಂಟಿನವರುಗಳು ರಾಮನ್ ಅವತಾರದಲ್ಲಿ என்னென்ன ಕಷ್ಟಪಟ್ಟಾನೋ அந்த கஷ்டங்களையும் தானும் படணும்னு ஆசைப்படுவார். இப்ப நான் சொன்ன ஸ்லோகம் துளசிதாச ராமாயணத்தில் வருகிற பிரசன்னதாம் யா ந கதாபிஷேக ததான மம்ளே வனவாச துக்கதா. காலையில 8 மணிக்கு ராமனுக்கு சாகேத ராஜ்ய பட்டாபிஷேகம் என்ற செய்தி வந்தது. பிரசன்னதாம் யான அப்படியா, எனக்கா பட்டாபிஷேகம் என்று சுவாமி சந்தோஷப்படவில்லை. ஆனால் மத்தியானம் 2 மணிக்கு பட்டாபிஷேகம் செய்து போய் 14 வருஷம் காட்டுக்கு இருக்கணும்னு செய்தி வந்தது. ததான மம்ளே வனவாச துக்கதா, அதனால கஷ்டப்பட்டானா? காலையில 8 மணிக்கு ராஜ்ய பட்டாபிஷேகங்கிறப்பவும் சிரிக்கல, மத்தியானம் 2 மணிக்கு 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு அழல. அதை அனுபவிச்சிருக்கிற மகான்கள் சதாஸ்துமே மங்கள மஞ்சுள பிரதா, எனக்கு அந்த நிலை வரணுமே என்று பக்தர்கள் இயங்குகிறார்கள். இன்னைக்கு அதை சொன்னால் நம்புவார்களா? 1000 ரூபா நோட்டு செல்லலன்னு உடனே பக்கு பக்குன்னு விழுந்து செத்து போயிட்டால எத்தனையோ பேர். அதிகமான பெரிய வேலை வந்தது, உனக்கு 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் விழுந்ததுன்னா அதையும் தாங்க முடியல. அப்படி அகில உலகத்துக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகங்கிற நேரத்தில் சிரிக்கலையே, 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு நேரத்தில் அழலியே, அந்த மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுவார் தியாகராஜ். அவர் கீர்த்தனத்தில் தாசரதேங்கிற தோடிராக கீர்த்தனத்தில் அன்னைக்கே சொன்னார், தூர தேசமனும் பிரகாசிம்ப, என்னுடைய கீர்த்தனைகளை தூரதேசங்களில் பிரகாசப்படுத்தி விட்டாயேன்னு அப்பவே சொல்றாள். அப்போ அந்த காலத்திலே கூட இந்த சங்கீதத்தில் ஒரு சாபக்கேடு ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டா, தஸ்மாத் காயதஸ்ய பத்தஸ்ய ந பிரதிகிருஹ்யம் என்று ஒரு வார்த்தை வருது. இந்த தஸ்மாத்துங்கிறவனுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையை நான் சொன்னேன்னா ரொம்ப குற்றம் உள்ளவன் ஆயிடுவேன். அது என்ன குற்றம் என்கிறதை வேதம் சொல்றதை தவிர நாம் சொல்லக்கூடாது. ஆகையினாலே சங்கீதத்தில் ஒத்துமை இருக்குவார், அதிக ஒத்துமையே இருக்காது. அந்த காலத்தில் தியாகராஜர் காலத்தில் சங்கீதத்துக்கு ஒத்துமை இல்லாத ஒரு பாவம் ஒன்று இருந்தது. தஞ்சாவூர் ஆஸ்தான வித்வான் துரசாமி ஐயவர்கள் என்று மகா வித்வானத்தர் இருந்தார். அகில உலகமும் புகழக்கூடியவர் அவர். தர்மபுரி சுப்பராயர் என்று ஜாவளி எழுதினவாளை பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு கீர்த்தனத்தில் தியாகராஜர் அந்த இடத்துக்கு வரும்பொழுது இவர் பஜனை பண்றவர் என்று எண்ணி கூட இருக்கிற அந்த பெரிய ஆஸ்தான வித்வான்கள்லாம் இவரை பரியாசம் பண்ணி உஞ்சவர்த்தி எடுக்கிறவர், உஞ்சவர்த்தி சங்கீதம்னு தாழ்மையா பேசினார். சரிஜேசி வேட்டுக்கு ஜூசித்தே சாகேதராமா இது நியாயமா? கொக்க சாஸ்திர விதுலு

பகுமதுலு நொந்து கொக்கோகு சாஸ்திரத்தில் பெரிய கட்டிக்காரனுக்கு கீர்த்தனை எழுதின ஆளுக்கெல்லாம் மரியாதை கிடைக்கிறது. சக்கனி பக்தி சாஸ்திர விதுலு சாலகனி நவ்வேறு எங்களை பார்த்து பரியாசம் பண்றாளேன்னு இந்த நிகழ்ச்சியை கீர்த்தனத்தில் சொல்றாள். சரிஜேசு வேட்டுக்கு ஜூசிட்டே சாக்கைய தராமாங்கிற கீர்த்தனத்திலே. அப்படி இந்த பல்லவி துரசாமிகர் என்பவர் ஒரு காலத்தில் ரொம்ப புகழ் பெற்றவர். சங்கீதத்தில் பல்லவி அனுபல்லவி சரணம்னு மூணு இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா பல்லவம் பல்லவம் என்றால் கொழுந்து, சில துளிர்கள் எட்டி பார்த்தால் சில கொழுந்துகள் கிடைக்கிறது மாதிரி இருக்கு. சமீபத்தில் கிட்ட போய் பார்த்தா அனுபல்லவி ரெண்டு கொழுந்து கிடக்கு. இது என்ன ரெண்டு கொழுந்துன்னு சமீபத்தில் இன்னும் போய் பார்த்தா பகவானுடைய சரணாரவிந்தம். கோமள பத பல்லவ பத பல்லவம் சொன்னா கொழுந்துன்னு அர்த்தம். எட்டி பார்த்தால் பல்லவி, கிட்ட பார்த்தா இன்னொரு அனுபல்லவி, கிட்ட போனா சரணம்னால்தான் பல்லவி அனுபல்லவி சரணம்னு பெயர் வைத்தார்கள். ஆனா பல்லவி பாடுறவாதான் பழைய காலத்தில் வித்வான்களே தவிர அனுபல்லவி சரணம் பாட மாட்டார்கள். அது கீர்த்தனைக்கு கீர்த்தியா பாடினாதான் பல்லவி அனுபல்லவி கீர்த்தனை. இந்த பல்லவி துரசாமியர் காலத்தில் அவருடைய பல்லவி ஒன்னும் ரொம்ப புகழ் பெற்றிருந்தது. அந்த பல்லவியே துரசாமியர் எழுதினது. பதன் தன குருபா.

பதம் தனு குருபா, பதத்துக்கு பானா, லயன் தன குருலா, லயத்துக்கு லானா, விஞ்ஞாசன் தனக்கு முருவி, இதுவே காணும் பல்லவி. இதான் பல்லவின்னு அர்த்தம். இந்த பல்லவியில எத்தனை அர்த்தம் இருக்குன்னு சொல்றார். நெட்டிசை குருகு, நேரிசை அருதி, துத்திசை பணுவல், திறனோடும் பல்லவி. இதான் பல்லவின்னு அர்த்தம்னு துரசாமி இருக்கு. பல்லவிக்கே பல்லவின்னு பெருந்து இந்த பல்லவிக்கு. அவர் காலத்துல இது ரொம்ப புகழ்பெற்ற பல்லவி. சின்ன குழந்தைகளுக்காக சின்ன பாடத்துல பல்லவி தொடங்குவார். அவருக்கு என்னமோ தியாகராஜரை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. ஓயாமல் பெண்கள் மாதிரி பாடிட்டு இருக்கான் கீர்த்தனை. என்ன போல லயத்துல அவனுக்கு வித்தியாசம் உண்டா. 128 கலை, 1072 சசத்திரப்பட தாளம், சிம்மந்தனம், இதெல்லாம் நான் பல்லவி பாடுவேன். தியாகராஜருக்கு பல்லவி ஞானம் கிடைக்குமா தெரியுமான்னு கேட்டு இருந்த. அவருக்கு மனைவி இறந்து போய்விட்டாள். ஒரு பெண் இருக்காள். அந்த பெண்ணை தியாகராஜர் வீட்டு எதிர்த்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கார். பெண் வீட்டுக்கு தன்னுடைய தகப்பனாருடைய சிரார்த்தம் பண்றதுக்கு அங்கதான் போகணும். துரசாமியர் தியாகராஜரை பத்தி ரொம்ப பரியாசம் பண்ணிட்டு இருந்தவர் தன்னுடைய பெண் வீட்டுக்கு போய் சேர்ந்தார். பெண் அப்பதான் சொன்னா, அப்பா எதிர்த்த வீட்டில் இருக்கிறவர் தியாகராஜர் சுவாமிகள் தெரியுமான்னா, என்னடி சுவாமிகள், பெரிய கொம்பனோ, என்ன போல ஞானம் உண்டா அவனுக்கு, பல்லவி தெரியுமா, என்ன போல தலைச்சவுக்கத்துல பல்லவி பாட தெரியுமான்னு பரியாசம் பண்ணினார். சரி, அப்பாவுக்கு இருக்கிற வியாதின்னு தெரியும்னு விட்டாள். அந்த நேரம் சில சிஷ்யர்கள் வாசல்ல இந்த தவசம் பண்ணிட்டு வாசல்ல ஓய்வெடுத்து இருக்கிற துரசாமியரை பார்த்து உள்ள போய் குருநாதரா இருக்கிற தியாகராஜரிடத்துல, சுவாமி துரசாமியர் வந்திருக்காருனா, எந்த துரசாமியர்னா, பல்லவி துரசாமியர்னா, பல்லவி துரசாமியர்னா என்னடா அர்த்தம்னா, பல்லவியில மகாஜான வித்வான், தஞ்சாவூர் சரபோஜி மகாராஜா இருக்க ஆஸ்தான வித்வானா இருக்கிறவர், அவர் வந்திருக்காருனா, இங்க வந்திருக்காளா, இல்ல இருக்க வீட்டுக்குன்னா, எய்த்து வீட்டுக்கு வந்தா உனக்கு என்னன்னா, இல்ல உங்களை பத்தி துர்விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அவர்னா. என்ன துர்விமர்சனம் பண்ணிருக்காருன்னா, உங்களுக்கு பல்லவி ஞானமே போராதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர்னா. அடே, ஞானமே போராதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், இதுல பல்லவி ஞானம்னு ஒண்ணு இருக்காடா ஆசைகளே, எடரா ஜால்ராவ இங்க வந்து பாடுங்கூட, பகவான பாடுங்கன்னு ஒரு கீர்த்தனை பாடினார். இந்த 1072 122 108 இந்த தாளத்துல பாடுற பல்லவி துரசாமியில் எய்த்து வீட்டுல உட்கார்ந்துருக்கார். இவர் அரக்கடை சவுக்கத்துல ஒரு தாளத்துல ஒரு சின்ன கீர்த்தனை ஒண்ணு பாடினார். ஷடே புத்திமான்

இந்த கீர்த்தனத்தை பாடினார். இதுக்கு என்ன தாத்பரியம்னா, பூவாசுகி தகு பலமு கல்கின புதுலு பல்க வினலேதா. பூமியில பிறந்தா இறைவன் ஞானத்தை அளந்துதான் கொடுக்கறான்னு சொல்லி மகான்கள்லாம் சொல்றத கேட்டது இல்லையா? இந்த தியாகராஜனுக்கு என்னடா தெரியும், ஸ்ரீவாசுதேவ சர்வ மனசு சிந்திஞ்சரா, எல்லாமே ஸ்ரீ வாசுதேவமாயின்னு எனக்கு தெரியுமே தவிர பல்ல விஞ்ஞானம் அனுபல்ல விஞ்ஞானம் அஞ்ஞானம் சுஜானம் விஜயானம் இதெல்லாம் எனக்கு என்னடா தெரியும். ஸ்ரீவாசுதேவ சர்வ மனசு சிந்திஞ்சர தியாகராஜனுத்த அப்ப சட புத்திமானுடா இந்த மகா பாதகமான செயலை விட்டுடும் கூடான்னு இந்த கீர்த்தனையை பாடினார். இந்த கீர்த்தனத்துல ஒரு அழகு என்னன்னு கேட்டா, இந்த ஒரே ஒரு அக்ஷரம் மாத்திரம் தாளத்துக்கு முன்னாடி வரும், ஷடேன்னு வரும். அந்த டேனா அக்ஷரத்தில் விழருது, சேனா முன்னாடி இருக்கு. சமம் விஷமம் அதீதம் அநாகதம்னு நான்கு லட்சணங்கள். சில கீர்த்தன பாடின சமத்திலேயே எடுத்துள்ளான், சிறிது பாடின பிற்பாடு வரும், சிறிது பாட்டுக்கு முன்னாடி ரெண்டு அக்ஷரம் நாலு அக்ஷரம் வரும். இந்த ஒரு கீர்த்தனை மாத்திரம் ஒரே க்ஷணத்துல ஷடேன்னு தாளத்துல விழருது. அபியாசம் இல்லாதவா பாடினா அக்ஷரம் கெடுத்துவிடும், அபியாசம் உள்ளவா பாடும் போது ஜாகிரதையா பாடணும். இந்த வாசல்ல உட்கார்ந்துருக்கார் பாருங்க பல்லவி துரசாமியர், ஷடே புத்திமானுராங்கும் பொழுது அவர் தலையை என்னமோ பண்றது. மகா சங்கீத ரசிகன், அடப்பாவி, அரக்கட சவுக்கத்துல ஒரு மயிரழல உயிர் போற இடத்துல ஒரு அக்ஷரத்தை வச்சுன்னு இப்படி பாடுறானே, இவனுக்கு ஞானம் இல்லை பல்லவி ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தமே என்று தலையை உலுக்கி உலுக்கி உலுக்கி அவர் கவிதை சொல்லி கொடுத்து தன்னை மறந்து சங்கீதத்தினால ஆகர்ஷிக்கப்பட்டு தியாகராஜருடைய கிரகத்துக்குள்ள வந்துவிட்டான். 11 சிஷ்யர்கள் இந்த கீர்த்தனையை பின்பாட்டு பாடி வாங்கி பாடுறாள். சதனி சரி தனி தனி சதா நிதரிகமத்தி தனி தரி தனி பதனி பமசடே பூஜிமானோராங்கிறான். இவருக்கு 128 கடையில பாடித்தான் வழக்கம், இந்த அறக்கலைக்கு வரமாட்டேங்கிறது. தமிழ் எம்ஏ பயிற்சி படிச்சவன் போய் 16 வாய்ப்பட்டுக்கொள்ளுங்க, ஒரு 16 16 2 16 சலையை சொல்லுவான். அப்படி போல பெரிய இலக்கணம்.

என்ன பண்ணினா இந்த அறக்கலைக்கு வரல. இந்த துரசாமியர் வந்த பொழுது ஒரு சிஷ்யன் இவர் கையில ஜாலரா கொடுத்துட்டான். பழைய காலத்துல ஜாலரா கொடுத்தா பாடுங்கன்னு அர்த்தம். ஒரு நாமாவளி பாடுவார், கோவிந்த கோவிந்த ராதா முகுந்த முரளிதரா நந்த சந்திரா மதுசூதன கோகுலேந்திர கோலாக

நாடு நல்ல பண்ணால் அவன் புகழ் பாடு நல்ல கையால் அவன் தான் போடு நன்றாய் காலால் ஆடா ஊற்றி ஆடு. இந்த பாடிக்கிறப்ப எவன் வந்தா என்ன பண்ணுவேன்னா காலம் வந்தால் என்ன நேரில் அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு. எவன் கையில தாளத்தை போட்டா கூட அவன் ஜாதரா போட்டு இருப்பான். துரசாமி இருக்கையில் ஜாதரா போட்டா போடாம இருப்பாரா? அவர் போட்டு போட்டு பார்த்தாரு இந்த தாளத்துல வரல. கடைசியில எல்லாம் முடிஞ்சு அங்கவஸ்திரத்தை இடுப்புல கட்டி கொண்டு சாஷ்டாங்கமா தியாகராஜுக்கு நமஸ்காரம் பண்ணி என்னுடைய கர்வங்கள்லாம் போயிடுத்துறா குழந்தை, நீ சின்ன பையன், உன்னுடைய ஞானத்துக்கு என் ஆயுசு பூராவும் போதாதப்பா. இன்னைக்கு ஜென்மம் சாபல்யம் ஆச்சு. இன்னைக்கு பார்க்கிற வரைக்கும் என்னமோ துர்தர்சனம் பண்ணிட்டு இருந்தேன். இல்லிலேந்து நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய பக்தன் நமஸ்காரம் பண்ணினார். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பெரிய வாழ்வி சொல்லி மறுத்த உடனே இந்த தியாகராஜருடைய கீர்த்தனத்தில இந்த ஷட புத்தி மானுராவில தன் மனசெல்லாம் பறிகொடுத்து விட்டு அவர் தியாகராஜருடைய பக்தனாக திருவேகத்தில் இருந்து தஞ்சாவூருக்கு எழுந்துருடினார். வழியில போற பொழுதெல்லாம் நல்ல இந்த கீர்த்தனையை கேட்டு கேட்டு பழக்கம் உள்ளதுனாலே இந்த கீர்த்தனையானது அவரை ஆட்கொண்டு விட்டது. போகிற வழியெல்லாம் சடே பூதி மானூரான்னு பாடினு போறார். வழியில ஒருவன் கேட்கிறான், என்ன சாதங்கள்லாம் நடந்ததுதானா? நிதரி தனி பதனி பபடே பூதி மானூரா. மகாராஜா உங்களை கூப்பிட்டாரோ சொன்னா வந்துடுறேன். வயில பொண்ணாதான சாப்பிட மணி பாடிக்கிட்டே போறாரு. தவிர இந்த கீர்த்தனையும் விடமாட்டேங்கிறது நாவு. மகாராஜா கூப்பிட்டான், போனார். போய் நின்று மகாராஜா கூப்பிட்டேடாமேன்னார். என்ன சாரதம் முடிஞ்சு போயிடுத்தே, அடுத்த வியாழக்கிழமைக்கு சத்சங்கம் வச்சிருக்கிறோமே, எந்த வித்வான்களை நீங்கள் கூப்பிட்டு மரியாதை பண்ண போறேன், ஸ்வநாம தன்யங்கிற பட்டத்தை கொடுத்து விருது கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிருக்குமே,

ஓயாம ராஜா கேட்டு இதையே சொல்லிட்டு இருக்கிறத பார்த்த உடனே மகாராஜாவுக்கு கோபம் வந்து, என்னையா நான் கேட்டுட்டே இருக்கேன், இப்படி ஓயாம செடே புத்திமானுடா செடே புத்திமானுடாங்கிறீரே, அது என்னதுன்னு மகாராஜா மன்னிக்கணும், தியாகராஜருடைய வார்த்தையிலிருந்து கேர்த்தனையை கேட்டேன், என்னை அடியோடு அடிமை கொண்டு விட்டது, அந்த வார்த்தை என் வாக்கு விட்டு அகலமாட்டேங்கிறது, அதை பாடிட்டு இருக்கேன்னா அதை ஒழுங்காத்தான் பாடுமேன்னார். பூரா பாட ஆரம்பிச்சார், சந்தர்ப்பம் கிடைச்சிருத்து மறுபடியும் இன்னொருத்தர பாடினார். அதை கேட்ட சரபோஜி ராஜா கழுத்தில் இருக்கிற வைர மாலையை கட்டி அவர் கழுத்தில் போட்டு, அடே அம்மா கேட்ட கீர்த்தனையே இப்படி இருக்குன்னா அவர் எப்படி பாடியிருப்பார், அவர் பாட்ட கேட்கணுமே சரபோஜி ராஜா கிட்ட சொல்றார் துரசாமிஜர் அவர்கள், மகாராஜா எனக்கு என்னமோ அந்த தியாகராஜருடைய நிலையை பார்த்தா அவர் நம்ம ஆஸ்தானத்துக்கு

ஸ்ரீகங்க வஸ்திரம் வைரக்கடுக்கன் மகான் எத்தனை ஆடம்பரம் உண்டோ அத்தோடு உங்களோடு கூட வந்து உட்கார்ந்துருப்பேன். யாரும் காட்சி கொடுக்காமல் இருக்கணும். எனவே போகலான்னு போனா 432 புலவர்கள் அந்த தியாகராஜுடைய கிரகத்திலே அந்த கூடத்தில் எப்படித்தான் உட்கார்ந்தவளோ அந்த காலத்தில் தெரியல. 432 புலவர் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஜப்பியேசன் அதாவது தியாகராஜுடைய தமையனார், தியாகராஜா உன் பாட்டை கேட்கறதுக்காக தஞ்சாவூர்லேருந்து மகாவித்வான்கள்லாம் வந்திருக்காருன்னா அவளை உபச்சாரம் பண்ணுங்க இதை வந்துடுறேன்னார். அப்போ ஜப்பியேசன்கிட்ட பார்த்து ஒரு வித்வான் சொல்றார், நான் ஷட்கால கோவிந்தமாறாருன்னு பேரு, திருவனந்தபுரத்திலிருந்து வந்திருக்கேன், 6 காரத்தில் சுரம் போடுறவன், அதனால என் பேரு ஷட்கால கோவிந்தமாறாருன்னு பேரு, 4 காலத்தில் கூட ஒருத்தரும் சுரம் போட மாட்டா, எனக்கு மகாவித்வான் பட்டம் கொடுத்திருக்காங்க திருவனந்தபுரம் ராஜா, அவங்க தம்பிகிட்ட சொல்லுங்கன்னா சரின்னு. இன்னொருத்தன் சொன்னார், என் பேரு காட்டு கிருஷ்ணயர்னு பேரு, தன்யாசி ராகத்தை 7 கோட்டம் பதிலுக்கு என்னென்ற பாடி மகாராஜில காதல விழுந்து அவர் எனக்கு 11 மைலும் 11 மைலும் உள்ள காடு ஒன்னு எனக்கு பிரசன்டேஷன் பண்ணியிருக்கான், உங்க தம்பிகிட்ட சொல்லுங்கன்னார். இன்னொருத்தர் சொன்னார், பொப்பிலி கேசவையான்னு ஒருத்தர் பத்மராகன்னு ஒரு ராகத்தை பாடினேன், தங்கத்தினால தாமரை எனக்கு மாலை போட்டிருக்கான், உங்க தம்பி தியாகராஜத்தை சொல்லுங்கன்னா. அந்த நேரத்தில் ஹேமதத்தன் ஒரு மகாபண்டிதன் காசியிலிருந்து வந்திருக்கான், அவன் ஒரு ராகத்தை பாடினா உடம்பு அரிக்குமாம், 100 ராகத்தை பாடினா உடம்பு சொரிஞ்சு கொடுக்குமாம், அப்பேற்பட்ட வந்திருக்கேன் உங்க தம்பிக்கிட்ட சொல்லுங்கன்னா. 72 மேலகர்த்தாவலியும் ஒருவன் பல்லவி பாடியிருக்கேன், அதனால 72 மரகத மாலையும் மகாராஜா கொடுத்திருக்கான்னு ஒருத்தன் காமிச்சான். இதெல்லாம் எழுதிக்கின்றார் தியாகராஜருடைய அண்ணா. வெளியில வரும்பொழுது தியாகராஜா, இவர் தான் ஷட்கால கோவிந்தமாறார், இவர் தான் காட்டு கிருஷ்ணய்யர், இவர் தான் புப்பிலி கேசவையா, இவர் தான் ஹேமதத்த சாஸ்திரி, இவர் தான் பிரபாகர பண்டிதர்னு எல்லாரையும் அனுபவப்படுத்துறார். ஒவ்வொருத்தருக்கும் யோகியத்தை சொல்லணும் அல்லவா. இப்ப தியாகராஜர் பொதுவில் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றார்.

சஞ்சாரத்துல மயங்க மாட்டான், சாமகானத்துல தான் மயங்குவான். அடுத்தவர் காமிச்சு காட்டு கிருஷ்ணயர்னு பேரு, அவருக்கு 11 மைல் 11 மைல் காட்ட கொடுத்தான்னா.

0: மனங்கிற காட்டிலே வர சஞ்சாரமு நிலிபி மூர்த்தி பாகுக புகட நேடுவாரு. மனங்கிற காட்டுல அலைய முடியல, ஊர் காட்ட வச்சு என்ன பிரயோஜனம்? இவர் தலையில ஒரு தட்டை தட்டினார். அடுத்தாப்புல ஒருத்தரை காமிச்சு பொப்புலி கேசவையான்னு பேரு, தங்க தாமரைய மகாராஜா கொடுத்திருக்கான்னு கழுத்துல கட்டினுக்காரு பாருன்னா,
1: சரகுண பாதமுலகு சாந்தம சரோஜமனு சம பணமு
0: சரகுண சீக்கிரமாக பாதமுலகு பாதத்திலே சமர்ப்பிக்கிறது அந்தமுன தனக்கு சொந்தமா இருக்கிற ஹிருதயம் என்கிற தாமரையை பகவானிடத்தில் சமர்ப்பணம் பண்ணாமல் இன்னொரு தாமரை பூவை கட்டிட்டு என்ன பிரயோஜனம்னு சொல்லி இவர் தலைவர் போட்டார். இந்த கீர்த்தனத்தில் இந்த வந்திருக்கிற வித்வான்கள் அத்தனை பேருடைய ஒவ்வொரு குணங்களையும் சொல்லி அவள் அப்படி கூடாது இப்படி கூடாதுன்னு மறைமுகமாக தாக்கி அவளுக்கு புத்தி சொல்ற கீர்த்தனை. இப்போ இந்த எந்திரோ மகானுபவ கீர்த்தனைக்கு மாத்திரம் தனியாக ஒரு நாள் சொல்லணும். அப்படி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான்.

0: என்ன சொல்லிருக்கா, பிரேமம் உப்பிரி கொண்ட ஆவேளை ராமநாமம் முதலை செய்வாரு. இந்த உயிர் உடலை விட்டு புறப்படும் பொழுது ராமநாமம் எவன் வாயில வருகிறதோ அவன்தான் ராமபக்தன், அவன்தான் மகாத்மா என்று பக்தனுடைய மகிமையை இந்த கீர்த்தனத்தில் சொல்றார். பக்தனுடைய மகிமைன்னு அவர் சொல்றார், நாம் தியாகராஜருடைய மகிமையை நாம் சொல்லுகிறோம். எனவே தியாகராஜருடைய மகிமையானது ராமபக்துடையன தியாகராஜனத்தி தாசுலைனவாறு எந்தரோ மகானுபாவுலு அந்தரிக்கு வந்தனமு என்பது மாதிரி இந்த உலகத்திலே ராமபக்தால் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நானும் அவர் சார்பிலே வந்தனத்தை சொல்லிக்கொண்டு தியாகராஜருடைய கீர்த்தி என்றென்றும் விளங்குவதாக அவருடைய பொன்னார்ந்த திருவடியை சார்ந்து கொண்டு உபசம்ஹாரம் பண்ணிக்கொள்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ தியாகராஜர் மகிமை இசை சொற்படிவு. நிகழ்ச்சியவர் நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் அவர்கள். பக்கவாத்தியங்கள் காரைக்குடி எம் எஸ் மணி அவர்கள் வயலின், கர்நாடகத்தான் எம் ராஜாராமன் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, 100.1 எஃப்எம் கோல்டு அலை வரிசையில் அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அடையாறு டி பாலசுப்ரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை, வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.

பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் கே ஹரிபிரசாத் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின் டெல்லி வி சாய்ராம் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சௌமியா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின் பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இசை நிகழ்ச்சிகளை கேட்டு இன்புறுங்கள் நேயர்களே.

நேரம் 10:30. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. ஏசுதாஸ் குரலில் ஒலிக்கிறது.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் பி. சுசீலா கே. ஜே. ஏசுதாஸ் குரல்களில் பத்ரகாளி திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

கேட்டுக்கொண்டிருக்கும் இனிய பாடலோடு நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.8 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.6 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.5 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 60%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.5 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.8 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 60%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மின்னலுடன் கூடிய இடிமழை துரலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம். லூயி பிரெய்லியின் சாதனை பயணம் எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு அகில இந்திய வானொலியின் 88வது ஆண்டு விழா குறித்த சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் சாலையில் சாகச பயணத்தை தவிர்ப்போம், எஸ் கணேசன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02, 8:30 திரைகாலம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் மன வலிமைக்கு வித்திடும் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுநர் ஆர் பிரேமலதா அவர்கள். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சூர்யா சுந்தர்ராஜ் ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. நாடக கலைஞர் லாவண்யா வேணுகோபால் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் டாக்டர் கே வித்யாபதி அவர்கள். 2:15 திரைகாணம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி யக்ஷ பிரஸ்னம், டாக்டர் வேணுகோபாலன் சங்கரன் அவர்களின் உரை. 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரை கானம். இரவு 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி 3வது பகுதி. தோழமை விலங்குகளுக்கான நலவாழ்வு அடிப்படைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் வி விஜயானந்த் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 அறிவியல் நேரம், பெண்களும் செயற்கை நுண்ணறிவும். செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினி துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் 2வது பகுதி. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா.